0: ஆமீன் ஆமீன். சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டோ நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோன் டாரியோ, துதி ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், ஊழியர்கள ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, எட்டு மணிக்கு சிஸ்டர் அருந்ததி, 8:30 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் அண்டன். இந்த நாளே இந்த நிகழ்ச்சியில் நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி,
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Amen, amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I'm also hosting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord, many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord, even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that you are the handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister Mary Thangalingam, Lord, who is going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, for the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord, and we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati, and following that, Lord, the 1 hour Bible study that is going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord. Every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit, even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon. And fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, Lord, for the many many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God. You have said, Lord Jesus, also in Psalm 46 verse 10, Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their, Lord Jesus, eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Velicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment or the Nithya Velicham's program, and we have first of all Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song and also pray before that. So we will invite her. Sister Karuna, we naangali poludu alaikka pogrom avar vandu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna, vandu ungala aashirvaadathai paattan jabithu paattu moolamaga neengal aashirvaadathai kondu vaarungal. God bless you.
2: God bless you too, Sister.
1: Amen.
2: Amen. Hallelujah. Stotram Parisutha Pidave. Uyaravum Unnathamana Singhasanathile Veettirukkira Thagappane. உமக்கு நன்றி அப்பாவா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவ மன்னிப்பை கொடுத்து நீர் இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்கள் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்துக் கொள்ளுகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை எதிர்த்து வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டும். ஆக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே. கத்தாவே, மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், உம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரலஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சௌரி ரஞ்சனி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பிள்ளனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. அது போல மைந்திரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தேவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவை எல்லா காரியங்களையும் பங்கெடுக்கும்படியாய் கத்திருந்த இருதயங்களே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. அந்தவரை அப்பா, தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேட்டாவே நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் உடற்பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம். ஆண்டவரே, அப்பா, நெருந்த நாணலை நீர் முறியாதவர். ஆண்டவரே, மங்கி எறிகிற திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்டவேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தர்நீர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா, நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உண்மை நம்பியே இந்த உலகம், இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம். ஆண்டவரே, மக்கள் மறைவாக ஒன்றுமில்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்துல நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களில் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. என்னங்க தாவே தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குடாக உம்முடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே, அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே, அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா, அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களிலிருந்து அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும். சுவாமி, மனம் இறங்கி அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song. நல்லா பாடி இருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து அவங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும் படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்து தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்
2: பாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நீர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவர். அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருதரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை அவர்களுக்கும் ஆண்டவரை தாக்காதபடி என்னடா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில்தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த

என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சே

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பா

கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம், கனமகிமை செலுத்திய நாம்

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு.

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, எனக்குரிய

இரவும் பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, என

என் இதயம் மகிழ்கின்றதே, என் உடலும் இளைப்பாறுதே. ஜீ

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறைகள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணுறது என்னென்றா நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம்னு சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்ல, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவர் சில வேல உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரராக இருக்கக்கூடாது என்று அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவர் அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனா அப்ப இன்னொரு கேமிலாத்தினால் அடிகட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாவற்றிலுமே எழுதப்பட்டுள்ள வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்டு அப்படியான அவற்றை இருதயம் அப்படி வந்ததுன்னு சொல்லலாம். இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம் ஏனண்டா நாங்கள் பாக்குறது மாத்திரம் இல்லை, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ளாக வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அடுப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அவை அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை நேர் நோக்கி மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். ஏனென்றால் இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்து விட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினமும் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் எங்களை அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லாது அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வருகிற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்துல தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதனால வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்காண பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன்
0: நன்றாக சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கிறேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டே நண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து கொண்டேன்.
1: ஆமென்.

0: God bless you, Sister Grace.
1: Thank you, Dolly. Thank you.
0: Sister Ranjini. Thank you. Amen, amen. God bless you. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம், ஹூ ஹஸ் பீன் கிவன் கிஃப்ட் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் போம்ஸ் இன் த தமிழ் லாங்குவேஜ். ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹர் திஸ் டைம் டு கம் அண்ட் ஷேர் வாட் தி லார்ட் ஹஸ் கிவன் டு ஹர் திஸ் டைம் டு ஷேர் வித் அஸ். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம், வாருங்கள், கத்தர் கொடுத்த இயற்றின அவங்களோட வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க.
2: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸுக்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவன வார்த்தையை பற்றி கதை சொன்னீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
0: வரேன்.
2: தேவன் நாமும் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையின் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகால ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகால ஜபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிக்க வைத்த யோசுவாவின் ஜபம், விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எதிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எதிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியைப் போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது, இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால், அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியமல்லவா நமக்கு. அதிகாலை ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணை பெற அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீர்

0: கையால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆளியிலே கிடைத்த அழகு முத்தல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மலையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மலையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகாலை ஜெபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும், வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மென் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறது. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரங்கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே? நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம், என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியுதிங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியுதிங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிருள்கள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில், மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மி சொக்கி போகும் ஐயா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில், மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகுமையா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகுப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில் என் மனதோடு மனதாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. வெண்பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட மன்னவா, நான் மனதார ஜெபிக்கையிலே அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகால ஜபம் போல் இன்பம் தருமோ? எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம், நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேன் இருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே, உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகால ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே, ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலை இலை எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தின் வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கத்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கத்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல, எல்லா இடத்துலயும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜபிப்பார். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் டாலி அட் திஸ் மோமெண்ட் டு பி ஏபிள் டு கம் அண்ட் ப்ரே ஃபார் த வொர்க்கர்ஸ். சிஸ்டர் டாலி வாருங்கள், வந்து ஜபியுங்க, பாட்டையும் பாடுங்கள். டைம் இன்றைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வருவதும் வேண்டுமென்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி.
3: Yeah, praise the Lord, praise the Lord. I unmuted it and again it's got. Okay. Thank you, Lord Jesus. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட துதிகளின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவிய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புதிதாக வரப்போ வந்திருக்கிறவர்களும் வரப்போறவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் உங்களோட சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நேற்று மின்று மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே, கர்த்தரே என் பலனும் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற. அப்பா, ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அன்ப அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிருபை செய்யற கிருபைகளுக்கு அவனி நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களோட கிருபை, உங்களோட கிருபை எப்பொழுது நல்லது ஐயா. துதியுங்கள் அப்பா, கிருபையை துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க ஆதி மந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கர்த்தரே, இப்பொழுதும் எங்களுக்கு ஆதி மந்து அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க நன்றியுள்ள தகப்பனே, இப்பொழுது மாண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களில் மாண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவரே, நாங்க அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்த யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுத்த வேணும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபிகளுக்கான நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன் எடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களோட பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வசனம் வந்து இதை பாடுறோம் கர்த்தருக்கு. இன்றைய காலம் வரை புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கான நன்றி செலுத்தினை ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் பிரதர் லெஸ்ட்ரி சிஸ்டர் ரீட்டா அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த கூலியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்கள இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களோட பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இப்பொழுது எங்கள் மத்தியில் அபிஷேகத்தை உபவாச அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாரையும் உங்களோட கரத்துல ஒப்ப கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கர்த்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவருடைய இரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த இரத்தத்துல எவ்வளவு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நான் விதிக்கிறேன். ஆமென். அப்பா புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி. புதிய வாழ்வில ஆண்டுவிலே நீங்க உங்களுடைய ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருபையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன். ஆமே

ஜீவ தண்ணீர் நீ தாகந்தீர்க்குமோ ரே, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் அக்கினே, பெரும் காற்றும் நீ ரே, பெருமாளை போலவே

அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபெலம் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் உம்மடு சித்தப்படி உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திரும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தைக்கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாமல் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவருடைய இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள்,
வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள் பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சப்தம், கடமைக்கு செல்பவர்களின் சப்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது, அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை என்னவா, ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்கும் மக்களை பார்த்து அந்த இயேசு ஆகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின் இந்த உலக வாழ்க்கையின் பின்பு நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்மா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ, அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவு உண்டாகும். புது நம்பிக்கை புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறது, அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஷ்டவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது.
இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறது, அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா, நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபக்கூக்கிலே அவர் கூறுகிறார், 3:4 அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையில பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஷ்டவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஷ்டவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமாம், ஆரோக்கியம் இருக்கு. யாத்திராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, சோ அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் கழுகளை போல செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிரக ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் உபாகமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டை என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும், அது

கப்பலை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து, அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா, அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தான் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொண்டுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று, பாதுகாப்பர்களும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் மது சட்டையின் நிழலிலே கடி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து, பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக, வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அவருடைய சட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய சட்டையின் நிழலிலே வாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி, அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற, விதை கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக, அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக

0: அறியாமல் இருந்தால் நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம். ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம். அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள், ஆண்டவரே வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாயிருப்போம் சுவாமி. உடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், இந்த சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக. சட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன். அப்பா, நீ தாழ்த்தி உடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, அருமையான ஒரு வார்த்தையை வேதாம தொகுத்து அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். God bless you. Thank you, brother. Thank you. God bless you.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பர்ல அடுத்துக் கொள்ளுங்கள். செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டாண்டி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட்புக்கை எடுங்கள், பேர் எடுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மனத்தியாரம் நடக்க போது வேத பாடம், இந்த வேத பாடத்துல ஒவ்வொரு குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்தலாம். தயவு செய்து அப்படி செய்யும். நாங்கள் இப்போது பாஸ்டர் கடந்த காலத்தில் செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்பிடத்துகள் இன்றைக்கும் அநேகருக்கு, அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒரு மனத்தான் தருகிறேன், உங்களை ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துக்கலாம்.
2: ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றை கவனியுங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர், அதாவது ரகசியங்களை, மறை பொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2 அதிகாரத்திலும் 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். 3வது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். 4வது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். 5வது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். 6வது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்தில் இந்த 7 சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த 7 சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருந்தபடியினாலே எப்படியாயிலும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை 1:19 அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள், 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த 3 பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது 1வது அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்ப நீ தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற இப்ப வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டி கொண்டு இருக்கிறதோ, இப்ப லிட்டரலா நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் 11வது வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி, ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். 2வது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளில் என்ன இருக்கிறதோ, அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்திருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான், நீங்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனித்து பார்த்தால், இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா, கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கிறபடியினால், இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் 4வது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால், நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கத்தர் தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாய் கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமுக இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏன் என்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். முதல் இரண்டாவது இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க. அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பாய் என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பாய் என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உலகத்தினுடைய காரியங்களுக்கு அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். இரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி இரத்த சாட்சியாய் மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சபையை புகழுகிறார். நல்லா கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இதை ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெருங்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றாக கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கு, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம் பாடுகள இரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து, அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்கினாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெருகமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெருகமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கு குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு, நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால், அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், 14 வசனத்தை சொல்லுகிறார், ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்ற, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தகன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க, இந்த பீலேயாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலேயாமினுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலையாமனுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக ஆமென் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார்? சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் விருக்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளின் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவது, இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு, அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேய புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசன ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா? மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பீரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்க ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒண்ணும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமென், தேசம் எங்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலத்தில், காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம்தான் இந்த பெர்கமு சபையின் காலம். பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது, அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும். என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளும் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு ஜெயம் எடுத்து ஜெயித்து வா. உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார், ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன், மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது வெள்ளை குறிக்கள், அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள். அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமு சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக, கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிறவர் வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், நன்றாக கவனிக்கலாம். இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றாருன்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள், பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம், பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாக இருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாக இருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்கு ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம் தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாக இந்த பெர்கமுவில் பார்க்கலாம். அதனால் பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமானது வெண்மை. அந்த பட்டணம் முழுவது வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த காலகட்டத்தில், யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவரோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம் வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவருடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவரோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து எட்டு விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. எட்டு காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு ஆறு காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமுவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மை தான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன். ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல கொண்டு இந்த காலத்துல போய் கல்லுல பெயர் எழுதி கொடுக்கிறாங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அது பெர்கமுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெர்கமுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெர்கமுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம், அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம், அந்த எட்டு விதமான காரியத்தை, நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்னு, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளைக்கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒன்று, அப்போ அந்த வெள்ளைக்கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளைக்கல் அவனுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுபோல நன்மையும் அதனுடைய தீமையும், ரெண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வேத பாடம், அதுதான் வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா, இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும், அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் ஆனால் ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன, எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார், ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பானால் அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா, இல்லை இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும் எனக்கு கொடுத்த பலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேத பாடம். நன்றி, கவனிக்கணும். அதனால கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெர்கமுக்கு வருவார்கள். நன்றி கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெர்கமு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெர்கமுக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது, இந்த வலு சர்ப்பம் தான் எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராடு இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாயை எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள், யாரிடத்திலாவது போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும்பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா பெருகமூல உருவாச்சு. பெருகமூல அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலுசர்ப்பம்தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவர்களுடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக் கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக் கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலுசற்பத்தினுடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எடுத்து உன் கையில கொடுக்கிறேன்னா, வலுசற்பம் தான் தன்னை விடுதலையாக்கினது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை இருக்கிறபடியே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளைக்கல்லினுடைய உலக வழக்கம், அவர்கள் வலுசற்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம், மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கேன். சங்கீதக்காரன் சொல்றவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவேன் சொல்றார். உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பல விதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரனை முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன், இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்க கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளைக்கல்லை விட பரலோகத்திலிருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டிக் கொடுப்பதற்கு தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பெர்கமுக்கு. இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய, நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலுசற்பத்தின் வல்லமைகளுக்கும் இடம் கொடாமல் நானே உன் பரியாரியாக கர்த்தர் என்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கீழ இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக, அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உன் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு விசேஷமான கண்ணை கொடுக்கிறேன். அந்த கல்லிலே இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறோம். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் அந்த கல்லை கொடுக்கிறேன் என்று. அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோட கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர். அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது, இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற, வெள்ளை கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை, வெள்ளை கல்லிலே அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால், அந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலையாகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சார்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா, எனக்கு ஒரு வெள்ளை கல்லு கிடைச்சதுனா போதும், நான் விடுதலை ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளை கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளை கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு, உன்னை பரிசு, உன்னை விடுதலையாக்குகிற கல். நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து, அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டில் ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம் பார்த்திருக்கீங்களா, அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால், அதன் அவர்கள் தங்களுடைய வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும், நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்துவா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்றுவா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேங்கிறாரு. நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்துவா, எனக்கு என்ன கிடைக்கும், ஜெயிச்சா கேட்கிறீங்களா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை வரவிக்கிறேன். எதற்கு என்பதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏன் எதற்கு இந்த கல்லை குறித்து நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆழமாக இந்த காரியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் என்றால், புரிந்து கொள்ளுங்கள், ஒரு 5 நிமிடம் ஆனாலும் தயவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த கல்லினுடைய சம்பவ இந்த பாடத்தோடு நான் அதை முடித்து அடுத்த பகுதிக்குள்ள இந்த பெர்கமோனுடைய அடுத்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும் உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறவர்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னது கம்பெனியில் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருகமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடிட்டு நிக்காத. நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க, ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த

மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால் அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருக பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பெற்ற கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா, அந்த விசாவுக்கு அடையாளமா பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன பண்ண, அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்படையா சொல்லுகிறாருன்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா, பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், வெண்மை நிற கல். நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா, மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோவின் காலகட்டத்தில் அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய். எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம், ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மிக முக்கியமான காரியம். ஏழாவது காரியம் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்சை ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டப்படும் பொழுது திருமண உறவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக வேதாகம மாற்றுவதும் மோதிரம் மாற்றிக்கொள்வதும் இந்த வாட்ச் மாற்றிக்கொள்வதையும் பெந்தேகோஸ்தே சபையினுடைய வழக்கமாக பல இடங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்க இன்றைய காலகட்டத்திலும் அது நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய பெர்கமோவுடைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் நிச்சயதார்த்தமாகும் என்று சொன்னால் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக அங்கே அந்த வெண்மை என்ற கல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய பெருமை. வெண்மை என்பது அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய பெருமையை காட்டுறது, அவங்களோட உயர்ந்த அந்தஸ்தை காட்டுறது அந்த வெண்மை நிற கல். அந்த வெண்மை நிற கல் என்ன பண்ணுவாங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த திருமண அதாவது அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த கல்லை மாற்றிக்கொள்வார்கள், அந்த கல்லில் பெயர் எழுதுவார்கள். எப்படி மோதிரத்துல பெயர் எழுதுறமோ அது போல அந்த கல்லை அந்த வந்து திருமண நிச்சயத்துல மாற்றிக்கொள்வார்கள். அப்போ அந்த அந்த திருமண நிச்சயதத்துல அந்த வெள்ளை நிற கல், வெண்மையான கல், அந்த பெருமைக்குரிய கல்லை மாற்றிக்கொள்வதுல அதுதான் வந்து அந்த நிச்சயதத்தினுடைய ஹைலைட்டா இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை நீ கல்யாண நிச்சயதத்தை போய் பாக்குறீங்கல்ல, அது உங்களுடைய வழக்கமா வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அந்த கல்லு, அந்த கல்லுக்கு இணையா நான் ஒரு வெள்ளை கல்லை கொடுக்குறேன், அது உலகத்தை ஜெயித்து வா. அது வந்து உனக்கு திருமணத்துல இணையறதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுகிற கல், நீ பரலோகத்திற்கு வருவதற்கு அடையாளமாக நான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கல்லாய் நான் கொடுக்குறேன். பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, புரியுதுங்களா, அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கல்யாணம் நடக்குது, நடக்க போகிறது. அதனாலதான் சபைக்கு மணவாட்டியின் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மணவாளன், மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபைன்னு இருக்குது. அந்த பெண்ணுக்கு இணையாய் சபையை கத்த சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீக்கு இணையாக சபையை சொல்லுகிறார், கவனிங்க. அப்ப இந்த சபையும் ஆண்டவரும் இணைக்கப்படும், திருமணத்துல இணைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா இந்த உலகத்துல கொடுக்கிற கல்லு மாதிரி நான் பரலோகத்துல உனக்கு ஒரு கல் வச்சிருக்கிறேன், பரலோகத்துல ஒரு கல், ஆவிக்குரிய கல், இந்த என்கேஜ்மெண்ட் கல், நிச்சயதத்துக்கு அடையாளமே கொடுக்கப்படுகிற வெண்மை கல்லுடைய உடன்படிக்கை. அது உடன்படிக்கை, நீ நிச்சயமா வந்துருவே, நீ நிச்சயமா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.

இழந்தால் அந்த வெண்மைக்கல். எட்டாவது காரியம், கர்த்தருடைய நாமத்திற்கு மேம்பட்டாவதாக, வெள்ளைக்கல் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? எட்டாவது காரியம், ராஜாக்கள், உயர்ந்த ராஜாக்கள், அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த அரச பதவி விருந்துல சர்வசாதாரணமா யாரும் கலந்துக்க முடியாது. சொல்லுவாங்க அல்லவா, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அந்த அந்த ராஜ விருந்துல பங்கெடுக்க முடியும். அந்த ராஜ விருந்துல அவங்க பங்கெடுக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த வெண்மைக்கல்லை. பெர்கமூன் காலத்துல அந்த வெள்ளைக்கல் தான் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய எல்லாமே. அந்த வெண்மைக்கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு பெயர் எழுதி, இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே போய் அழைப்பை கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வெண்மை நிற கல்லை வைத்துக் கொண்டு

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறிவர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம், ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூக் 3:17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகூக் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வரார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும், பாடுகளும், துக்கங்களும் அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. ஆட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க உயரமான இடத்திற்கு, உயர்ந்த உயர்ரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது பாருங்க. ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்கள் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32, உபாகமம் 32:13-14. உபாகமம் 32:13-14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, 13 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது உபாகமத்துல. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம், இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ் பாருங்க, இருக்கிறதுல டாப், அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான் பாருங்க, உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான், ஆ தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான் பாருங்க. அப்படி இல்லை, ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம். பாருங்க யாக்கோபு அன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான். பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு. பாருங்க யாக்கோபே, இந்த உயரமான ஸ்தானத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, சிறந்த இடத்திற்கு, பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏனியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்வை உயர்ந்தே விடவே முடியாது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37 வசனங்கள் 24-28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள் இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க பல வர்ணம் அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பல வர்ண அங்கேயே பார்த்து அவர் காண்கிறத சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார். அது மாத்திரம் வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 வசனத்துல பாருங்க அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லா அந்த சாப்பாடு பொருள்களை எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க கர்த்தர் சொன்னாரு, உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போற, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன்னு யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம், ஒன்னு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க, வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்ப தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க. 28 வசனத்துல அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு, இந்த யோசேப்பு எப்படி வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு? இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர். யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தரா இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தரை இருக பற்றி கொண்டிருந்தான். ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 போடப்பட்டிருக்கோம். பாருங்க அங்க ஜெயில இருக்கிறான், அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான். பாருங்க இல்லாட்டி தேவன் பாருங்க தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடு போட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்ச அவர். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்க, பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட, நான் வரேன், எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆளை அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க, தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு போய் பின்னாக பாருங்க, போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திருந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்கள் எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் வரவை அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க முன்குறிக்கும் போது, அழைக்கும் போது, உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி பாருங்க, சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீது அவங்க வர வச்சு பாருங்க அந்த 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்க அதே போல பாருங்க, சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே பந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒன்னா ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பாப்போம். இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க, அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 அதிகாரத்தை முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கோம், பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 44 பாருங்க, இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது ஆனா முன்னேற்றமே இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை சவால்களை அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க, பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை நிறைவேற்றி தீருவார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வான் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமாயிருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் வசனங்கள் 1 அதிகாரம், யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்திலே இவ்வாறு சொல்லுவார், என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதான் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 hours இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்கிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா? அவன் தேவனவே வாயில வச்சிருக்கான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவனுடைய வாயிலே. பாருங்க மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், உள்ள இருதயத்துல இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க, கர்த்தரை குறித்து உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 55 அதிகாரத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது. ஏசாயா 55:10, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்குற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13 வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, முச்செடிக்கு பதிலாக தேவதாதி விருட்சம் முளைக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க, பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க, சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதே போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது, அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசையை மறிச்சு போயிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசையை மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:2, 3 இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசைக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து அத்தனை லட்சம் ஜனங்களிலும் வாலிபனாகிய இந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசைக்கு பிற்பாடு ஆரோனு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ வந்து மூப்பர்கள், தீர்க்கதரிசிகள், எத்தனை பேர் இருந்தாங்க? ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33:11 யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட். தேவன் ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார்? அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க, அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லு கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன். வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க, அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக, உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருந்தது? நீ நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து அத்தனை லட்சம் ஜனங்களையும் வழி நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார், ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற இந்த வசனத்தின் பேர்ல இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க, அபிஷேகம் பண்றாரு, இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க பாருங்க. யோர்தான் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரிகோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயுபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார் யோசுவா. தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்துல இங்க போடப்பட்டிருக்கோம் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக, யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இத ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே வாசிங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை, இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத, இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியன் மேலும் சந்திரனை நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 14 வசனத்துல போட 13 வசனத்தை வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசகரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமில்லை அதற்கு பின்னமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டேபேக் நின்று பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது. எவ்வளவு நேரம் இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தின் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கை உங்களுக்கு வருங்க, உயர்வகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசேப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார், அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க, தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறீர். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.

0: 2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னே சவுலின் குடும்பத்திலே வளர்த்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிஸின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும், அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட இரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழியில்லை. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஒன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதை ஆகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு.
1: எரேமியா 9 அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவரவருக்கு விதித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பட்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம், நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாபு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம்.
0: மத்தேயு 20 அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6, 9 மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண அக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுன் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள்

5 வசனம் 44 பார்ப்போம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். சில நேரங்களில் சிலர் உங்களை பார்த்து சிரிக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், அல்லது உங்களிடம் கடுமையாக பேசலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. நீங்கள் கோபத்துடன் பதிலளிக்கலாம், அல்லது இயேசு கற்றுக் கொடுத்தபடி அன்புடன் பதிலளிக்கலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு செயலை செய்தார். லூக்கா 23:34 தம்மை காயப்படுத்தியவர்களை திட்டாமல் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவர்களுக்கு என்று அவர்களுக்கு ஜெபித்தார். வெறுப்பை விட அன்பே வல்லமையானது என்பதை அவர் காட்டினார். நீங்கள் மன்னிக்கவும் அமைதியாக இருக்கவும் இனிமையாக பேசவும் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களின் இதயங்களையும் மாற்றுகிறது. நீங்கள் அன்புடன் பதிலளிக்கும் போது இயேசுவை போல பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 6:27-28 கேட்கிற உங்களுக்கோ நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை வெறுக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை இகழ்ந்து நடக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான பிதாவே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி. இன்றும் என்றும் என் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி ஆண்டவரே. இன்று நீங்கள் தந்த இந்த அழகான வசனத்துக்காக நன்றி ராஜா. என் அன்பு அப்பாவே, இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத என் அன்பு ராஜாவே, அப்பா உங்கள் சத்துருக்களையும் நேசியுங்கள் என்று சொன்ன ஒரே தெய்வம் அப்பா நீங்கள் ராஜா. என் அன்பு அப்பாவே, நீங்கள் சொன்ன கட்டளைகளில் ஒன்று என் நேசு ராஜாவே, தம்மை போல மற்றவர்களையும் நேசியுங்கள் என்பது ராஜாவே. அந்த கட்டளைகளை என் அன்பு ராஜாவே அப்பா நாங்கள் கடைசி வரை அப்பா அதை பின்பற்றி என் அன்பு ராஜாவே உங்கள் ராஜ்யத்துக்குள் நீங்கள் தந்து இந்த ரட்சிப்பை கடைசி பரியந்தம் நாங்கள் அப்பா நாங்கள் அதில் நிலைத்து நின்று உங்களிடத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபை தாங்கே. சுராஜாவே கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள், அவர்களில் உங்கள் அன்பை நிலை நாட்டுங்கள். மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் போது இயேசுவை காணும் விதத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு மறுரூபம் ஆக்கப்படும் அப்பா அந்த அனுபவத்தை என் சுராஜாவே இந்த பூமியிலேயே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பரலோகர் ராஜ்யத்தை வாழ்க்கையை இந்த பூமியில் நாங்கள் தெய்வீக சமாதானம் சந்தோஷமாக வாழ இந்த உங்கள் அன்பால் உங்கள் ஈடு இணையற்ற அந்த அகாப்பி அன்பா எங்களையும் நிரப்புங்கள். இயேசு ராஜாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 17th of July 2026, and the topic for today is Respond with Love. The opening scripture is taken from Matthew 5:44. But I say to you, love your enemies. Hallelujah. Sometimes people may laugh at you, ignore you, or say unkind things. In those moments, you have a choice. You can react in anger or you can respond the way Jesus taught. When Jesus was nailed to the cross, he did something unexpected. Instead of spending harshly, he prayed for the people who hurt him. Father, forgive them, he said. It is in Luke 23:34. He showed that love is stronger than hate. Glory to God. When you choose to forgive, stay calm and speak kindly. You show that God's love lives in you. Love changes situations. It also changes hearts. And when you respond with love, you shine like Jesus. Hallelujah. Let's look into another scripture from Luke 6:27-28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you, bless them that curse you, and pray for them which despitefully use you. Let's pray.

0: Dear loving Father, thank you that your love fills my heart. I express it through my words and actions today and always. In Jesus' name, Amen. Hallelujah. Have a wonderful weekend. See you on Monday. God bless you all.
1: Recording stopped. Recording in progress.
2: சமூகம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராயிருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள். உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டு போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர் இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும் அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் போதும், நாம் நிச்சயமாக சுகம் பெறுவோம் என்று விசுவாசித்தாள். தடைகளை உதறி தள்ளினாள், துணிந்து புறப்பட்டாள், சட்டங்களை உடைத்தாள், சூழ்நிலைகளை புறம்பே தள்ளினாள். தன் இருதயத்தில், செயலில், சிந்தையில், எண்ணங்களில் தான் முடிவெடுத்த காரியத்தையே நிலைநிறுத்தி செயல்பட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக் கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தைகளையும் கேட்க செய்தது அவளின் விசுவாசம் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போல அநேக வழிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவையெல்லாவற்றையும் இயேசு என்ற உன்னத வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சூழ்நிலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இழந்த சமாதானத்தை குறித்து கலங்கவில்லை. தான் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 ஆண்டுகளாக அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு, உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும், அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். அமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகணும். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67:3 தேவனே, ஜனங்கள் உமை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உமை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக. துதி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடுவது இல்லைங்களா, புகழ்ந்து பேசுவது, அதான் துதி. அவரை வந்து புகழ்ந்து நம்ம சொல்றதுதான் துதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்கள அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்றதை விட்டுட்டு, தேவாதி தேவனை, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோகாதிபதியை நம்ம துதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக அப்படின்னா யாருங்க? இந்த இடத்துல ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஜனங்கள் அவங்க தான், அவருடைய ஜனங்கள். ஏன் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினார்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படி நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்ப ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாங்கல்ல, அன்று சொல்றாரு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. இன்னைக்கு நீங்க நானும் துதிக்க முடியுமா அப்படி ஒரு நிலைமையில இருந்தோமா? இல்லவே இல்லை பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸியா அவர் வெளிப்பட்டார், அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார், அவங்களுக்காக தான் நியாய பிரமாணம். அவர்களை அவங்க அவங்கனா யாருங்க? அது யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மேசியாவை மறுதளித்தார்கள், எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமே அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க? கர்த்தரை தொழுது கொண்டிருக்க முடியாது. ஆனா அவர்கள் கண்கள் கட்டப்பட்டதுனால இன்றைக்கு நீங்கள் நானும் கண்கள் கட்ட வைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமேன். அவரை தரிசிக்கிற கண்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுக்காக நீங்க துதிக்கலாம்ல, நித்தமும் துதிங்க. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிங்க, உங்களுக்கான காரியங்களை சொல்லி சொல்லி துதிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பிரசுத்தாமனே எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்கள் என்ற வார்த்தையில அடங்கியிருந்த ரகசியத்தை எங்க கூட பேசுனீங்க ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.
5: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18 தேதி ஜூலை மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 2:7 இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல்லுன்றார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் கிரியைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நடத்துகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களில் நடத்தி வந்தவர் தேவன். 40 வருஷம் அந்த தேவனுடைய நடத்துதல் மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் கார்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா? இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடியாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களிலே சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களிலே நடத்தி வருவார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களில் பாதுகாத்த தேவன், இன்றைக்கு நம்மையும் நாட்களே அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களே அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே, தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களே சரியாகவும் இந்த நாட்களே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54 11 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்பலை நிலமுள்ளதாக்கி உன் நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூட்டம் போலவும் மாற்றுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் நாட்களே நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே இந்த நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களிலே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முறுமுறுத்தாலும் ஆனால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே நடத்தி வந்தார். அந்த முறுமுறுத்தவர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து எந்த விதமான முறுமுறுப்புகளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடத்த விட்டு கொடுத்து நாட்களில் வருவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்துக்களில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுப்போம். தேவரே நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து நடத்தப்படுவோமா? இருந்தால் அங்கே ஒரு குறைவும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உங்களுடைய கரம்தானே கூடியிருந்து அற்புதமான காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். டொரண்டோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி ஆணிபாந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து சோத்திரித்து பாடலி பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உடர்வரை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். சுவாமி, உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சுவாமி, அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வார்னரியா அழைக்கப் போறோம். அதற்கு பிரவசிஷ்ட மிதுலா, அதற்கு பிரவசிஷ்ட சாந்தனி. உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்,
1: ஆமென். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபமுன்னோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு அவங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேப்பனே, இந்த வழியில் உடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்கு அவமக்கு சோதரம் ஐயா. இன்றைய நாளிலும் இந்த ஒலிபரப்பு மூலமாக உலகமெங்கிலும் செய்திகளை ஆண்டவரே கத்தாவே ஜபங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வரும்படியாக சொல்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்களுடைய கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா.

0: ஆமீன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன், நன்றி.
1: ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் சிவசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட். சிஸ்டர் மிதுலா,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
2: ஆமேன் ஆமேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். வாருங்கள், எங்கள் ஒன்றா இணைந்து கத்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உயிர்த்தெழுந்த வண்ணமை வெளிப்படட்டுமாப்பா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இருக்கிறவரா இருக்கிறங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் மகத்துவமான தேவன், நீங்க மகிமைக்கு பாத்திரப்பா. ஒருவரும் சேரக்கூட ஒளியிலே என் தேவன் நீங்கள் வாசம் செய்கிறீர்கள். உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என் தேவன். நீங்கள் சாரோனின் ரோஜாவப்பா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லியப்பா. 16,000 பேர்களிலும் நீங்கள் சிறந்த தேவன், நீங்கள் உன்னதமான தேவன் அப்பா. உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல்லோ அப்பா. அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோ அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே, தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்து நான் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என் தேவன். நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்த தகப்பனே, எங்களை வெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவளை நிற்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர். வாக்கு மாறாததுனால உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உங்களை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல தெய்வமே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

ஆண்டவரே அப்பா உங்களை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். எந்தவனே அப்பா நீங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் அல்லவோ? உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே உடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை மீட்டு கொண்ட நாமம் அப்பா, எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசை வாடுகிற தகப்பனே, எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே, பறந்து காக்கும் பச்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா உன் துக்கங்கள் உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்க சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தங்கள் நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம்.

எரிகின்ற அக்கி நிற்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கி நிற்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும்

0: ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீங்கள் நல்லவரும் வல்லவை மேலமே உள்ள தேவனா இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடன் நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தகப்பனே வாக்கு தத்தத்தை தந்தங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே, அந்த உன்னதமான நாமம் அப்பா, உங்களுக்கு நன்றி. அந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரமா என் தேவனங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும் இனி வர துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பன் இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபங்க ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா, ஸ்டுட்கார்ட், ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம். சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சாந்தினி. உபவாச துதி ஆராதனை அபிஷேக துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன், ஆராதித்து துதித்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்.
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே, உங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பூமியின் குடிகளை எல்லோரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பூமியின் குடிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்ப, நீங்கள் ஒருவர் அல்லவா? அல்லே லூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்டு சொன்னவரே, உண்மை துதிக்கின்றோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. போற்றி துதிப்போம் இந்தவதுவனை புதிய இதயமுடனே.

மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மா

என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும்

என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்

பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், அன்பான பிதாவே உம்மை துதிக்கின்றோம், நித்திய பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், பரலோக பிதாவே உம்மை துதிக்கின்றோம், ஐயா ஸ்தோத்தரிக்கின்றோம், ஆவிகளின் பிதாவே உம்மை துதிக்கின்றோம், எங்கள் சோதிகளின் பிதாவாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம், இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், மகிமையின் பிதாவே உம்மை உண்டாக்கின பிதாவே, என்னை ஆட்கொண்ட பிதாவே உம்மை துதிக்கின்றோம், அப்பா என்னை நிலைப்படுத்தினவர் நீரல்லவோ, எல்லாருக்கும் ஒரே பிதாவாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம் அப்பா, அல்லேலூயா அல்லேலூயா, உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி இயேசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், நல்லவர் அல்லவா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றி நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி அப்பா, நன்றி நன்றி என்று ஆவியானவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம், அல்லேலூயா. கடந்த காலம் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ஐயா, புதிய

0: ஆமாண்டவரே, இஸ்ரவேலுக்கு பிதாவாக இருக்கிறவரே, ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹல்லே லூயா! எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லே லூயா! பொறுப்படுத்தி நடத்துங்க. ஹல்லே லூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
1: ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் சாந்தினி, ஹானோவர், ஜெர்மனி, அந்த மகளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அன்று நடக்க இருக்கிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா, கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்,
3: ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த வேளையிலே சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்கள் காகன தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா! அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவன், அவங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் நடுவுல உலாவுகிறவர் ஆமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில உலாவுகிற தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒரு போதும் கைவிடார் சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒரு போதும் கைவிட

சுந்தராச்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை

யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி என்று ஜெயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கை.

அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயம் உள்ள நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு செவிசாய்க்கிற நாமம், அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய அவர்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம், உயர்த்துவோம், உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாய் இருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ள நாமம். காதி ஸ்வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹாலேலூயா. யா

0: பின்னாரே எங்களை இரத்தத்தால மீட்டுக் கொண்டு எங்களுடைய ஆக்கின தீப்பை மாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் இந்த மாலை காலை மத்திய அனுவேளையில நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை முழுவதையும் அவருடைய பாதுபடியில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ளவர்.
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மேகலவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிறவர் கர்த்தர் இந்த மகளை ஆசிரியப்பாக. தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு பின் அன்றை அழைப்போம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னா இந்த மூன்று ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க பிரைஸ்லோ சிஸ்டர் சுஜாதா. உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேசியில மூன்று ஜெப குறிப்புகள் வந்து, ஒன்று டாக்டர் சரோஷினி அவருக்கு வந்து கை கால எல்லாம் வழங்காமல் இருக்கால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். இரண்டாவதாக பிரதர் லெனின் அவரும் கூட கை கால எல்லாம் அசைக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார், அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள், ஜெர்மனியிலே போயிருக்கிறார். மூன்றாவதாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த சங்கம வானொலியில கேட்டுக்கின்ற பிள்ளைகள் யாராவது வியாதியோடு வேதியோடு இருந்தால் அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருங்கிறேன், 10 நிமிடத்துக்குள் நிகழ்ச்சியை முடியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறது வழி நடத்துங்கள். ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை

0: உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி. நானும் காணவில்லை, ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்குனீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில் கலசங்களில் இருக்கிற வியாதிகள் வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரம தந்தையே, இந்த சகோதரியே உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளாங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி, அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்க, அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும், என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை சுமக்கும் வேளையிலும், தேவனே இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால் நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலையாக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க, சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க தகப்பனே. உமக்கு ஒரு சாட்சி உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. எசப்பா உம்முடைய கிருபையினூடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கேற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேணும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக சுவாமி சங்கம வானொலியை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதனூடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்களோ, பிசாசானவன் வலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில் இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு, நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பெயர்கள், ஒவ்வொருவருடைய நாமங்களும் உம்முடைய பரிசுத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி பிதாவே, எங்களுக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உம்முடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த பூமிக்கு சத்ருவானவன் எங்களை சோதிப்பதற்கு வருகிறான் தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேலான சோதனையை அனுமதித்து விடாதேங்க தகப்பனே. எங்கள் உடல் சுகம் பலம் பெற்று நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக ஜீவ வார்த்தைகளாக எடுத்து செல்ல வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே உம்மை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்ற செய்தியை ஆண்டவரே நீங்க அறிய வேணும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருதரும், இந்த இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பல்வேறு விதமான தேவைகளோடு, பாரத்தோடு, கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் பிதாவே, உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மை அடைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தான் சுவாமி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்கள், கலசங்கள் யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே தூய்மை அடைவதாக. உமக்குகந்த பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்க வெறுத்து தள்ளாத தேவன் சுவாமி. மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்களை நீர் நாவிலிருந்து வாந்தியை பண்ணாதே ஆண்டவரே, வாந்தி பண்ணி போடாதேங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய கரங்களினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. யார் யார் ஆண்டவரே என்னை விடுதலையாக்க யார் இருக்கிறார்கள் என்று ஏங்கி ஏங்கி இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்க ஆண்டவரே உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் செய்ய கூடும். ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு வர்த்தகர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்க தகப்பனே. எத்தனையோ மக்கள் சுவாமி, கற்பத்தை கற்பம் எனக்கு இல்லையே என்று, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று எவ்வளவோ நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு வேதனைகளோடு, பாரத்தோடு எத்தனை பெண்கள், ஆண்கள் இருக்கின்றார்கள் தகப்பனே. அன்று அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே, அந்நாளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த தேவன், எந்தெந்த தாய் எந்தெந்த இருட்டில் இருந்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாளோ, அந்த கற்பத்தின் தடைக்கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனே, விடுவியும் சுவாமி. இந்த உலகத்தின் பாவத்தில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு, பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்தி தேவனே, ஒரு பாவியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா என்று நீங்க ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருக்கின்றீங்க தகப்பனே. அந்த எண்ணத்தை எல்லாரும் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக பாடுபட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறியோர் தொடக்கம், வாலிபர் தொடக்கம், முதியோர் வரையும் இயேசப்பா அவர்களுடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றிற்கும் நீங்க ஒரே தேவனாக இருந்து வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் விண்ணப்ப ஜீவத்தை எடுத்தவர் ஆனந்த ராசா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாசர் அண்டன் ராசனை தலைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் சுபா இளங்கோ, அதற்கு பிறகு சிஸ்டர் ரூபி, அதன் பின் தேவசதி கருத்தில் போறோம். இப்போ நாங்கள் பாசர் அண்டன் ராசனை தலைக்க போறோம். பிரைஸ் லோட் பாசர்.
2: பிரைஸ் லோட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லோட் நேயர்களே.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களை தொடர்ந்து நடத்துங்கள் பாச. ஆமேன்,
2: ஆமீன். நாங்கள் தோன்றான மெய்த்தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர்தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஏஞ்சல்ஸ் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களும் உம்மை இந்த பூமியிலிருந்து உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்த நீர் ஒருவர் தான் ராஜா. பரிசுத்தம் இல்லாம நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஜபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும்.

மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்கு ஆராதனை செய்கிறோம், உம்முடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டீரே, உம்முடைய தழும்புகளாலே எங்களுக்கு சுகம் தந்தீரே. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஒன்று ஜோவான் உண்டு ஏழின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்தமாக்குவதாக. அவருடைய தள்ளும்புகளால் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்தில உங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டிருந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நோய்களும் உம்முடைய தள்ளும்புகளால குணம் அடைவதாக. உம்முடைய தழும்புகளை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கிறோம், உம்முடைய ரத்தத்தை தொடர்ந்து ஆராதிக்கிறோம்.

என்றார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆமாண்டவரே, நீர் அதிசயம் செய்கிற தேவன். உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்ட தேவன். இந்த கசையடிகள் அடிகள் எல்லாம் எங்களுக்காக, கசையடிகள் உனக்காக, காயம் எல்லாம் உனக்காக, திருரத்தம் உனக்காக திருந்திடு என் மகனே. ஆமாண்டவரே, உம்முடைய கசையடிகள் நாங்கள் இந்த காலங்களில் உமக்கு மீண்டுமாக அடிக்காத படிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு மக்களும் இயேசு அண்டையில வந்து அந்த சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு கசையடிகளும், ஒவ்வொரு தள்ளும்புகளும், காயங்களும் நமக்காக, எங்க மனு குலத்திற்காக ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வருகிறோம்.

முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, நீர் அந்த ரட்சிப்பு, நீர் எங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற எங்கள் ஒவ்வொருடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கிறுக்கி போடாதபடிக்கு உண்மையோடு முத்தமத்தோடு முடிவு பரியந்தம் உமக்காக வாழ, துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் உள்ளுத்துக் கொள்ளும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி.

நீ உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். ஆமாண்டவரே, ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, பாவங்களை கழுவுவதற்கு. நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வர முடியும். அவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம்

புலம்பலில் இனி அழுக இல்ல என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயர

0: நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமாண்டவரே, நாங்கள் உண்மையில மகிழ்ந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களுடைய துதிகளை ஆராதனைகளை நீர் கேட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: இதுவரை நேரமும் துதித்து ஆராய்த்து பாஸ்டர் ஆண்டன் தாசன், இவர் சங்கமா வானொலியில தினமும் செய்து கொடுக்கிற ஊழியக்காரர். தேவன் அவர் ஆசிரியப்பாரு. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்க.
2: ஆமே நாமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. புதிதான கிருபேல் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபேலுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரே முடிசூற்றுறது, அபிஷேகத்தினால ஊற்றி ஊற்றி உங்கள் பிள்ளைகளை இந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நழி நடத்தி கொண்டு வர கிருபலுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த அபிஷேகம் உபவாசம் அபிஷேக கூட்டத்தை நீங்க அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்தி கொண்டு வர கிருபலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை பெரியது, அதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி யாவரையும் உங்களோட உங்களோட பிரசுரத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த கிருபலுக்காக நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே பெரிதாக அப்பா. அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா, நாங்கள் உங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் அப்பா. நன்றி. தேவ கிருபை என்று முள்ளதே, அவர் கிருபை

துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த பாரினில்லாவரன் பாதையில் ஒலிய

துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பெரிப்போம். ஆமேன். அவளை கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட, அதை கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இப்பொழுது இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவரது ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவரது பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்கள் நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர். அப்பா வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்கள் 1000 தரம் இல்லை 70,000 தரம் நாங்கள் விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழிநடத்துற கிருபை கிருபை கிருபை கிருபையிலுக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்தில் ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்கள் உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமென், ஆமென். எந்த

ஆமேன். பொன் வெள்ளியும் பெரும் புகழும் அப்பா அதெல்லாம் எங்களுக்குரியதில்லை, அதெல்லாம் கர்த்தருக்குரியது அப்பா. பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கன்று. அவர் எங்களை ரட்சிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம் அவர் பாதம் எங்கள் முன்பாக செல்கிறது. அவர் சமூகமாக பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்றது. அதுக்காண்டி நன்றி செலுத்தினோம். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி செல்லி நன்றி நன்றி நன்றி கூறுவதற்கு அப்பா உங்களுக்கு கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் பிரசனத்துக்குள்ள உங்களுடைய பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்க பாடுற பாடுகளுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்கிற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே எப்பொழுதும் இருந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்.

0: அப்பா, யாவரும் பொல்லாப்புகளுக்கு நேரிடாத வண்ணமாக நீங்க பகலும் இரவும் பகலுமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்துற கிருபை இப்பொழுது அபிஷேகத்தில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு உங்களை அன்பை உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் உங்களுடைய சித்தத்தை படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமே படுத்த வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தர் என்னை கேட்டுரடி விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புதல் பார்க்கிலும் கத்தர் மேல் பெற்றுதலாயிருப்பது நலம் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சிஸ்டர் டோலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துற சகோதரி தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். சுபா இளங்கோக்கு பிறகு சிஸ்டர் ஜெனட், அதன் பிறகு தேவசதி கடன் சொல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
2: பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே தங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில் துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமே.
2: நம் கூடவே இருக்கிறீங்களேப்பா, அவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இணைந்திருக்கிறது ஊழியர்களை கதாவே நீர் ஆசிரியர் கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் விசுவாசத்துல பலப்படுத்திடப்படுத்திருக்கிறதுக்காக நன்றி நன்றியோடு உமை சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பனே உமை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் மகிமை ராஜாண்ட அப்பா. நீர் ஏற்றுமன்றம் என்று மாறாதவரும் சாரோ நிரோச்சாவே பள்ளத்தாக்கிலே புஷ்பமே உமக்கு சோஸ்திரமான நன்றியானது. உம்மை ஆராதித்து உம்மை ஆரா

அபிஷேகம் அப்பா, உன்னத பரலோக அபிஷேகத்தாளர்கள் நிரப்புங்க நிரப்புங்க அப்பா. நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லும்படி இந்த இடத்துல கூடுகிற நேரத்துல நீங்க இறங்கி வருகிற தேவனுடைய நாமத்தினால் எங்க இருவர் மூவர் ஒருமனப்படுகிறார்கள் அங்கே நான் இருப்பேன், உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் அபிஷேக ஆராதனையில எங்களை ஆளுகை செய்யும்படியா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உரிமையான பாத்திர நாங்கள் வருத்தல்லாதவர் நிறமை வழியிற பாத்திரமா எங்களை மாற்றி ஒற்றுமையா

இயேசுவையும் உமக்காய் கலக்கிடு, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிடு. செய்தது போல அக்கினியின் நாவுகள் அழிந்திடுமேனாலில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, அன்பரம் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே அப்பா. அப்போ சொல்ல

நாளில் உங்கள் மீது வல்லமையோடே அப்பா வல்லமை வல்லமை யாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட கலக்கிட அப்பா உலகத்தை கலக்கிறோம் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லும்படியாக இந்த அபிஷேக ஆராதனை மாறட்டும் எனப்பா. ஒரு மேல் வெட்டறையில் அசை உண்டானது போல இந்த வேலை அசை உண்டாட்டும் இன்னும் துதிக்க இன்னும் இன்னும் கட்டி சேரங்களை கிருபை தாங்க ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினீங்கப்பா இனிமேல் நடத்த நீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர். உமாலாக அதற்காக ஒன்றுமே இல்லையப்பா நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளை ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா. ஒரு வார்த்தை அப்பா ஒரு வார்த்தை சொன்னால்

எல்லாம் கூடும் எஸ்ஐயா, உம்மால் கூடும் எஸ்ஐயா, எல்லாம் கூடும் எஸ்ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் இசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா, இருண்ட உலகினிலே வெளி

0: வாழ்வோரை மேட்டிடுமே, சாபத்தின் இருளி நின்று வாழ்வோரை மேட்டிடுமே. செல்லம் கூடும் இசையா, உம்மால் கூடும் இசையா, எல்லாம் கூடும் இசையா. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா. பாத நாலு வார்த்தையின் போது ஆசீர்வதிங்க, உங்களோட பேசுதுங்க ஆண்டவர். அப்பா உங்களுடைய கலமரத்தை நீங்க வெளிப்படுங்க. அப்பா விதைக்கிற விதைகளோ ஒன்று 30, 60, 100 உமக்கு பலன் கொடுக்கத்தக்க நல்லெண்ணத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக உமாரட்டுமேனப்பா. பிரகாசமான மெனக்கங்கள் எங்களுக்கு திறந்து அப்பாத்திரங்கள் நாங்கள் காண முடியும், மகத்துவங்கள் அறியும்படியாக, வார்த்தை இதே வேண்டது விசுவாசத்தை அறிக்க பண்ணும்படியாக கிரியஸ்தை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா துதிகன மகிழ்வு உமக்குருவருக்கே தந்து இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் முத்தமிடரோட பாதத்தை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் மூவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துதித்து ஆராய்ச்சி சுப இளங்கோ ஒன்டாரியோ கனடா இந்த சகோதரி நித்திய விழிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி, இந்த சகோதரியை கத்திர ஆசிரியப்பாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சிசர் ஜெனட் இறக்க போறோம். அதுக்கு பிறகு தேவ செய்தி பிரேஸ்லோ சிசர் ஜெனட்.
2: பிரேஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன்.
1: பிரேஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் துதி ஆராதன் அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். துதித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்களாமே.
2: பாடல் பாடுறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. நான் செய்திக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நான் ஒரு சின்ன ஒரு துதியொன்ற நான் பாடி நான் ஆரம்பிக்கிறேன்.

0: நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, பாடல்களுக்காக, புகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களோட வாயில நீங்க போட்டிருக்கிற அந்த புகழ்ச்சிக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோட உள்ளத்துல பதித்திருக்கிற அந்த வசனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு முத்திரையாக நீங்க தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவிக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் மேலும் அது கரங்களிலிருந்து வழிநடத்துறதுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலே நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எனது வாயினூடாக நீங்க பேச வேணுமா? நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உண்மையே நான் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். என்னை மறைத்து உங்களை உயர்த்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் வல்லதவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள்
1: நாங்கள் செய்தி கலைக்கிறேன். இப்போது துதி ஆராதனை செய்தி போய்கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் உங்களை அவதமாக ஆசீர்வதிப்பாராக. பாடலை பாடியவர் சிஸ்டர் ஜெனட். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின்பு பிறகு நாங்கள் அழைப்போம். இப்பொழுது நாங்கள் தேவசேதி கடந்து செல்வோம். இந்தியாவில் இருந்து இப்பொழுது ஜெர்மனிலே வந்திருக்கும் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியல் அவர்களை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பில் அவர்களை இன்றைய நாளிலே ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்தியா நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஜெர்மன் நாட்டிலிருந்து இப்பொழுது கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க நடத்துங்க. ஆமே,
2: தேங்க்யூ, தேங்க்யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நெசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவதையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட அநேகருடைய பாடல்களும் ஜபங்களும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம்,
3: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ், கர்த்தருடைய
2: நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாச வாழ்க்கையினால் ஜெயம் கொள்வோம். இந்த ஜெயம் என்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஜெயம் பெற்ற பிறகு களி கொண்ட நேரங்கள் உண்டு. இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் விசுவாசத்தில் பாக்கியவான். ஆவினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பாடலையும் இந்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலே உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் போற்றுவதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலனடைகிறது. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை துதிக்க கனத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்ட, விசுவாசத்தினாலே இயேசுவை விசுவாசித்ததனாலே அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளும் விசுவாசித்தபடினாலே அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்பதை யாவரும் மறக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பசுத்தாவி வழி நடத்துகிறார், அந்த பசுத்தாவி போதிக்கிறார், சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிற பசுத்தாவி. அந்த சகல சத்தியத்தில் வழி நடத்துகிற அந்த பசுத்தாவி நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி, வல்லமையினாலே நிரப்பி, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு அவர் நம்மை நிரப்புகிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் காலகாலமாய் தம்முடைய பிள்ழைகளை அழைத்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது அந்த விசுவாசத்தை எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தின் இடத்திலிருந்து எதிர்பார்த்தார், எப்படி அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள், கட்டளையை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டவட்டமாக மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எல்லாம் ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அந்நிய தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது. யெகோவா என்னும் தேவத்தை அவருடைய நாமத்தின் மீது அவிசுவாசம் வைக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் போட்ட கட்டல். கட்டளையை மீறினவர்கள் ஜெயம் பெறவில்லை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கட்டளையை கையாண்டவர்கள், கட்டளையை வைத்து வாழ்ந்தவர்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனையோ முறை தாவீது அரசன் ஆண்டவரை விசாரிக்க சென்றார், எப்பொழுது தன் வாழ்க்கையில் யுத்தத்தில் தோல்வி அடைந்த பிறகு அந்த தோல்வியின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில எதற்காக தோல்வி அறிந்த பிறகு அறிவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு தேவனுடைய தேவனுடைய தாசர் தவறுகளை உணர்த்தப்பட்டவனாய் தவறுகளை திருந்திய பிறகு வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டாடின இஸ்ரேல் ஜனதா, வெற்றியும் ஜெயத்தை கொண்டாடின தாவீது அரசர், விதமாக விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற தேவ வசனங்கள், தேவ கட்டளைகள், தேவ கற்பனைகளை கையாளுகிற பிள்ளைகள் என்றும் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் என்பார். இதற்கென்று ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 11:11 அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேருகின்றதாக இருந்தாலும் ஜீவனை பாராமல் அவர்கள் செய்த காரியம் தன் வாழ்க்கையின் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை விசுவாசித்தார்கள். ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அதன் இரத்தத்தின் இயேசு கிறிஸ்து சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மீது விசுவாசத்தை வைத்த பிறகு பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, சாப கட்டுகள் உடைந்து சென்றது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, எந்த அளவுக்கு கர்த்தர் மீது வைத்த விசுவாசம் அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்தன என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமா, சாட்சியை காத்து கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும். அந்த வசனம் கனத்துக்குரிய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து வாழ்ந்தபடினாலே ஜீவனையும் பாராமல் விசுவாசத்தை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தினால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயம் கொள்ளுவோம். இந்த உலகத்தில்

வெளியேற்ற வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்காதபடி இருளின் அதிகாரத்துக்குள் வர வேண்டும் என்று விசுவாசத்திற்கு போடுகிற தடைகள் பிசாசு, ஜெபிப்பதற்கு தடை, வேத வசனத்தை வாசிப்பதற்கு தடை, கேட்பதற்கு தடை, கேட்டு நடப்பதற்கு தடை, இவையெல்லாம் பலவிதமான சூழ்நிலையில் கொண்டு போய் தள்ளும்போது ஒரு விசுவாசி உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பெயர் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்த பிறகு நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசி. இந்த விசுவாசி யார் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விசுவாசி. நாம் ஜாக்கிரதையோடு இந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, அவிவிசுவாசம் அடையாதபடி, உலகத்தோடு காம்பிரமைஸ் வைக்காதபடி, நம்முடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகாதபடி, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும், விதமான துதி ஆராதனைகளில் முன்னாக வந்து பாடுகிறதிலும் ஜெபிப்பதிலும் தன் ஆத்மாவை மாத்திரம் தட்டி எழுப்புகிறோம், மாத்திரமல்ல கேட்கின்றவர்களையும் தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசுவை விசுவாசித்தனாலே நாம் ஒரு நீதிமான் என்ற தகுதிக்கு வந்திருக்கிறோம், அந்த கணத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கருமையானவர்களே, இந்த உலகத்தில பிசாசு பலவிதமான போராட்டங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பலவிதமான சோதனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக தான் இஷ்டம் போல நடப்பதற்கு, ஆலயத்திற்கு வா என்றால் வரமாட்டேன் என்று சொல்வார்கள், வீட்டில் கூட்ட வீட்டினுடைய ஜபத்திலே, குடும்ப ஜபத்திலே வா என்றால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைரக்ஷன். இந்த காலத்தினுடைய ஞானம், இந்த காலத்தினுடைய விஞ்ஞானம் பிள்ளைகளை மனமாற்றி இந்த உலகத்தின் பின்னாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பெற்றோரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், போதகர்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தின் மூலமாக நிற்க வேண்டும். அசையாதபடி அவரை பின்செல்லுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவி, அந்த ஆவியை விட்டு விலகக்கூடாது. ஒன்று யோவான் 5:4 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயித்த ஜெயம் நம்முடைய விசுவாசமே. உலகத்தினுடைய சோதனைகளை கொண்டு வருகிற பிசாஸ், எதிர்பார்க்காத விதமாக குடும்பங்களுக்குள் சோதனையும் போராட்டத்தையும் பிரிவினைகளையும் சமாதான குறைவும் அன்பு குறைவும் கொண்டு வந்து எல்லோரையும் பலவிதமான சிக்கலில் போடுகிறார்கள். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீயும் நானும் விசுவாசம் என்று சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் அவிவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பிசாசின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவத்தினுடைய பிடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இருளின் அதிகாரத்தை நம்முடைய தலையின் மீது விட்டு நம்மை தாக்கிக் கொண்டிருந்த பிசாசின் பிடியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து என்னும் இரட்சகர், வல்லமுள்ளவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், அருமையான சுவிசேஷத்தை கொண்டு வந்து தன் ஜீவனை பாராதபடி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினாலே, அவருடைய ரத்தத்தை பலியால் செலுத்தினபடினாலே இந்த உலக அடிமதனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோ, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாய், உலகத்திற்கு உனக்கும் எந்த சம்பந்தம்

0: நீ பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். உன் விசுவாசம் தொடர வேண்டாம். விசுவாசம் தொடருமானால் இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்றால் நீ நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறவர்கள், முட்டி போடுகிறவர்கள், சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், பசுத்தாவினுடைய உதவியினால் ஜெபத்தை பண்ணுகிறவர்கள், பிசாசு எதிர்த்து நிற்பதற்கு சர்வ சாதாரணம். நமக்கு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தை பட்டயமாய் எடுத்து பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நிறந்தால் ஒழிய பிசாசினை எதிர்க்க முடியாது. இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவ வசனம் உன்னை ஆளுகை செய்யும் போது, பசுத்த ஆவி உன்னை ஆளுகை செய்யும் போது, பாவம் உன்னை ஆளுகை செய்யாது, இந்த உலகம் ஆளுகை செய்யாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகும். தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமென். தேவனால் பிறந்தவர்கள் தான். தன் உயிரை பாராதபடி தன் உயிரை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகம் மிகப்பெரியது. அவர் கொடுத்த கிருபை மிகப்பெரியது. கெச்சமனத்தில் தோட்டத்தில் அவர் கடைசியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை என்ன அதிகமாக தொட்ட வார்த்தை என்னவென்றால், வேர்வையும் இரத்தமா மாறி அது பூமியின் மேல் விழுந்தது. எந்த அளவுக்கு அவர் ஜெபித்திருக்க முடியும்? ஜெபதீரர், ஜெபத்தில் போராடினார். தேவ குமாரனாகிய கிறிஸ்து மூலங்கால் படித்து யுத்தத்தை துவங்கினார் கெச்சமனி தோட்டத்தில். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முட்டியை தேவ சமூகத்தில் நில். நேர்க ஜப வாழ்க்கையை இழக்கிறோம். ஜபத்தில் தரித்திருப்பது கிடையாது. இயேசுவானவர் அவருடைய வேர்வை இரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் அப்போது சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் பாவம் செய்த பிறகு அதே ஒரு தனி உலகம் அவருக்கு இருந்தது, அவர்களுக்கு இருந்தது. பாவம் என்றான பிறகு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. சமாதானம், அன்பு, தேவனுடைய ஐக்கியம், கர்த்தரோடு பேசுகின்ற அந்த பாக்கியம், கர்த்தரை பார்க்கிற ஒரு பாக்கியம், எல்லாவற்றையும் இழந்தார்கள். காரணம் ஒரே ஒரு பாவம். அதனால் அங்க ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர் என்னென்றால், உன்னின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் என்றைக்கு இயேசு தன்னுடைய காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. கெத்தேமலையில் எங்கே முழங்கால் படிட்டு ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய வேர்வை, ஜெபத்தினாலே அவர் போராடி போராடி ஜெபித்த ஜெபத்தினாலே வேர்வை இரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் சபிக்கப்பட்ட பூமியை ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு காரண கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் நீதிவான், விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரன். கடுமையானவிட நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாச பாதையில் நிலைத்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த உலகம் நீயும் இந்த உலகமும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய், ஒரு பசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாய், தேவ பக்தியோடு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரண்டாவதாக. எபிரேயர் எழுதின புத்தகம் 11:1 சொல்லி இருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களினுடைய உறுதி. நான் நம்பிட்டோம், இயேசுவை நம்பிட்டோம், என் விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைத்து விட்டேன், இனி பின்வாங்கி போக மாட்டேன், விசுவாசத்தில் பின்வாங்கி போற மாட்டேன், நான் ஜீவன் இருக்கிறவரிலும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை, நிரந்தரமும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ நானும் நம்முடைய ஆத்மா வெளியே செல்ல வேண்டும். இந்த சரீரம் தான் இந்த உலகத்துக்கு சொந்தம், மண்ணுக்கு சொந்தம், அது மண்ணுக்கு போய் விட்டுக்கிறது. ஆனால் இது பரத்திலிருந்து வந்த இந்த ஆத்மா, கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆத்மா, அது கர்த்தரிடத்திலே திரும்பி போடுகிறது. மரித்த கிறிஸ்துவுக்குள் மரித்த பிறகு இலைப்பாற செல்லுகிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த ஆத்மா. என்ன கடுமையான இந்த இடத்தில் பார்க்கும் போது எப்படிய நிருபத்தில், ஆகையால் உங்கள் விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகள் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். வசனத்தை வாசிக்கிறாய், நம்பி ஜெபிக்கிறாயா, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாயா. அநேகர் அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை வித்தியாசமாக உச்சரிப்பார்கள். இல்ல, தேவ வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே விசுவாசி. பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு வரும், அது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்திற்கு பலவீனம் ஏற்படும் போது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்தில் நான் தடுமாறும் போது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்தில் என் ஆத்மா கரைப்படும் பொழுது, பின்வாங்கி கரை, என் விசுவாசம் பின்வாங்கி கரைப்படும் போது எச்சரிக்கிற வசனம். பசுத்தாவி யார் என்றால், உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பசுத்தாவி, உலகத்தின் பாவத்தையே கண்டித்து உணர்த்துகிறார். உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறார், காணப்படாத வகையில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் கண்களால் காண்பதின் மேல் அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நிற்கிறது. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டாம், அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டாம், அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டாம், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். எனக்கு அருமையான இல்லை, அந்த வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிறாயா, அந்த வார்த்தையோடு வாழ்கிறாயா, அந்த வார்த்தையின் மீது உண்மையாக விசுவாசம் நிற்கிறாயா. தேவ வசனத்தை கேட்போம், பிரசனத்தை கேட்போம், ஆர்வமாய் கேட்போம், தாகத்தோடு கேட்போம், அதுக்கு பிறகு அதை வைத்து வாழ்கிறோமா? இங்கத்தான் பிசாசு கிரியை செய்யறான். அருமையான செய்தியை கேட்டு வருவோம், ஆலயத்தில் இருந்தோ ஏதோ டெலிவிஷன்ல இருந்தோ இல்ல ரேடியோல இருந்தோ. உங்கள் மதியில அநேக ஆண்டுகள் நான் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணி வருகிறேன். ஒரு பிரசங்கம் என்பது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாடை கேட்டு அவருடைய வார்த்தை நாவிலே வைத்து பசுத்தாவி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம். அநேகர் இந்த காலகட்டத்தில் கேட்பார்கள், வசனத்தை பேசினவர்கள் புகழ்வார்கள், அவ்வளவுதான். அதை வைத்து வாழ்கிற ஜன குறைவு. அநேகருக்கு அதை வைத்து வாழ விருப்பம் இல்லை. அதை வைத்து வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எழுப்பது கிடையாது. சிந்திக்க வேண்டும், உன்னுடைய விசுவாசத்தில் நீ ஸ்டேபிளாக இருக்கிறாயா? உன் விசுவாசத்தில் நீ உறுதியோடு இருக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறாயா? பிசாசு வெட்கப்பட வேண்டும், உன் விசுவாசத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். கர்மையான நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு இது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டங்கள் எல்லா சபைகளிலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில சபைகள் வைப்பது கிடையாது. காத்திருப்பு என்றால் என்ன? சுத்திகரிப்பு. அடுத்த ஞாயிறு நாளை தினத்திலே ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய போற நாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவோ, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாய் பசுத்தமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லக்கூடாது. எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், அதற்கு பெரிய பலன் உண்டு. இந்த விசுவாசம் என்னும் தைரியம் வேல வசனத்தில் பார்க்கும்போது அந்த தைரியம் நமக்கு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த தைரியம் இருக்கும்போது விசுவாசத்தில் நீ உறுதியாக இருப்ப. நம்முடைய தைரியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. நாம் பயப்படக்கூடாது, கொலையாய் மாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் தைரியமாய் விசுவாச பாதையை தொடர வேண்டும். தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழ வேண்டும். அப்படி தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழும்போது எனக்கு என்ன நடக்கிறது? அதற்கு பெரிய பலன் உண்டு பரலோகத்தில். நித்தியத்திலே நித்திய ஜீவனை பெற்ற நாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அந்த பெயர் அழிக்கப்படாமல் நீடிக்கப்படுவதற்கு உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பசுத்தமும் தெய்வ பக்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்கும் போது யாராலும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து உன்னை பிரிக்க முடியாது. உனக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. யாராரு ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு பரிதாபம். நியாய தீர்ப்பு நாளிலே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து என்ன போராட்டங்கள், என்ன சோதனைகள், என்ன கண்ணீர்கள், என்ன துன்பங்கள், என்ன வியாதியின் போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கின்ற உறுதியான தைரியமுள்ள ஒரு விசுவாசியாய் இருக்கும் பொழுது பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவனை கத்த சிலுவையிலே கொன்றார். அவன் ஜீவனை எடுத்து விட்டார் கத்தர். பிசாசுக்கு உயிர் இல்லாத தள்ளாடுகிற பிசாசான். இயேசு ஜெயம் கொன்றான், ஜெயத்தை கொன்றான், வெற்றி பெற்றான். அந்த வெற்றியிலே நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. ஆகவே பெரிய பலன் உண்டு. இவ்வளோ போராட்டத்தை அனுபவிக்கிறார், எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அதிகம். கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிறதுனால குடும்பத்திலும் பிரச்சனை, வேலையின் மீதும் பிரச்சனை, இந்த உலகத்திலும் பிரச்சனை. எல்லாவற்றையும் சகித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் நித்திய ஜீவனில் பெரிய பலன் உண்டு. மறாது கிறிஸ்துவனை ஆதரிக்கிறவராய் மாறுவார். ரோமர் 8:37 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மீது அன்பு கூறுகிற கர்த்தரவர் என்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் நான் கிறிஸ்துவின் நாமத்தின் மீது, கிறிஸ்துவின் கண்மலையாகிய என் ரட்சகராகிய என் மீட்பராகிய இயேசுவின் மீது வைக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற மிக பெரியதான ஒரு பாக்கியம், அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னமாய் அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்படுகிறது. அவர் அதிகமாய் என்னை நேசிக்கிறார், அவர் அதிகமாய் என் மீது அன்பு வைக்கிறார், அதிகமாய் என் மீது பாசு வைக்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முற்றிலுமாக என்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வாழ பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறார். அப்படி நம்மை வாழ வைக்கிற கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம், அவிவிசுவாசத்தின் மீது ஜெயம், வருத்தத்திலிருந்து ஜெயம், வியாதியிலிருந்து ஜெயம். என்னுடைய வியாதி நீங்காவிட்டாலும் அதற்கு பலனை கொடுத்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து எனக்கு ஜெயம் கொள்ளுகின்ற, ஜெயம் கொள்ளுவதற்கு என்னை பக்குவப்படுத்துகிற கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் எவர் என்றால் விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன், கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. அவன் யார் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை கொள்ளுகிறவன், இந்த உலகத்தில் ஜெயத்தை கொள்ளுகிறவன், உலகத்தினுடைய சோதனையின் மீது ஜெயத்தை கொள்ளுகிறவன். மேலும் இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளுவது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்விதமாக வார்த்தைகளை சொன்னார் விசுவாசத்தை குறித்து. யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆணிதரமாக விசுவாசத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம் மீது விழும்போது அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இயேசு அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தின விசுவாசமா, தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தது, என்னிடத்தில் விசுவாசமா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் மாறாத வார்த்தை, அழியாத வார்த்தை எனக்குள்ளே வாழ வேண்டும், நான் அதற்குள்ளே வாழ வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தை எல்லா காலத்திலும் நமக்கு துணையாய் நிற்கிறது. எல்லா சூழ்நிலையும் தேவனை நம்பும் வாழ்க்கையே உண்மையான விசுவாச வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. எப்போ எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமாய், சோதனை வந்தா, வேதனை வந்தா, கண்ணீர் வந்தா, பிள்ளையின் ஓன் பிள்ளைகளின் மீதமாக உபத்திரம் வருதா, வேலையின் மீது உபத்திரம் வருதா, அநேக பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில தானே தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையில் கடந்து செல்கிறோமா, யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு அவர் கடந்து வருகிறார், நம்மோடு வேதம் சொல்லுகிறது, யோனர் வாக் வித் த லார்ட், ஆண்டவரோடு சென்றிருக்கான், ஆண்டவரோடு நடந்தான். அப்படி நடக்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகள் சூழ்நிலைகளை சந்தி, அநேக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறான். ஆனால் தேவன் மீது, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவன் உண்மையான விசுவாச வாழ்க்கையை நடத்துவான். ரெண்டு கொரிந்தியர் 5:7 நாம் காண்கிறதினாலே அல்ல விசுவாசத்தினாலே நடக்கிறோம். காண்கிறதினாலே அல்ல, எதையோ பார்க்கிறோம் அதனால விசுவாசிக்கல, காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். எது காணாதவைகள்? நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷம் 14 சொல்லப்பட்டிருக்கிறபடி என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னிடத்தில் மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்வேன். அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையத்தான் விசுவாசிக்கிறோம். அந்த பார்க்கல இன்னும் ரெண்டு கொரிந்தர் 5:1 சொல்லி இருக்கிறபடி கைவேலை இல்லாத வீட்டுக்கு போறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட கைவேலை இல்லாத வீடு நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் என்று எழுதுகிறார். அப்போ கைவேலை இல்லாத வீடு காணாத ஒன்று, காணாத ஒன்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவா. அதனால தான் விசுவாசத்தில் நடத்துகிறோம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, சூழ்நிலை பார்த்து விசுவாசத்தில் நம்ம நடக்கல. வந்துட்டோம், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும், பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலோடைய ஆவி ஆத்மா சரீரம் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை விட்டோம். விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பிசாசும் எந்த பிசாசின் கிரியைகளும் உன்னை தாக்காதபடி காக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தில் கடந்து செல்ல வேண்டும். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பி நடக்கிறதா. ஓ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து நடக்கிறோம். அவருடைய வார்த்தையை வைத்து நடக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையில நடக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதா. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த ஜெயம் கர்த்தரால வருகிறது. 1 Corinthians 15:57 இவ்விதமாக சொல்லப்பட்டது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். ஜெயம் யாரால வருது? கர்த்தரால வருது. அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஜெயம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. வாழ்க்கையை ஆண்டவருக்கு சோத்திர செலுத்தவர், ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரிய, முழுதமே பசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதே. கடந்த காலங்களில் எத்தனை ஜெய எத்தனை வெற்றி கர்த்தர் விசுவாச வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், அதை நினைந்து நினைத்து துதிக்க சோத்திரிக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஜெயம் நம்முடைய திறமையினால் அல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நான் நான் இல்லை, நான் இல்லை, நான் ஒன்று இல்லை, கிறிஸ்துவின் கிருபையால் வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவாலே இல்லை, பலத்தாலே இல்லை, ஞானத்தாலே இல்லை, அவருடைய செல்வத்தாலே இல்லை. ஜெயம் எங்க இருந்து வருதுன்னா கிறிஸ்துவால வந்து, கிறிஸ்துவின் கிருபையினால வருது. அது யாரும் மறக்க கூடாது. யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயமோ யாரால வரும்? கத்தரால வரும். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வார்கள். கத்தர் தான் ஜெயம் கொடுக்கிறவர் என்று எத்தனையோ தோல்விகளை நீ சந்தித்திருக்கலாம், ஆனா கத்தர் மீது உன்னுடைய விசுவாசத்தை ஆணிதரமாய் வைக்கும் போது ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஜெயம் கத்தரால வரும். நாம் ஆயத்தம் பட வேண்டும், ஆனால் இறுதி ஜெயத்தை அளிப்பவர் கத்தரே. நான் ஆயத்தமா இருக்கணும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு. விசுவாசத்தில் ஆயத்தமா இரு, ஜெயம் உனக்கு சொந்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க செய்கிறது. விசுவாசம் பயத்தையும் தைரியமாய் மாற்றுகிறது. என் வாழ்க்கையில பயம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தள்ளாடும். நான் விசுவாசத்தில் தைரியமாய் மாற்றுகிறது, என் விசுவாசத்தை மாற்றுகிறது ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு. விசுவாசம் வாக்கு தத்தங்களை சுதரமாய் பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரு விசுவாசியாய் மாற்றுகிறது. அப்ப விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற விசுவாசியே உண்மையான விசுவாசி. அதை வெட்டி வாழ்கிறவனே ஜெயம் கொள்ளுகிறவன், அதை வெட்டி வாழ்கிறவனே பாக்கியவான். ஜெயம் மனிதன் பலத்தால் அல்ல, கர்த்தரால் வருகிறது. சொந்த பலம் ஒண்ணு இல்லை. இந்த சரீரம் என்றைக்கும் மாறும், என்ன நேரத்திலும் சூழ்நிலையிலும் மாறும். கவலை வந்த பிறகு ஒரு பயம் வரும், பயம் வந்த பிறகு இந்த விசுவாச வாழ்க்கையில குறுகி போவார்கள், தள்ளாடுவார்கள். ஆனா ஒன்று நிச்சயம், ஜெயம் கர்த்தரால வரும் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி தாம் பலத்தால் அல்ல, கர்த்தர் பயத்தாலே பலத்தாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். அது கர்த்தரால் வருகிற ஜெயம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்றுண்டாவதாக. என்ன கடுமையானவர்களே, விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்றுண்டாவதாக. இந்த விசுவாசத்தை குறித்து நேரு வசனங்களை பார்த்தோம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறாயா? விசுவாசத்தில் தைரியமாய் இருக்கிறாயா? விசுவாசத்தில் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்கிறாயா? விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளையாய், இந்த உலகம் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கொடுக்கிற பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ்வதற்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா நின்று அப்பாவுக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தையை வைத்து வாழ். உன்னுடைய விசுவாசம் பலப்படுத்துவதற்கு பசுத்தாவினுடைய உதவி தேவை. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஜபம் தேவை. உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்து கொள்வதற்கு வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தது. நமக்கு ஒரு நாள் ஒரு புதிய நாள் துவங்கப்படுகிறது. அன்றைக்கு இயேசு வருவார், நித்தியத்தில் போவோம். விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் என்றாலும் அந்த பாக்கியத்தை பெற்றுகிற வரையிலும் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது தளராதபடி, அவிசுவாசமா இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். கத்தனமே ஆசீர்வதிப்போம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஷ்டனாய் இயேசுவே, சிந்தப்பட்ட ரத்தம், அதை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் விடுதலை அடைவதற்கு காரணக்கற்ற நீ கேட்க போகிறவர்கள் அவிவிசுவாசியா இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிச்சத்திற்கு வர திரும்பிட்டார். விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும் திருபை கொடும். உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டு உம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே தேவசதியை கொடுத்தவர் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியேல் இந்தியாவிலிருந்து ஜெர்மனில இருந்து இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இந்த செய்தி 97 ரேடியோவில் கலைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இருளாத இடங்களுக்கு இந்த இவருடைய விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல மறு உழைப்புடன் கூட தொனிக்கும். அவருடைய செய்தியிலே பாவ பிசாசு இருளிருந்தங்களை தூக்கி எடுத்தவர், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வார்த்தையோடு வாழ வேண்டும், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்றபடியால் விசுவாச வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லி இந்த விசுவாச வாழ்க்கை தலைப்பை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருந்து இந்த வார்த்தைகளை மாலையாக தொகுத்து தொகுத்து அந்த விசுவாச வாழ்க்கைன்ற மாலையை கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் மேலே போட்டு விட்டார். இப்பொழுது எங்களுக்குள் அந்த விசுவாச வாழ்க்கை என்னும் மாலை இருக்கும் பொழுது அந்த மாலை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த மாலை, அந்த மாலையின் மூலம் நான் உலகத்திலே நல்லோர் போராடத்தை போராட இந்த சங்கம வானொலியின் ஊடாக இந்த உலகத்திலே நல்லோர் போராடத்தை போராட விசுவாச வாழ்க்கை இந்த செய்தி எங்களை மிகவும் தொட்டது. ஆசீர்வாதமான செய்தி, கேட்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் அல்ல, மாமிச சிந்தையில் அவர் கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால் அந்த நாவலை தொட்டு அந்த நாவல் இருந்த வார்த்தைகள்லாம் அந்த விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை மிக மிக ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் அந்த மகனை அபரிவிதமாக ஆசிர்வதித்து இந்த உலகம் எங்கும் கொன்று சென்று இந்த விசுவாச வாழ்க்கையின் வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். எஸ்தர் ரூபிக்கு பின் முடிவு ஜபத்தை சிஸ்டர் சுபா இளங்கோ என்று ஏறெடுக்க போகின்றோம். இப்போ நான் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். இவர் சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. அது மட்டுமில்ல, கடந்த காலத்தில் இந்தியாவிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே முதலாவது பரிசு பெற்ற சகோதரி, ஃபர்ஸ்ட் வினர் பைபிள் குயிஸ் இந்தியாவிலே முதலிடத்தை பெற்றார். அப்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவரை இப்படி அழைப்போமா? அதன் பேர் சிஸ்டர் சுபா இளங்கோ முடிவு ஜோதியர் எடுப்பார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எஸ்தர் ரூபி.
2: ஐயா பிரைஸ் லார்ட்ங்கய்யா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்தியாவில இருந்து உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். நீங்க துதித்து ஆராதித்து இந்த நாமத்தை மாயப்படுத்துங்கள். நாங்கள் முடிவு ஜோதி கடைசியில் போறோம். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், விளையாடுத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சகரே, மீட்பரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இம்மானுவேலரே, எபினேசரே, எகோவா ஷம்மாவே, எகோவா ராப்பாவே, வானாதி வானங்களும் கொல்லாத மகா பெரிய ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை துதிப்பது எங்களுடைய பாக்கியம் ஐயா. உம்மை போற்றுவது, உம்மை புகழ்வது, துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள், பல தேசாதேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சாமுவேல் அன்றைக்கு மிஸ்பாவுக்கும் சேனுக்கு இடையாக ஒரு தூணை நிறுத்தி இந்த போரிலே பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி

இம்மட்டும் இந்த மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே வருகிறேன் கர்த்தாவே. இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மட்டும் காத்தையே வீணேஸ்வரே, இனிமேலும் காக்கும் ஏகோ வாயிரே. இந்த மட்டும் காத்தையே வீணேஸ்வரே, இனிமேலும் காக்கும் ஏகோ வாயிரே.

நாட்களிலே சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகம் காக்கும் தேவனே.

இந்த மட்டும் காத்த ஏவினேசரே, இனிமேலும் காக்கும் ஏதுமாயிரே. ஏபினேசரே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்களை மறவாமல் காத்தவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை கண்டவரே, ஆகாரே இன்றைக்கு வனாந்தரத்திலே கண்டவர், அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோயி பாருங்க, தேவனுக்கே ஒரு பேர் சுட்டுறாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீர்தான் இதுவரை

நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மரண பரியந்தங்களை நடத்துகிறவர், கரம் பிடித்தவர், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி இந்த 800 மில்லியன் ஜனக்கூட்டத்திலே நீரோ எங்கள் நினைவாயிருக்கிறீரே கர்த்தாவே. உம்முடைய எண்ணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எபெனேசரே கர்த்தாவே, மறவாமல் எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி.

என்னை சீதையா சுமந்தி நன்றி, ஒரு கருப்போன காத்தி நன்றி, என்னை சீதையா

0: நன்றி நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தி நன்றி நன்றி நன்றி நன்றி கருப்போல சுமந்தி நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி கோடான கோடி நன்றி அப்பா கர்த்தாவே உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி உம்மை முத்தம் செய்யும்படி உம்மை புகழும்படி போற்றும்படி உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும்படி கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர் அழைத்தீர் உமது கிருபையினாலே கூட்டி சேர்த்தீர் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா உம்முடைய மகா பெரிய கிருபையும் தயவும் சத்தியமும் கர்த்தாவே உம்முடைய தேவ அன்பும் எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தாவே நீர் ஊற்றி கொண்டே இருக்கிறீர் ஐயா கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர் தாமே வானொலியோடு கூட இருந்து நீர் பலமான கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் நன்றி மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறதே உம்முடைய சித்தம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே செய்யப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் ஒன்றே வருவதாக உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆண்டவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய கர்த்தர் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவானவரே கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கல்வாரி சிலுவையில் பிரத்யட்சமாய் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தாவே கல்வாரியின் பாடுகள் ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவீராக உள்ளங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்கு நேராக மனம் திரும்பப்படுவதாக இந்த ரட்சிப்பு கர்த்தாவே தேசா தேசங்களில் உள்ள மக்களெல்லாம் கடந்து சென்று கர்த்தாவே அநேக ஜனங்களை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டு கொள்கிறபடியால் நன்றி கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக நன்றி மனுஷர் மேலே நீர் கொண்டிருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி ஐயா மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு கர்த்தாவே தாமதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு மனுஷரும் மண்டையில வரும்படி நீர் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறீர் ஐயா உம்முடைய கிருபையை எண்ணி கர்த்தாவே உம்மை கொண்டாடுகிறோம் புகழுகிறோம் வானொலியோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் பேரில் உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளும் சுகமும் ஜீவனும் பலனும் நன்மைகளும் கர்த்தாவே பாதுகாவலும் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரமும் கூட இருந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி அப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேச கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தாவே கரத்திலே இந்த வானொலியை ஒப்பு கொடுக்கிறோம் வானொலியின் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென் இதுவரை நேரம் துதித்து ஆராய்த்த ஸ்ரேஷ்ட ரூபி இந்தியா தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம் முடிவு ஜெபத்தை இன்று எடுக்க சிஸ்டர் சுபா இளங்கு அழைக்க போறோம் பிரைஸ்டோ சிஸ்டர் சுபா
2: பிரைஸ்டோ ஐயா
1: பிரைஸ்டோ தொடக்கம் முதல் முடியும் வரை அமர்ந்திருந்து கேட்ட நீங்கள் முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா
2: ஸ்தோத்திரமானவரே தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கோடி கோடி ஸ்தோத்திரம் இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தமாகவும் கர்த்தாவே நீதங்களை ஒருமனப்படுத்தின இந்த உபவாச அபிஷேக ஆராதனைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே இவர்களை முன்குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக விளங்க செய்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் தாளும் கத்தாவை ஆராதனை தொகுத்து வழங்க பலனை சொத்துவத்தை அப்பா கொடுத்து ஐயாக்கா நன்றி செலுத்துறோம் மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துறோம் அந்த சந்தி மத்தியான வேலையில் உண்மை நோக்கி பார்த்து நீர் கொடுத்திருந்த கிருபையின் பலத்துக்காக நன்றி ஆண்டவர் தொகுத்து வழங்க உற்சாகப்படுத்துவ மற்றவர்களை அப்பா அழைய செய்தியிலே உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் கொடுத்தது ஆத்தும பாரத்துக்காக நன்றி செலுத்துறோம் இன்னும் ஐயா எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க இன்னும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி வழி நடத்துற பாஸ்டருக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டு தேசத்துல இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை உயர்த்த உங்களுடைய பணியாளர் அழைத்துக் கொண்டு வந்தீர் அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டு அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி அந்த ஜெர்மன் தேசத்துல இணைந்த ஐயா சகோதரி மேலுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் செபித்தார்களை துதித்தார்கள் நாமத்துல வந்து அப்பா இதாவது செய்யணும் என்ற வாஞ்சியை கொடுத்தீர் அதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா நீ அவர்களை ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க அவருடைய கயிறு பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் நன்றி செலுத்தி செபிக்கிறாண்டு அதே போல கத்தா இலங்கை தேசத்துல இருந்து இணைந்தார்கள் கத்தா விண்ணப்பத்தோடு அப்பா ஜெப தேரெடுத்தார்கள் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தினோம் ஆண்டவர். அந்த விண்ணப்பங்களுக்கு நீராம் என்றும் ஆமேன் என்று பதிலப்புற கிருபைக்க நன்றி. பிறருக்காக பாரப்பட்டு செவித்த அந்த சகோதரி குடும்பங்கள் அப்பா நீரே ஜோபு கட்டுதனியான ஆசிரியத்தை கொடுத்தது போல இவளை ஆசீர்வதிக்கும் இயேசுவை நாமத்தினால் அப்பா அவளை ஆசீர்வதி குடும்பத்தை ஆசூலியங்களை ஆசீர்வதியும் கத்தா வந்து ஆத்து பாரத்துக்கு நன்றி செலுத்தி நினைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்களை கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் கத்தா வேண்டிய தேசத்துல இருந்து இணைந்த கத்தாது சரூபிக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நன்றி உள்ள ஆராதனை செய்தார்களை கத்தாது அப்பா அவளை ஊழியங்களை ஆசிரியம் குடும்பத்தை ஆசிரியம் எல்லைகளை விசாலப்படுத்தும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்னும் யாரெல்லாம் இணைந்தார்களோ கத்தாது நீர் அறிவிற்கத்தாது அப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சகோதரி மேல ஒவ்வொருத்தரை நீர் ஆசீர்வதிப்பீரா ஒரு வழி நடத்துவீரா துதி பாட செபங்களுக்கு நீர் மகிமைப்பட்டீங்களா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா அருமையான பாடலை பாடி நாமத்தை உயர்த்தினார்களே அந்த சோதரையும் குடும்பத்தை உள்ளங்களை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்பட்டு இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துறேன். அப்பா அருமையான வார்த்தையை வெளிச்சு வார்த்தை எங்களை கொடுத்தீரே கத்தா வார்த்தையானவர்களோடு பேசினீரி அப்பா பாசல் லூயிஸ் கரனு கூடாது அதற்காக நன்றி அப்பா கோடி கோடி சோஸ்திரம் விசுவாசத்தினாலே ஜெயம் என்று சொல்லி எங்களோட விசுவாசத்தை தட்டி எழுப்ப கட்டி எழுப்ப அருமையான வார்த்தைகள் ஆண்டவர். அப்பா தகப்ப நாங்கள் வார்த்தையை வைத்து வாழத்தக்க அங்கே தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கலாம் அந்த விசுவாசத்துல இன்னும் வளர அந்த விசுவாச வரங்கள் எங்களுக்குள்ள இன்னும் கிரிய செய்ய இன்னும் தட்டி எழுப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் அப்பா எங்களை நீங்க தெரிந்து கொண்டீரே அந்த வல்லமே சத்துவத்தை தந்திருக்கிறீர்கள் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீர்கள் அந்த கிருபைகளுக்கான நன்றி ஆண்டவர். உடைய காலை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவரே அது நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்துக்க நிகழ செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவர். அடுத்த ஊழியக்கான ஆசீர்வதி குடும்பத்தை ஆசிரியம் ஊழியல் எல்லைகளை விசாலப்படுத்த இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் இயேசுவி நாமத்தின் ஆசிரியத்தை நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புவித்து செவிக்கிறோம் ஆண்டவர். அப்பாய் மட்டும் நடத்தின எபினேசருக்கு கோடி கோடி சோஸ்திரம் நிலத்தில் ஆண்டவரை ஜபிக்க மறந்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி உங்களோட கரத்தில் ஒப்புவிக்கிறேன். வெற்றி எல்லாம் தொகுத்து வழங்கி மறு ஒளிவெப்பில கத்தாவே ஒளிபரப்பாக வேண்டும் என்று மறைவான ஊழியத்தை செய்கிறார்க்கா நன்றி செலுத்துறோம் ஐயா. ஊழியரும் சாபருமான அந்த ஊழியருக்கான ஆசீர்வதி அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக உடன் ஊழியர்களுக்கா நன்றி செலுத்துறோம் நல்ல கரத்தில் ஒப்புவிக்கிறோம் அவளை ஆசீர்வத்தின் வேறு எடுத்து பாதுகாப்பிறார் இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்தி ஒவ்வொரு செபிக்கிற மறு ஒளிப்பை ஆசீர்வதிங்க இந்தந்த உள்ளத்திலெல்லாம் கற்று அவ்விலத்திலெல்லாம் கேட்கின்றார்கள் உள்ளமும் எல்லாம் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக விசுவாசத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புற வார்த்தைகள் இன்னும் ராஜ்யத்தை கற்ற பிள்ளைகளாக எழும்ப வேண்டுமா எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா நீர் கிரிய செய்ய வேண்டும் நம்முடைய கரத்தின் கிரிய நிலவிட்டாதிருப்பீரா இயேசுவின் நாமத்துல புகழ்ச்சபிக்கும் தொடர்ந்தும் கத்தாவே நாளை அபிஷேக ஆராதனை ஆசீர்வதி தருமடி ஆயிடுச்சபிக்கும் ஆசீர்வதி இங்க வழி நிறுத்துங்க நல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தகப்பனும் ஒப்பு கொடுத்து சுபம் கேட்கிறேன் சுபதைகளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன் நன்றி.
1: இதுவரை நேரமும் முடிவு ஜெபத்தை எடுத்த சிறு சுபாலங்கோ ஒன்டாரியோ கனடா புதன் வியாழனில நித்திய விபத்து நிகழ்ச்சியை நடத்துற சகோதரி சகோதரி தேவன் ஆசிரியப்பாராக இன்றைய நாளே கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் துதித்து ஆராய்ந்த பிள்ளைகளையும் வார்த்தை குத்த ஆசிரியர் தேவன் ஆசிரியப்பாராக நாங்கள் இப்பொழுது முடிவாக என் ஆத்மாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம் எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர் டோலி மைக் ஆன் பண்ணுங்க ஆமேன் ஆமேன் ஆமேன் எல்லோரும் ஆத்மாவை சேர்ந்து சொல்லுவோமா ஆமேன்.
3: ஆமீன் ஆமீன் ரெண்டு அறிவித்தார்கள் நாளைய நாளிலே ப்ரொஃபெட் அருணா அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவசெய்தி எடுத்து வருகிறார் அதே வழியில் அடுத்த வாரத்திலே சனிக்கிழமை சிஸ்டர் ஜானட் அவர்கள் ஆல்பர்ட் அக்கனடாவிலிருந்து தேவசெய்தி எடுத்து வருகிறார் எங்களுடைய பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் திங்கள் புதன் மதிய வேளையிலே இந்திய மண்ணிலிருந்து அதாவது கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து பெனியல் சேர்ச்ச ஊடாக அவர் ஒவ்வொரு திங்களும் புதன்கிழமையும் மதிய நேரத்திலே தேவசெய்தி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார் பல வருடங்களாக அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துவோம். அருமையான தேவ செய்தி கூட வழி நடத்தினார். உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலே தொகுத்து வழங்கிய அவர் மைந்தனையாக அதிகால வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கிய அவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாளை நாளிலும் தொகுத்து வழங்குவார். அதே வேளையிலே திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலும் தொகுத்து வழங்குகிறார். சகோதரி வஞ்சினி அலங்காரமணி, சகோதரி சுபா மன்னிக்க வேண்டும், சகோதரி டோலியுடன் இணைந்து காரியங்களை செய்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த கால வேளையிலே இணைந்த சகோதரி சுபா அலங்கோ, சகோதரி பாஸ்டர் அன்றன் ராசனயம் டொரண்டோவிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி மிதிலா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சகோதரி ஜானட் அவர்கள் மன்னிக்க வேண்டும், சாந்தினி அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள், சகோதரி சுஜாதா இலங்கையிலிருந்து இணைந்தார்கள், சகோதரி கவி கவிதா இணையவில்லை இந்த நாளிலும், அதே வேளையிலே கால வேளையிலே சகோதரி மாலை வேளையிலே சகோதரி எஸ்தர் ரூபி அவர்கள் தேர்வு செய்தி எடுத்து வந்தார். அத்தோடு அவர் ஜெப ஆராதனை, துதி ஆராதனை ஜெபங்களுடனும் பாடல்களுடன் வழி நடத்தினார். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் மன்னியுங்கள். அதே வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே அருமையாக வழி நடத்தினார்கள் ஒவ்வொருவரும் இணைந்து. கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். சகோதரி டோலிக்கு கூட அருமையான சாட்சி. கடந்த நாளிலே அவருடைய அவர் கோஸ்கோக்கு ஷாப்பிங் போகிற பொழுது அவருடைய ஹேண்ட்பேக்கை யாரோ களவெடுத்து ஓடிவிட்டார்கள். ஆனாலும் அந்த பணம் முழுவதையும் கர்த்தர் திருப்பி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். எடுத்து கொண்டு போனவருடைய கண்ணை மறைத்து அந்த பேக்கிலே அந்த பணத்தை அவர்கள் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஒன்றையும் எடுக்கவில்லை. அந்த வகையிலே கர்த்தர் அப்படியாக வழிநடத்துகிறார். கர்த்தரை அண்டினவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இன்றைய நாள் செய்தி போல கர்த்தருடைய கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர் ஆமேன். அவர் தலை குனிந்து போக செய்கிறவர் அல்ல. அந்த வகையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாளை நாளிலே காலை வேளையிலே ப்ரொஃபட் அருணா அவர்கள் தேர்வு செய்து எடுத்து வருகிறார். நீங்களும் இணைந்து ஒவ்வொரு அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள், ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரத்திலே திரும்பமாக உங்கள் எல்லோரையும் ஒப்புக்கொண்டு பேர் பெயராக கர்த்தர் வழிநடத்தினார், ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் தங்கியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் யூடியூப்பிலும் போடுகிறோம். அதே வேளையிலே உங்களுக்கும் அனுப்பி தருகிறோம். அவற்றை அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் சார்பில் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு விசேடமாக மைந்தனைய அதிகாலையிலிருந்து இதுவரை நேரம் தொகுத்து வழங்கினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆமென்.
4: ஆமென். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
3: ஆமென். ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நீங்கள் நாங்கள் காலையிலே 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னதாக வந்தீர்களானால் நாங்கள் உங்களை நிறைவசதியின் நிறைப்படுத்தி நீங்கள் முதல்ல வரவர்களுக்கு முதல் சான்ஸ் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாளிலே 1:30 போனது அப்படியா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்தாலும் ரூபிக்கு டைம் கிடைக்கவில்லை, கடைசியாக எடுத்து வந்தார். அவமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக பலர் இணைந்தீர்கள், உற்சாகப்படுத்தீர்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். மகேந்திரய்யா, மகேந்திரய்யா, நீங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு கொண்டு வாருங்க.
1: ஆமேன். இன்றைய நாளை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வார்த்தகுத தாசரையும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலியையும் தேவன் அவர்களும் ஆசீர்வதித்து நாளைய தினத்திலேயும் இதே நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை துதி ஓதாக நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.
4: நன்றி நன்றி நன்றி.
0: தேங்க்யூ ஐயா.
1: தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர்.
3: God bless you all. Amen. Amen. நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

ஆமீன் ஆமீன். நாங்கள் இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைந்திருந்தோம். காலையிலே 6:30 மணிக்கு நாங்கள் இந்த ஸ்டுடியோக்கள் இணைந்தேன். இப்பொழுது 10:30 மணி ஆகிறது. அந்த வகையில் இணைந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்.

காரியமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெர்கமு பட்டணத்துல வெண்மையான காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, வெண்மை கல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அந்த சொல்ற அவங்க வழக்கம் என்னன்னா, அந்த வெள்ளை கல் இருந்ததுன்னா நான் ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்கிற விருந்துல போறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த கல் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க, பெருமை கடையாளமா சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்தை கத்த சொல்றாரு, ஒரு வெட்டிங் செரமனி பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்துல மனவாட்டியாம் சபையை மணவாளனாம் இயேசு இணைத்துக் கொள்ளுகிற ஆவியானவருடைய கல்யாணம் இருக்கிறது, ஆண்டவருடைய கல்யாணம் இருக்கிறது. அந்த கல்யாணத்துல பங்கெடுப்பதற்கு, அந்த கல்யாணத்துக்குள் வருவதற்கு, அந்த கல்யாண விருந்தில் சேர்ந்து கொள்வதற்கு சாதாரணமா யாராலையும் உள்ள வர முடியாது. இந்த உலகத்துல உன் பட்டணத்துல எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ராஜ விருந்து போறதுக்கு ஒரு கல் இருந்தா, வெண்மை கல் இருந்தா உள்ள போக முடியும் ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதுபோல நானும் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், உடன்படிக்கை பண்ணின பார்த்தீங்கன்னா ஒரு கல், அந்த கல்லோடு சேர்ந்து இன்னும் உனக்கு அந்த பரலோகத்துக்குள் வருவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை பெற்றுக்கொள். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பார்க்கலாம். அதுதான் சொல்லப்படுகிறது கர்த்தர் நாமத்திற்கு மேலாக அந்த கல்யாண விருந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெர்கமு சபைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சிருக்கிறேன், இந்த உலகத்தை ஜெயித்து வா, விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா, வேசித்தனத்துக்கு ஜெயித்து வா, கள்ள உபதேசத்துக்கு ஜெயித்து வா, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா. பெர்கமுனுடைய அந்த அந்த அந்த அந்த தந்திரமான சத்தியம், சத்தியம் என்கிற பெயரில் வந்த விக்கிரக கிரியையிலிருந்து விலகி வா. நீங்கள் விலகி வந்தால் ஆண்டவர் சொல்லுறார், பரலோகத்துல ஒரு கல் உங்களுக்காக கொடுக்கப்படும், இந்த கல்லை பெற்றுக்கொண்டால் விடுதலையாவாய், போஷிக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நியாயத்தீர்ப்பில் நீ நியாயந்தீர்க்கப்பட்டு நீ ஜெயிக்கப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யூ ஆர் த சாம்பியன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி நீ சாம்பியன் ஆவாய். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆறாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உள்ளே வருவதற்கு நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாவை போல நான் உனக்கு உள்ளே வருவதற்கு ஒரு அனுமதி சீட்டை நான் கொடுக்கிறேன், பரலோகம் வருவதற்கு ஒரு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கிறேன். ஏழாவது, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். எட்டாவதாக, உடன்படிக்கைப்பட்ட உன்னை அந்த திருமணத்தில் நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு. இளையேறப்பெற்ற விருந்திலே பங்கெடுப்பதற்குத்தான் இந்த பூமியிலே பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பூமியிலே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அங்க வேண்டான்னு சொல்றாங்க. சத்தியம் அப்படித்தான் இருக்குது, பரலோகமே பூமி தான், இங்க தான் நமக்கு அனுபவிக்க கொடுப்போம், இங்கேயே அனுபவிப்போம்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, சத்தியம் அங்க வா, ஜெயித்து வா. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஜெயித்து வா. இந்த எட்டு விதமான ஆசீர்வாதங்களையும், உலகம் கொடுக்கிற எட்டு விதமான ஆசீர்வாதத்தை விட நிரந்தரமான மகிமையான பரலோகத்துக்கு வருவதற்கான அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த பெர்கமுவுக்கு சொல்லி கர்த்த தைரியப்படுத்துகிறார். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன், என்னவென்று கேட்டால், இந்த கல் எதற்கு அடையாளம் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்படா, எதற்கும் பயப்படாத, எதற்கும் பயப்படாத. நான் சொல்றேன், நான் உன்னோட இருக்கேன், எதற்கும் பயப்படாது. நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் ஊழியத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கிறேன், என் செக்யூர்ல என் கட்டுப்பாட்டுக்கள் நான் உன்னை வச்சுக்கிறேங்கிற அடையாளம் தான் அந்த வெண்மை நிறக்கல். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம், ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கைவிடாதிருமாண்டவரே, என்ன நிந்தை வந்தாலும் என்னை கைவிடாதிருமாண்டவரே, இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன்,

0: உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேல் என்பதுதான் இந்த பெருங்கோம உள்ள கத்தர் காட்டி கொடுக்கிற. அதனாலதான் உலகம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஆவிக்குரிய காரியத்துல என்ன சொல்லிட்டே இருப்பாங்கப்பா, நமக்கு நடக்காதுப்பா, பரலோகமா இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு இல்ல, போகுமான்னு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம் இது எப்படி சாத்தியம், அவர்களை இதை ஜெயிக்க முடியாதபடி எப்படி அதை நெருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அவனுடைய மாம்ச கிரியைகளை கத்தர் உடைத்தா, நாமும் மாம்ச கிரியைகளை உடைத்து உலக ஆசைகளுக்கு வெறுத்து உன்னதருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கரம் கோர்த்து அவர்கள் நம்பிக்கை உரிய விசுவாசிகளாய் ஊழியனாய் நிற்க கிருப தருவாராக. ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு பேசின நல்ல வேத தியானத்துக்காய் நன்றி. உலகம் கொடுக்கிற ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நிரந்தரம் இல்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிரந்தரம் இல்லாத உலகம் அழிந்து போகிற பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அழிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே சோத்ரம் மேன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தன் பக்கம் திருப்பும்படியாக, பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, சத்தியத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, ஆராதனைக்கு நேராய் திருப்பும்படியாக, அர்ப்பணிப்புக்கு நேராய் திருப்பும்படியாக, இந்த சத்தம் இதற்கு சங்கமம் வானொலி மூலமாக, அந்த வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தம் துணிக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த குடும்பங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் மனம் திரும்புவார்களாக. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு ஒத்து போகாதபடி சர்வ வல்லவருடைய சித்தத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழுமட்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை இனியும் கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கமம் ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவரோட குடும்பங்கள், நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு உடன்படிக்கையின் ஒரு கல் உண்டு, எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணத்தில் நாங்கள் பங்கெடுத்து நானும் ஒரு பங்காளனாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் ஒரு சமூக நிற்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் மாளிகை செய்யும். துதி கன மகிமை அவற்றின் நீர் எடுத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: அருமையான ஒரு வெளிப்பாடு, இதுவரை நான் கேட்காத வெளிப்பாடு. இந்த பெர்கமோ சமையல எட்டு காரியங்களை சொன்னீர்கள், அது சரி. ஆனால் அந்த எட்டு காரியம் ஆவிக்குரிய காரியம், அதுதான் அங்கே ஒரு பியூட்டி. உலகத்தில பெருகம எட்டு காரியங்கள் இருக்கு, அந்த எட்டு காரியங்களையும் இந்த ஆவிக்குரிய காரியங்களா மாற்றி சொன்னீங்களே, அதுதான் இங்க மிக மிக முக்கியமான இருக்க வேண்டிய காரணம். அருமையான ஒரு செய்தி. இந்த செய்தி 97 ரேடியோல போய் கொண்டிருக்கிற உலக முழுக்க கேட்டிருக்கிறார்கள். கண்ட இந்த பெருகம சபை என்றால் என்ன, அந்த வெள்ளக்கல் அந்த மரமான மண்ணா என்றால் என்ன, வெண்மையான குறிக்கல் என்றால் என்ன என்பதை ஆழமான சத்தியத்தை எல்லாரும் கற்றுக்கொண்டோம் உண்டு. இந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம், அல்லது மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பலாம், அப்படியாக செய்யலாம். கர்த்தர்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நன்றிப்பா சார், அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். கர்த்தர்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி இந்தியா பெர்கமு சபையில காரியங்கள் எட்டு காரியங்களையும் அதற்கு எதிராக ஆவுக்குரிய அர்த்தங்களை விளக்கத்தை கொடுத்த மிக மிக மிக ஆசிரியமாக வந்து கத்திர அந்த மகனை குடும்பங்களையும் ஆசிரியப்பாராங்க. ஆமேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடரும். நாங்கள் இப்போது பாஸ் அர்ஜென்டாஸ் அதுக்கப்புறம் பிரஸ் லோட் பாஸ் அர்ஜென்டாஸ்
2: பிரஸ் லோட் மகேந்திரன் ஐயா பிரஸ் லோட் நேயர்களே.
1: ஆமேன். இன்றைய நாளிலே கடைசி செய்தி உங்களை தான் உங்களோட ஒப்புக்குள்ள பாஸ் நீங்க வழி நடத்துங்கள்.
3: ஆமேன். நாங்கள் எங்களுடைய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆவியானவரே, இன்று ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மதங்களில வாழுகிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து, இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், எந்த மத இன இன மக்களையும் நீர்தான் படைத்தவர் என்பதை அந்த மக்கள் மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உம்முடைய அன்பின் கட்டளையை எங்களுக்கு தருகிறீர். அவர்கள் மேல அன்பு கூறும்படியான கட்டளையை தருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டுகொள்ள அந்த மெய்யான ஒன்றானவை தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். யாத்திராமம் 20:3 சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், தேவனுடைய 10 கட்டளைகளில பிரதானமான கட்டளை, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேறு தேவர்களை, உருவங்களை, இதுகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீர் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பல இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் உள்ள மக்கள், விக்கிரக ஆராதனை உள்ள மக்கள் மெதுவாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். என்னுடைய மதம் ஆதி காலத்தில் இருந்த மதம். அது உண்மைதான், ஆபிரகாம் காலத்தில இந்த மத வழிபாடுகள் இருந்ததை வேதாகமம் எடுத்து காட்டுகிறது. இப்படியான மத வழிபாடுகளில இருந்துதான் ஆபிரகாமை, ஆபிராம் தாய் வைத்த பேர் ஆபிராம், அந்த மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த மத வழிபாடுகள் உள்ள பல குடும்பங்களில் இருந்து ஒருவரை இருவரை இப்படியாக தேவன் இன்றைக்கும் பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தவறான வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாருங்கள், மதங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் கடவுளை தேடுகின்றன. அவர்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களை வெளிப்புறமாக சரீர பிரகாரமாக தொட்டு கும்பிடுவார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை மதங்களுக்கு செய்வார்கள். பாருங்கள், இந்த முகமதியர் கூட ஒரு 5-6 காரியங்கள் செய்துவிட வேண்டும். அந்த மக்காவுக்கு ஒரு முறையாவது அவர்கள் போய்விட வேண்டும். பாருங்கள், மெய்யான தேவன் அங்கு இல்லை. அந்த நாட்டில பைபிளை வைத்துக் கொள்ளக்கூடாது. பைபிள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தவறான சட்டத்தை அந்த சவுதி அரேபியால கடைபிடிக்கிறார்கள். பாருங்க, நாங்கள் ஒன்றான மெய்தேவனை இரட்சகராக ஏற்றுக் கொண்ட கிறிஸ்தவ நாடுகள் தவறு செய்கின்றது. பாருங்கள், அவர்கள் எல்லா மதங்களை தங்களுடைய நாடுகளுக்கு கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ள ஈட்டிக் கொள்ளுகிறார்கள். ஃப்ரீடம் என்று ஒரு காரியத்துக்குடாக இந்த ஆதியிலே இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்து கற்று பள்ளி பாடசாலைகளிலே அந்த அந்த தேவனை, நிம்மியான தேவனை அறிவித்து வாழ்ந்தார்கள். ஆனால் பலர் இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். இன்றைக்கு பலவிதமான மதங்களை கப்பல் மூலமாக அந்த உருவங்களை சிற்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளில பாருங்கள் அங்கும் அந்த மதங்கள் பரவி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோசுவா 24:1 பார்க்கும் பொழுது பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். தங்கள் 12 கோத்திரங்களை யோசுவா அழைத்து யோசுவாவும் காலேபும் தேவனை உண்மையோடு உத்தமத்தோடும் ஃபாலோ பண்ணினார்கள். தங்கள் யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்படியாக இறுதியத்தில் அவன் நியாய பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தான். காலேப் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அந்த மெய்யான தேவனை அவர்கள் ஆராதித்த நிமித்தம் அவர்களும் அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போனார்கள். இந்த காலத்துல வாழுகிற நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். அந்த மெய்யான தேவனை அறிவிக்கப்படியாக இந்த சுவிசேஷம் புதிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்து ஊடாக இடைகிறது. பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படியாக மத்தேய முதலாம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால் பழைய ஏற்பாடு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படியாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறாக புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. ஆபிரகாமின் காலத்துல அந்த தகப்பன் இப்படியான மத வழிபாடுகளில் இருந்த மகனை மகனுடைய குடும்பத்தில் இருந்துதான் ஆபிராமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், 24 யோசுவா 2 அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். அவர்கள் இந்த தேவர் வணக்கங்கள் இலங்கை இந்தியா பல நாடுகளில் இப்படியான தேவர்கள் வணக்கங்கள் இருக்கிறது. உருவங்களை வணங்குவது, வெவ்வேறு விதமான முக்கோடி தேவர்களை அவர்களுக்கு உருவாக்கி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த மகன் தான் ஆபிராம். பாருங்கள், யோசுவா 24:3 வசனத்தில் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமங்கன் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். பாருங்கள், தேவனிடத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த நதியோரத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்தில இருந்து அவனை அழைத்து வந்து அவனை கானான் தேசத்துக்கு மில்கன் காணி லேண்டுக்கு அழைத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படியாக இயேசுக்குடாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த உறவு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்தமாக எங்களுடைய அப்பாவாக தேவன் வருகிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு இணைகிறது. ஒரு கொடியானது செடியில இணைஞ்சிருந்து இணைந்து செடியில இருந்து அந்த பசலைகள் தண்ணீர்களை உறிஞ்சி உறிஞ்சி அந்த கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்களுடைய ஆவி உள்ளான மனுஷனில நீங்கள் அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். உங்களுடைய ஆவியில ஆத்துமாவில இந்த ஆத்துமா உணவுதான் வேதாகமம். இந்த ஆத்துமாவிலேயும் இருதயத்திலேயும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமாவுடைய உணவு. பாருங்கள் சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த ஆத்துமா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள இந்த ஆத்துமா தேற்றப்படும். இந்த துக்கம் சந்தோஷம் இந்த ஆத்துமாவிலே இருந்துதான் வெளிப்படுகிறது. ஆத்துமா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆத்துமாவில பெலன் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள் இப்படியாக எங்களுடைய தேவனுடைய கற்பனை அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள் மதங்களை நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் படம் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசித்து அவருடைய சிலுவை மரணத்தை, மரண சிலுவை எனக்காக அந்த சிலுவையில காயப்பட்டார், எனக்காக அந்த சிலுவையில மரித்தார், உயித்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது, அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக, அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும், கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்தில ஒரு நோய் நோவு இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை, உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்துல நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சேர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்துல நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த மதத்தில இருந்து வெளிவர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார். தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் என்று உங்களுடைய விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் இருதய பூர்வமாக உள்ளான மனுஷனிலே அவரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம். உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். பாருங்கள் அன்புதான் அவருடைய கட்டளை. அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய பாட்டில அன்பு. கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வந்துவிட முடியும். பாருங்கள் பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களை இந்த ஒன்றான மெய்த்தவன் தான் படைத்தவர். அவர் தன்னுடைய சுவாசம் தான் எங்களுக்கு. இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம் அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம். இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ? நான் அல்லவா அதை செய்கிறவர் என்று சொல்லுகிறார். என்னுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்தை கொடுக்கிற தேவன். ஆமோஸ் 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிருஷ்டித்தவர் நான் அல்லவா? காற்றை சிருஷ்டித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கொரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அன்பு, நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரராக சகோதரிகளாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நமைத்தேவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம். எந்த மத இனமாக இருந்தாலும் அதுதான் இயேசுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில உணர்ந்து அன்பில முடிக்கிறார். நிற்புறனை நேசிக்கும் பொழுது முகமதியனை நேசிக்க கற்றுக்கொள்ளவன், இந்து மகனை நேசித்துக் கொள்ளவனும், புத்த மகனை நேசிக்க கொள்ளவன். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கி விடும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜெபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த ஞானத்துக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை. முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசு விடத்துல வருகிறது என்று அறியாது இருக்கிறார்கள். பார்கள், இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில முகமதியர்கள் அப்படி அறியாத மக்களிடத்துல முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது. பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்கள் ஜபிக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் ஜபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜபம். இயேசு எனக்காக சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிருள்ள தேவன். அவரை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில இருந்தே இதயபூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து யோவான் 1:15 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் ஆபக்கூக் 13:13 சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 உங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்தில எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி பாருங்கள், பிதா அவருடைய சித்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு, இயேசு எனக்கு செய்ததை, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு கூடாக இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். மதங்கள் உங்களுக்கு ஒரு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது. பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள், இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6:12 துரைத்தனங்கள் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களை நேசிக்கிற ஆவி, படியாக தன் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார் தேவன். நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய உயிரே புறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களை வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள், தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் அதிகாரமா 39:9 வசனத்தில் அவன் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாம இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசு கிடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுல வந்து படுத்துக் கொள்ளுவான். வாசற்படியில் இப்படியாக குடிக்கிற எண்ணங்களை இந்த குடிக்கிற தீமையான பாவ எண்ணங்களை கொண்டு வருகிறோம் பிசாசு. அவன் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவான். அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்திற்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர்தான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, கேட்கிறவன் மட்டுமல்ல இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற நாங்கள் இயேசு என்ற கண்மலை என்ற கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கட்ட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருக்குத்தான் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மதங்களில கூட வீட்டை கட்டி இருக்கிறீர்கள். இன்றைக்கு தவறான பாவத்தில பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், பொத்தலான பைகளில போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள் மணலின் மேல வீட்டை கட்டுகிறார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்கள், இப்படியாக பெருவெள்ளம் காற்று வரும்பொழுது உங்களுடைய வீடு எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். எரேமியா 10:11 சொல்லப்படுகிறது, மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எரேமியா 10:11 சொல்லியிருக்கிறார். 10:10 அவர்தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்கு பின்னும் அருமையில அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறான். அவன் கட்டப்படும் 1000 வருஷம் இந்த உலகம். பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பலி சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுடைய தேசமாக, ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுக்காக மதிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக இன்றைக்கு அரேபியா தேசத்திலே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் அங்கு ஜபித்தால் பாருங்கள், அவர்கள் சிறச்சேதம் செய்து விடுவார்கள். இப்படியான ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்கள், இந்த முத்திரைகள் அன்டி கிறிஸ்துடைய முத்திரைகளை எடுக்காமல் இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இந்த உலகத்தில் 80 to 100 வருடம் வாழ்வுதான், ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துறைத்தின் ஆவிகளுக்கூடாக அதிகாரத்தின் ஆவிகளுக்கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கூடாக உங்களுடைய ஆராய்ந்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus.

முழு இதயத்தோடு உள்ளான மனுஷனில இருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும். உம்

என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், அவரிடத்தில் வரும் பொழுது அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஈட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்கள் ஒவ்வொருவரை படைத்த மெய்யான தேவர். அவரை எழுந்தருளும்படியாக நாங்கள் ஒரு வசன பாடலை பாடி அவரை ஜெபிப்போம்.

0: ஆண்டவரே, இந்த தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த ஐந்து கண்டங்களில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக வேதாக பத்தி அறியாதபடி அவர்கள் மறித்து நரகத்துக்கு போகாதபடி இந்த சுவிசேஷம் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவுக்குடாக ஐந்து கண்ட மக்களும் ஒரு விழிப்படைந்து உள்ளான மனிதனில அந்த ஆவியில பரிசுத்த ஆவியானவரை பெற்று இயேசுதான் இரட்சகர், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், நான் தான் இந்த சிலுவையில மரிக்க வேண்டியவன், நான் தான் பாவம் செய்தவன், நான் மரிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், மதங்களில வாழுகிற மக்களும், அறியாமையில வாழுகிற மக்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, சிறப்பாக தமிழ் மக்கள் அறியாமல் யுத்தத்துக்கூடாக பல நாடுகளில போயிருந்தாலும் நீர்தான் மெய்யான தெய்வம் தேவன் என்பதை இயேசுதான் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து இந்த தமிழ் தமிழோசையாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்டங்களிலேயும் இந்த தமிழோசை சங்கமம் நித்திய வெளிச்சமோடது கூடாக போய் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உங்கள் அப்பாக்கள், உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று தட்டுங்கள், திறக்கப்படும். ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்கள் மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீர் இந்த அபிஷேகத்தை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். நன்றியுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் எழுந்து கொள்வீராக, ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அறிந்து அந்த தாவி இது பாவம் செய்த பொழுது உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் கேட்டு உம்மிடத்துல வந்தானே. அதே போல இந்த தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, உம்முடைய கிருபையை காண்பிக்கும்படியாக, இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக, நிலவரமான ஆவியை கொடுக்கும்படியாக, உற்சாகமான ஆவியை தமிழ் மக்களிடத்துல கொடுத்து இந்த சுவிசேஷம் தமிழ் மக்கள் மூலமாக அனைத்து கண்ட மக்களுக்கும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களை போல பயன்படுத்துவீராக, ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜபித்தது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்றது விடமாட்டேன் என்று போராடி ஜபித்தது போல உம்மோடு போராடி ஜபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும் அவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்கில இந்த கடைசி கால ஊழியத்துல அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்த நாடுகளில் செயற்பட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் கட்சிகரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: சிஸ்டர் ராஜனி,
2: ஒரு வார்த்தை கொண்டு வந்தீர்கள். பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் மற்ற மதங்களை பற்றியும் விக்கிரகங்களை பற்றியும் என்ன மாதிரி சாத்தான் அதை அவருடைய ஆத்மாவை வஞ்சித்துக் கொண்டு அவர்களை நரகத்துக்கு கொண்டு போற அளவுக்கு அவ்வளவுக்கு அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதனால்தான் கத்தர் அவருடைய சபையின் மூலமாகத்தான் இவர்கள் எல்லாரையும் அவருடைய சபைக்குள்ள கொண்டு வரலாம் என்றபடி அவங்களோட வார்த்தையும் நன்றாக இருந்தது. அந்த அருமையான வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு கூட அவர்கள் அந்த சபைக்குள்ள கேட்கிறவர்கள் வந்து சேருவதற்கு அவருடைய கிருபையாலே அவர்களை அழைப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
0: God bless you, sister Alankar Mani. God bless you, Nekale. Amen.
2: Amen.
1: Very short prayer, please.
2: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord, for such a wonderful evening, Lord, for the way you have been coming and ministering, Lord, to many, in many ways, Lord Jesus, right from the beginning of the worship time, Lord, that had gone on from the handmaidens of the Lord, from Sister Karuna, Sister Grace J. Ranjan, and even with the poetry, a beautiful poem that was shared, Lord Jesus, from Sister Mary Thangalingam, and following that, Lord, with praying for the Lord, the workers, and also for the nations of the land, and Lord, for the hearers, Lord, and all that has been said and done to honor and glorify you and magnify your name, wherewith, Lord, you have drawn all men unto yourself, Lord, when we glorify and when we lift your name up. And we thank you for the second segment that went on, Lord, with the message, Lord, starting from myself, Lord Jesus, with the Holy Spirit, and also Sister Arundhati, the following message, and the wonderful way, Lord, for the entire hours, Lord, the Bible study that went on the Church of the Pergamos Church, Lord Jesus, what revelation, what unveiling of the scriptures, Lord, coming through, Lord, such revelation. Lord, we thank you for the nuggets that had been shared, for the opening of such revelation of the message, Lord, right from the first two and third chapter, Lord, into the way of unveiling, Lord, just one church alone, Lord, but such a beautiful way, Lord. So many will be touched and saved and come into that knowledge of, Lord, what this means, Lord, for the church and even for the world, how it's been entertained, Lord, into the church so much, Lord, that God is comparing, and in the mixed church, Lord, that is coming into being, even this present moment, Lord. But God is, Lord, bringing them out and warning them and giving them, Lord, a time for repentance, Lord, that they would make a difference, Lord, in their lives and come into the proper way of knowing you. And, Lord, has got into the world that has been going on also with Pastor Anton Rasana, I am, Lord Jesus, with all the idolatry and all the other the religions that have not the gospel message, because only the Lord says through only Jesus Christ there is salvation. And thereby, Lord, all those that come in, Lord Jesus, to come into the knowledge of salvation, I pray in Jesus' name. And we thank for all that, Lord, our participation of Brother Mahindran, Lord, to work alongside and do, Lord Jesus, the hosting today, Lord, being with him, leading him and guiding me step of the way right to the end. And also Brother Leslie and Sister Rita, so patiently, Lord, morning till evening, Lord, all these hours, Lord, that has been spent, Lord Jesus, for your honor and for your glory's sake. And be with them, strengthen them, revive them, quicken them, and undertake for every single detail, Lord, from Sangamam Gospel Radio that is going into 210 nations to bless them. I pray in Jesus' name. Amen and amen.

0: 1 சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாயிருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
1: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒரு பொழுதும் நீர் ஆண்டதில்லை. அவர்கள்
0: மத்தேயு 8 அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரை

தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி, நினைக்கிற நாளில், நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள்.

0: இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழி நடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில் நடத்தும் ஒரு திருப்பு முனையாக எங்களுடைய வாழ்க்கை அமைய நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: ஏழாம் மாதம் ஆறாம் தேதி ஆடி மாதம் ஆறாம் தேதி ஜூலை மாதம் 2026 அன்று திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்திலே. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்த ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் அதே வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வார இந்த நாளுக்கான வசனத்துக்கூட கடந்து செல்வோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அவர் தமது சித்தத்தின்படி சகலத்தையும் நடத்துகிறார், எங்கள் வாழ்க்கையில் நடத்துகிறார், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நீ நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 Samuel 18, Esaiah 62 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தேயு 7 அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேலையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாசனஹோமி லோகன அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான அபிஷேக ஆராதனையுடன் துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்து ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜப வேலைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா,
1: சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நீட்டது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். யோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வைத்த தேவனையா ராஜா, யாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே தகப்ப நீங்க தான் அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பனப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலும் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா இந்த 7 நாட்களும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு கூட இந்த மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்தவனமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலே ஆண்டவரே தேவனே கட்ட வேண்டிய பில்லுகள் ஆண்டவரே, மறைவாயிருக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனே வழி நடத்தும்படி செபிக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியாயிருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா. ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற வேளையிலெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமீன்.

தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர். செய்ய நினைத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே, அப்பா, தகப்பனே, ஆண்டவரே, நடைபெற வீணமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பில்லுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்பா ராஜா. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா. சூத்திரம் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருத்தி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே, கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா. ஆண்டவரே தேவனே, சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பி விட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவன் கண்ணோக்கி பார்த்தீரப்பா. ஆண்டவர் ஒரு தண்ணீர் ஊற்றி ஆண்டவரே அவளுக்கு காண்பித்தீர். அவள் தண்ணீர் தான் கேட்டாளப்பா. ஆனால் அப்பா, நீர் ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பித்த தேவன். ஒரு ஆதாமுக்காகவும் ஒரு ஏவாளுக்காகவும் ஆண்டவரே நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஓட விட்ட தேவன் அப்பா. ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாயாகிய தேவன், தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த திங்கட்கிழமையிலே ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கர்த்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீர் போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையும், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்களப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும். ஆண்டவரே, எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆயிரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே முக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டு. ஹாலேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும்

எல்லாமே எங்களுக்கு வேறு யாரு ஆண்டவரே, உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையாப்பா, உண்மை தவிர எங்களுக்கு வேறொரு தீட்டம் இல்லையாப்பா, உண்மை தவிர வேறொரு ஆதரவு இல்லையாப்பா ராஜா. என் தகப்பனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டுகொள்ள உட்டாந்திரும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுவதாக. எரிச்சல்கள், கோபங்கள், புறாண்மைகள் ஆண்டவரே அப்பா, தவறுகள் ஆண்டவரே தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமாய் செபிக்கிறோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமர் சொன்னிரையா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கு சூத்திரம் ஐயா, ஆண்டவரே தேவனே அப்பா, பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தர விடமா செபிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடகுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு செடிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படித்து திறப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்தரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்தரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்தரிக்க ஆண்டவரே தேவனே, எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை

சூத்திரமுண்டமாய் ஆண்டவரே அப்பா, வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும் படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தோடு நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, வழிகள் திறக்கிறவரே அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே, உடைய ரத்தத்தை எடுத்த ஐயா ஆண்டவரே, தேவனே எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனே. அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வைத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவனே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின் சொன்னவரே அப்பா, பிதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹல்லேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கங்களுக்கு கற்றுத்தரும்படி செபிக்கிறோம். எங்கிருந்தோரும்

நாமத்தினால் பிரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் ஜோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுது போல உருவுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக ராஜா, ஹாலேலூயா. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்பு என்று நின்று மாறா இயேசுவின் அன்பு, என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது.

0: அது என்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் எப்படி என்று சொல்லி சொன்னால், வசனத்தை வைத்து ஜெபிப்பது, ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போல என்று சொல்லுவார்கள். ஜெபம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை. அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார், காலையில் எழும்பினுடனே 2 நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், இத்தனை மணித்தியாலம் செய்யலாம். ஆனா ஜெபம் என்பது சுருக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளில் எடுத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா சத்துருவை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அரு மருந்து. வேதம் நமக்கு பாருங்கள் பிரச்சனைகளை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வை அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கின்ற வழியில அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹல்லேலூயா, அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அதனுடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தேவனே அறியாத ஜனங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே பொருளாதார காரியங்களுக்காக, சரிய சுகத்துக்காக ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். ஆண்டவரே, உடைய சித்தம் எதுவோ அது எங்களுடைய வாழ்க்கையில நடத்தும். ஆண்டவரே, அப்பாவிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா. வியாதியிலிருந்து விடுதலையாவது உம்முடைய சித்தம். பொருளாதார காரியங்களில களஞ்சியங்கள் நிரப்பப்படுவது உம்முடைய சித்தம். பிள்ளைகள் ஆண்டவரே உம்மா போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய சமாதானம் பெரியதாயிருப்பது உம்முடைய சித்தம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, சபைகள் பெருக்கம் அடைவது உமக்கு சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தம் அப்பா. ராஜா, சகலவித நெற்கீயர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபதாரம். ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா. இச்சியடக்கம் வரையுள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணப்பட வேணுமா செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரதாய் நடந்து கொள்ளவும். ஆண்டவராகிய தகப்பனே, எங்கள் பிதாவே, தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறதப்பா. ராஜா, தகப்பனே உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு கிருபதாரும். தகப்பனே, தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களுக்கு கிருபதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவரே தேவனே, ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தையை சொன்னேனப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரின் நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரம் ஆண்டவர் எங்களை வழிநடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகள் பீர பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் தகுப்பினே. மக்கள் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவர். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுவின் மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரை கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றான். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தீர். ஆண்டவர் யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லா ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதி ஆண்டவரை சகல காரியங்களில் ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரை விதை விதைத்தான்வனை 100 மடங்கு ஆசீர்வைத்தீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவர் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து, போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்தவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே, தேவனே உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததை அன்பின் கயிர்களால் இழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா. ஆண்டவரே தேவன் எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உங்களுடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா. ஆண்டவரே மொக்க சூத்திரம், எங்களை அபிஷேகித்தீர், எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர், உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா எங்களுக்கு ஆண்டவரே தேவனே, உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அறிய வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டேயே என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா. என் தகப்பனாகிய தேவனே அப்பா, அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே மொக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா. ஐயா நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராக தேவனே உடைய தலையை பற்றி கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவுறவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகி ஆண்டவரே சரீரத்துக்கு நீர்தான் தலியானவர் அப்பா ராஜா. தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினார். ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரையும் வழி நடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாரா? பின்புறத்திலே இம்மானுவேல் ட்ரம் பண்ணி அருமையாக வாசித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகால வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய மகனையும் உங்களையும் கத்தர் வழி நடத்துகிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து தருவாரான வாழ்த்தி கொண்டு இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. குட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாகவும் வழி நடத்தினார். கத்திரது ஆமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
2: Recording in progress.
1: காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை நாட்டுக்காக, உலக நாடுகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக, மக்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களில் ஒரு கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் ராசனையும் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சௌதன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும், அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானித் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்திருக்கிறார். எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இங்கே நாளுக்கான வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். ஆமேன். கர்த்தர் தமது சித்தத்தின்படி எல்லோரையும் வழி நடத்துகிறார், ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து தான் அழைத்துக் கொண்டவர்களை சந்தோஷம் சமாதானம் வாழ கத்தர் உதவி செய்கிறார். அதே வேளையில் எல்லோரையும் சுபீட்சமாக வாழ கத்தர் அழைக்கிறார். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய வார்த்தைகளை அறிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற பொழுது வெற்றியெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆமேன். இரு நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், ஒன்று சாமுவேல் 18:16, ஏசாயா 62:16, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும், மத்தேயு 7:7. இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர்களையும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவார். வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கத்தடி கரத்தை ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக சகோதரி ஜெனட் அவர்கள் வழிநடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். கத்தடி கரத்தை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்த சகோதரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்களையும் புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஒப்படைப்போம். சௌரி ஜெனட் அவர்கள் வழி நடத்துவார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ஆமேன். இன்னைக்கு ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளில் நாங்கள் அப்போஸ்தல 16:16 அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லி கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதம் அங்களுக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், நடு ராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் ஜெபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்து நாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால்
3: அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்புதத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சஜதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யார் யாரிலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எதனால் இவர்கள் அங்கு நற்செய்தியை சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அவன் காவலாளி. ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத சிறை கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும்போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள். அந்த இடத்திலே யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலேதான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலும் சீலாவும் அந்த இடத்திலே பாடினார்கள். எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நற்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழியங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள், குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்று ஒவ்வொரு சபைகளிலேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அந்த துதிக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஆராதனைக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஜெபத்துக்கூடாக ஆண்டவரே, ஜெப வீரர்களை, துதி துதிக்கிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை ஒவ்வொரு சபைகளிலேயும், சபைகளிலே உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு சபைகளிலே இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மணவாட்டி சபையாக நீர் தெரிந்து கொண்ட உமது சபை, அந்தவரே உமது சபையை என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த பாடகர் குழு, ஒவ்வொரு ஜெப வீரர்களின் குழு ஒவ்வொன்றை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் இந்த கடைசி காலத்தில எழும்பி பிரகாசிக்க ஒரு எழுப்புதல் வர மக்கள் எல்லாரும் ஒரு நாள் அந்த சபைகளுக்கு ஓடி வரும் பொழுது அந்த சபை உமாக்கு பிரியமான காரியங்களை செய்ய, துதிக்க, ஜெபிக்க, உம்மை ஒருவரையே நோக்கி பார்க்க, அன்று பவுலும் சீலாவும் பாடி துதித்தது போல இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக அந்த மக்கள், அந்த அதிகாரிகள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய துதியின் மூலமாக, பாடல்களின் மூலமாக அவர்களுடைய காயங்களை எல்லாவற்றை நீர் சந்தோஷமாக மாற்றினீரே. ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை நீர் செய்தீரே. மகிமையாக நீர் இறங்கினீரே. அந்த மகிமை ஒவ்வொரு சபைகளிலேயும் இந்த காலங்களில இறங்கி வர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை மூலமாக ஒரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. ரட்சிப்பு இந்த இடத்துல இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சபைகளிலேயும் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கூடாக போகிற ஒவ்வொரு ஜெபங்களும், துதிகளும், ஆராதனைகளும் ஐந்து கண்டங்களிலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படக்கு உதவி செய்வீராக. அந்தந்த வீடுகளில உம்முடைய மகிமையை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவனுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, அந்த மகளுக்கு கொடுக்கிற உம்முடைய வசனத்தின் வெளிப்பாடுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களும் சிடமாக இந்த ரேடியோவுக்கூடாக போகிற வார்த்தைகள் மூலமாக அவர்கள் டட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவனுடைய வார்த்தைகள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாதது. அது நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் கண்டு அதன் மூலமாக ரட்சிக்க பெற்று பரலோக ராஜ்யத்தில் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை உண்டானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமேன்,
4: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் நீங்கள் இந்திய நாட்கள்லே அங்கு பசியோடு பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை பூட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்ல தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
5: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, தார்மையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிறேன் கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் சுதைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றா ஒன்றுமே இல்லாண்டவரே. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்க

ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரே இறக்குகிறதையும் ஆண்டவரே அவர் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் கர்த்தாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்த ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த தேவன் இனி உங்களுக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்த முடியாய்ச்சுதைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒருவரும் பசியோடு இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பாவ பொஷிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். ஆண்டவரே காகங்களை கொண்டு ஆண்டவரே இலியாவை நீர் போஷித்திரே ஆண்டவரே, அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறே. நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே அப்பா உம்மால் ஆண்டவரே கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ராஜாவாகி அரசாளுகிற தேவனாகி கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே, உம்மை விட்டால் ஒருவரும் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை ரட்சிக்க முடியாதப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஜீவனை தந்து ஆண்டவரே இந்த உணவுகளையும் ஆண்டவரே அங்க இருக்கிற பஞ்சங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்களை பரிய பசு ஆட்சி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே அந்த தேசங்களில் இருக்கிறதா எந்தெந்த தேசங்களிலே இப்படியாய் ஆண்டவரே வறுமையோடு வேதனையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த வறுமை எல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரே அப்பா வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை ஆண்டவரை சொல்லி ஆண்டவரே அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளை நீங்கள் தகுதி விடுத்தபடி ஆயிச்சு வைக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தாவ். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறவங்க தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரே இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரே பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரே வேசி தனங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அந்த பழங்குடி மிக்க மக்கள் அந்த இடத்துல பெருகியிருக்கிறார்கள் அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உம்மனையில் சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்க ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரை நீர் அழிக்கும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியா தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரை. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறேன். கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவரே சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டிக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டைக்கு வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் வார்த்தைகளை கேட்கவும் ரட்சிப்படையவும் புது பலனை அழைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தம்மை உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து அவளை வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கிறது தான் ஆண்டவரே இந்த எபோலா வைரஸை முற்றிலுமாய் ஆண்டவரே அகற்றி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அதுக்காக ஆண்டவர் அந்த வைரஸை நீக்குவதற்காக பிரயாணம்

0: படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அப்படியா இல்லாத சூழ்நிலையிலே என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் காக்க வல்லவராயிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் ஒரு சில கூட்டம் மட்டுமே உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியா கத்தர்தாமைகளுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மான சேர கத்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டிருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் துளிக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் உடைய வேலைக்காரன் சொஸ்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே மலைய பிழைந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவர் இந்த வேளையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவர அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவர அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவர் எவ்வளோ வைரஸ் ஆண்டவர் அதன் மூலமாய் துன்பப்படுகிறாரோ எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த முடி பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவர எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்துக்கு அங்க எடுக்கும்பா. இந்த வேலையில் கொடுக்க கர்த்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் நல்ல ஆண்டவரே ஆலோசனை தந்து வழிநடத்த முடியாய் சுபிக்கிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் ஜெபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையிலோடு தாவ ஜெபித்த மகளை நீ ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் ஒழிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொடுக்க கர்த்தாவே நன்மையான செப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அப்பா அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே தேவன் நீர் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அவள் எண்ணி இருக்கிற காரியங்களை எல்லாம் ஈடு தேவனாகி கர்த்தகைய உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரே நீர் எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவரே அப்பா தொகுத்து வழங்குறதான மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று ஆண்டவரே இவர்கள் ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கற்ற உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நடத்திக்கு வழிநடத்த முடிய ஆயிச்சிருக்கிறோம். அப்படி என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொஞ்சம் துதியும் கனமும் ஜபத்தை எடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன். ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாக்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது, இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாலு காய் நன்றி. இந்த நாளை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர். இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா நீர் பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கைக்கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேலே உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பனே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நீர் மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசிர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையுமாய் கூட தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறதப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படியே கூட ஏசப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்க ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் சீர்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமார் இந்த வேலையிலே எந்த ஒரு சேதமும் இல்லாத படிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். அப்படி அவர்களை அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு அந்த தேசத்திற்கு அவர்கள் சேமத்தை தேடி தரவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். மற்றபடியா கூட அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா மக்களும் இந்த நாளிலே ராஜா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்திலிருந்து அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளி போய் வெளியே நாடுகளுக்கு நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேளையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமோ ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்த நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான இந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை முதல் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சோத்ரா இன்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி குடும்ப ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே உல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம். அப்படின்னு செய்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜமங்களை கேட்டதா எனக்கு சோத்திர நன்றி சிஸ்டர். கத்தரங்களோடும் பிள்ளைகளோடும் நாங்க பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் நாக்களே ஓகே சிசிலியாமாவை நாங்க வரவேற்று கொண்டு பிரைசலோட் சிசிலியாமா.
4: பிரைசலோட்
1: நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாக்கள்ல நிவித்தி செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மகளோடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உமக்கு உண்மை போற்றுகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த பிதாவே, நாங்கள் கேட்கிற காரியம் ஒன்றும் வீண் போகாத வண்ணம் நீர் எனக்கு உங்களுக்கு பெற்றுத்தாரன் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த நாடு ஃபுல்லாக ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த யுத்தங்கள் அபாயங்களிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, எந்த ஒரு பொருளும் சேதமில்லாதபடி அவர்கள் மக்களுக்கு சேரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து தாங்களும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளவும், தங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தாவே தங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே இந்த தாய் தகப்பனுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தாய் தகப்பன் கர்த்தாவே பக்குவங்களை கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே முதலாவது அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு தகப்பனே தாங்க மனம் திரும்பி ஆண்டவரே செய்கிறதை வச்சு தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அழிவின் பாதைகளில் போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபைக்குள்ளே வந்து தங்களை காத்து கொள்ளுகிற நல்ல ஞானத்தை கொடுப்பீராகன்னு செவிக்கிறோம், நல்ல கிருபைகளை கொடுப்பீராகன்னு செவிக்கிறோம் ஐயா. உலகத்துல வருகிற ஒன்று பின் ஒன்றாக தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது, அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பயபக்தியோடு கூட ஜனங்களும் தேட உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த மக்களுக்காக ஆண்டவரே மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், மக்களுக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உண்மை அறிந்த மக்கள் முதலாவது என்ன மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரே சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொன்னது போல இதோ ஆண்டவரே பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்தெடுக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களை தருவீராக, நல்ல பண்புகளை தருவீராக, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, தேவ பயபக்திகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, வேதத்தை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே வேத வழிமுறைகளை கர்த்தாவே வேத வாழ்க்கையை நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் நல்ல கிருபைகளை தருவீராக, நல்ல ஞானத்தை தருவீராக, பரிசுத்த ஆவியானவர்களை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல இந்த உலக மக்களுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. சிறு வயது முதல் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்து கொண்டு வருகிற தாய் தகப்பன் ஆண்டவரே தகப்பனே கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக தாங்களும் ஆண்டவரே செய்ய வேண்டியது என்னதென்று தெரியாதிருக்கிறபடியினால ஆண்டவரே அவர்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவ செய்திகள் சொல்லப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் என் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறதோ, அவர்களும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் அழிந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவரே காத்துக்கொள்ள உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும் ஆண்டவரே, வேறு எதனாலையும் ஆண்டவரே இந்த மக்களை காப்பாற்ற முடியாத தகப்பனே. இதோ உம்முடைய வார்த்தையில பிள்ளைகள் நிலைத்திருக்க, தாய் தகப்பன்மார்கள் நிலைத்திருக்க, தேசம் நிலைத்திருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்து கொள்வீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கம ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்து கொள்வீராக. அது நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. அவர்களும் நல்ல சுகபல ஆரோக்கியங்களுடன் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எண்ணம் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே எங்கள் சகோதரிக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒருங்கிணைப்பாளரா இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு நோக்கங்களுக்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக, ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளுக்காக உங்களுக்காக ஒவ்வொரு அவலங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விண்ணப்ப உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்துக்கு வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்தி வீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்து வீராக செவிக்கிறோம் ஐயா. வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காகவும் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடி உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி உண்மை அறிகிற ஆண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுவராக இருக்கிறத ஒத்தாசியுடன் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். உங்களை கேட்டதும் அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமீன்.
1: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள் தேசங்கள் மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபையும் பிதாவே தேவனே, வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தேவனே நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்கள் அப்பா பிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே நோய்கள் வியாதிகளோடு இருந்து தேவனே ஊழியம் செய்கிறாளோ தேவனே அவர்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜாவே என் தேவனே. உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே என் தேவனே. நன்றி அப்பா. அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா பிதா. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்ற தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா, துன்பப்படுவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாலே மோளை நிரப்புங்க அப்பா பிதாவே, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க அப்பா. அக்கினி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உடைய பாதம் படமிடங்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதாக தடைகளை நீக்குங்க அப்பா பிதாவே, எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சொசமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை விட்டு பிளாவன் சொன்ன தேவனே இப்ப உம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக தீர்க்கதரிசன ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா என் தேவனே. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோய்கள் வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நீங்கள் அப்படியே அசையப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி என் தேவனே, சுவச்சம் அதே போல் தேவனே, ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, யுத்த நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா தேவனே. கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறீர்கள் சொன்னீங்களப்பா, ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா, நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே, எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. உடைய மாம்ச கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட உள்ளே மூலம் அப்பா பிதாவே, இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லாம், கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார் உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும், எல்லா பாபேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே, உம்முடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடியும் இயேசு, உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பி தேவனே, இந்த தோபர தேசத்து மக்களை முற்றச்சியுங்கள் அப்பா பிதாவே, உம்முற்றச்சியுங்கள் அப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ அனைத்து மக்களும், பூமியுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதா, மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே, இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கள் ஆவியானவரே, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்க அப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தேவனே, இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாகும் ஆவியானவரே, ஆவிக்குரிய சிந்தையினால் என்று அப்புங்க, ஓ ஆவியானவரே, இந்த ஆளுகை நீங்கள் வழி
0: தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி என்றவர், இந்த மக்களை

0: For so the Lord has commanded us, I have set you as a light to the Gentiles, that you should be for salvation to the ends of the earth. After this, I will return and will rebuild the tabernacle of David, which has fallen down. I will rebuild its ruins, and I will set it up, so that the rest of mankind may seek the Lord, even all the Gentiles who are called by my name, says the Lord, who does all these things. So they said, believe on the Lord Jesus Christ, and you will be saved, you and your household. So that they should seek the Lord in the hope that they might grope for him and find him, though he is not far from each one of us. So now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up and give you an inheritance among all those who are sanctified, to open their eyes in order to turn them from darkness to light and from the power of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are sanctified by faith in me. That the Christ should suffer, that he would be the first to rise from the dead, and would proclaim light to the Jewish people and to the Gentiles. Therefore, let it be known to you that the salvation of God has been sent to the Gentiles, and they will hear it. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God for salvation, for everyone who believes, first for the Jew and also for the Greek, who will render to each one according to his deeds. Eternal life to those who by patient continuance in doing good seek glory, honor, and immortality. Tribulation and anguish on every soul of man who does evil, of the Jew first and also of the Greek. But glory, honor, and peace to everyone who works what is good, to the Jew first and also to the Greek. For there is no partiality with God. For as many as have sinned without law will also perish without law, and as many as have sinned in the law will be judged by the law. For not the hearers of the law are just in the sight of God, but the doers of the law will be justified. Even the righteousness of God through faith in Jesus Christ.
1: Praise the Lord, Pastor.
2: Praise the Lord, Brother.
1: Amen. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தை கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
2: தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மன மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும். இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதென் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்ளுவது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம்யாவால் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதன் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்.
எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமையை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாங்க. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமை

கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதாமே. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கை, அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது. மனிதனுடைய பாவம் அந்த பரிசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி, அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி, பரிசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து, சகல பாவத்தையும் நீக்கி, அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால், சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருப்போம். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால், நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில். நீதிமொழிகள் 28:9, நியாய பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம்

நாம் செபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக மூன்று நாளில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழவிட்டால், அது யாராயிருந்தாலும் அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாக இருக்கிறது. மேல வசனத்தில் பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது? நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம்,
கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனா இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழுக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது பாவம். தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆயிரம் ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும் இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பசுத்தமானவர், ஆகையால் பசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பசுத்தர், ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் திரும்ப கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் தான், இனி இந்த பாவ அடிமட்டனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைதனை வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம், நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? ஒன்று யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநேகத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

0: அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ பாவ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமன் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்திய பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாறுகிறது நமக்கு கிருபையாய் இறங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திரும்பி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள, பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று. கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திருந்திய பிறகு, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு, பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்தில் போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார். தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல, அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால், நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவ மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனசாவப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் தினமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், யாக்கோப்பு 4:8 சொல்லுது. கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாய் இருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்க, பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாளும் சோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க கிருபை தாரம், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.
1: ஒருவன் மனம் திரும்பும் போது கர்த்தர் தாமே அவனை கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்திலும் வழி நடத்துவார் என்ற தலைப்பின்களை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இன்னும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களோட கரத்தில் சபை காரியங்களோ வந்தாலும் கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை இதே வேளையிலே திரும்பமாக கர்த்தரை வார்த்தையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன். கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்துடைய வார்த்தைகளை விதித்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு உலகிலே செல்லுகின்ற பொழுதும், பேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட, யூடியூப் கூட பார்க்கின்ற பொழுதும், கேட்கின்ற பொழுதும் கத்துடலாம இந்த வார்த்தைகள் கூட வழி நடத்துவாராக. கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
2: வானொலியின்
1: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிப்போம், வார்த்தைகளை பெற்றுக் கொள்வோம். புறப்படுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, விடுதலை கொடுக்கத்தக்கதாக, அவருடைய சபைகளை திறக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லார்ட் ஐயா.
0: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமென்.
1: இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். குட் பிளஸ். ஆமென்.
0: ஆமென். நன்றி ஐயா. நன்றி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிருகம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில், புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும், உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாகவும் நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். கத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கமனைத்தளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில முறை ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிடுவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோ டு வர்ஷிப் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேச போகிறேன். இந்த நாட்களை சங்கீதம் 9 1-2 வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா என்றால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமுக துடுப்பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: இரண்டாவதாக நாக்களே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாக்களே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாக்களே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாக்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. மூன்றாவதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாக்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாக்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த எபிரேய ராகத்தில் இந்த நாக்களை சொல்லப்படுகிற காரியம் இந்த நாக்களை பாருங்கள். இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த மூன்று வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மூன்று வார்த்தைகளும் இந்த நாட்களை என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும். எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கு காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய அவர்கள் இந்த ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக அந்த நாட்களை இருக்கிறதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியில் முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள். எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்து நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக அங்கு அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான யாத்ராம புஸ்தகம் 15 எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் இந்த நாட்களில் அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னார், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவ கட்டிலே இந்த நாட்களில் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமா நீங்க பாருங்க இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற பிள்ளைகளை, எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலிருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பாருங்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார். அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி 3 கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார் சொன்னால் அவர்கள் மாமிசத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது, எதை குறிக்கிறது? அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம், அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால், மூன்றாம் நாள் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன? நான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து நாட்களை பார்க்கிற வேளையிலே, இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை நம்முடைய சரீரமா இருக்கிறபடினால், நம்முடைய உதடுகள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அதே வாயினாலே தான் அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள். இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக அந்த நாட்களே இருக்கு. அதே அந்த இடத்துல ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியில விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தர், அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நாங்கள் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்களை சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையிலே உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான கத்தோட பிள்ளைகளை, பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே, நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும், ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார், ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்து தான் அவர் இந்த நாட்களை அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டேன். எனக்கு இந்த பழைய பாடல்கள் ரொம்ப விருப்பம், வறுமையான கத்தோட பிள்ளைகளை புதிய பாடல்களை விட. அப்ப பாருங்க, அந்த பாடல்கள் ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை என்ன செய்யும், தேவடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக்கொண்டே இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் வர்ஷிப், வறுமையான கத்தோட பிள்ளைகளே, அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை வெளிப்படும். அப்போது உள்ளான மனுஷன் சொல்லப்படுறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த நாட்களில் இந்த பாடல்கள் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த பாடல்கள் எப்படியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இந்த நாட்களை அமைகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கத்துடைய, இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள், புதிய பாடல்கள் அர்த்தம் இல்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள்? இந்த நாட்களே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரின் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதரன் சகோதரி. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வேத பகுதியில் பார்க்கிற வழியிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டையிடுகிறான் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துல பிள்ளைகளை. இப்ப பாருங்க, இந்த நாட்களே அப்ப மோசையுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்க இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார் அருமையான கத்துடைய. குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை. அப்படியா ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியும் இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயிரண்டால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து. அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்குன்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கே அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப்பு அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்புடைய அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருகினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதனாலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, குறிப்பிட்ட ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிறது எப்படியாக ஆராதிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களை, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் அவர்களை விடுவித்துக் கொண்டு வான்னு சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாட்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அவருடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவா உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோதரிக்க கடவாய். ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனை கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சைகள் உங்கள் வெள்ளி பொன் விருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன் அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை அந்த நாட்களே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துரைக்குள்ள அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாக்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவுகிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்களில் இருக்கிறார். ஏனென்றால் ஒருவர் மந்த இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களே என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பார். ஏன்னு சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசிய இங்கே பார்க்கிறவர்கள் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறார்கள் துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய அப்ப தேபோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தேபோராவை குறித்து நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேபோராவே இந்த நாட்களே விழித்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய ஏனென்றால் அந்த தேபோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிறவர்களில் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நியாயாதிபதி 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறவர்களில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களே நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். அருமையான கத்தொழிலே பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடக மீட்டியும் காணப்பட்டதுண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கே மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கத்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கத்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாரப்படுத்துகிறவர்களே, அது முதல் கத்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு பாராக்கே எழும்பு அபிநேக்காவின் குமாரனே உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாடுகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்களா, இது தேவராவுடைய காரியமாக இருக்கிற அப்ப ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேவரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 22வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47வது வசனத்திலிருந்து நாட்களில் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டோட வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்ல நிறைய அறைக்கு பூட்டி கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன், இந்த நாட்களை ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரர் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9வது அதிகாரம் 1:2-18 இப்படியாக சங்கீதம் 108வது அதிகாரத்திலே இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களிலே கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களிலே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் 42வது அதிகாரம் வாசிக்கின்றேன் பாருங்கள், 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவர்கள் அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், தொடர்ந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களில் தீவுகளிலே அறிவிப்பார்களாக, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கிய மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரன் நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோட வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமாயிருந்தால் 20வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மை கொல்லும்படியாக இந்த நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரட்டி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அலைந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்த கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கைக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர் ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்களில் இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களை தெரியாது. சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்குள்ள இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி ஆகிய தீர்க்கதரிசி இந்த நாட்கள் சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொன்னால் உம்மிடத்தில் இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போம். இருந்தால் முதலாவது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களில் எங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன் நம்பிக்கையுமாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகிறேன், உன்னதமான உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீத காரண நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாட்களே போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே கடைசியாக பாருங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களே துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி இங்கே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களே இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களே பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே மத்தேயு 11:25 வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நான் என்ன செய்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்ப பாருங்கள் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது சொன்னால் லூக்கா 10 அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு இந்த அந்த மத்தேயுல வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள். லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே கழிகூர்ந்து பாருங்கள் அங்கே மத்தேயுல சொல்லப்படவில்லை, ஆனா இங்கே சொல்லப்படுகிறது ஆவியிலே கழிகூர்ந்து ரிஜாய் வித் த ஹோலி ஸ்பிரிட். அருமையான கர்த்தருடையவர்களே வித் இன் ஹோலி ஸ்பிரிட். அருமையான கர்த்தருடையவர்களே ஆவியிலே கழிகூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்ப பாருங்கள் அவ ஆண்டவர் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார் ஆவியிலே கழிகூர்ந்து அருமையான கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே களி கூர்ந்த நாட்களில் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களை எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கர்த்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களே தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த நாட்களிலே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேலையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கத்துடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களில் துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்களில் இருக்கிற வாலிப வயசு அல்ல, அதற்கு குறைய அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியான பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று நாட்கள் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடன் எப்படியாக அது முடியும் அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் அந்த எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாத தாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்க பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவன் உள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒழிய இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவது அகறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள் இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை. ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்தால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த

அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், நம்மை இந்த நாட்களே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே இந்த நாட்களே இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். நம்மையும் இந்த நாட்களே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள், நம்மை அமரும்படியாக இந்த நாட்களை செய்வார். அருமையான அன்புகளே, அன்றைய பாருங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும், அவர்களோடு பேசவும், அவர்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேநீர் அருந்தோம் அப்படியான காரியத்தை இந்த நாட்களே தேவன் நமக்கு வாய்க்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், அங்கே அபிராம் என்ற பெயரில் இந்த நாட்களில் இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு பாருங்கள், எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களில் அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களில் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயிலே இருந்தால் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்துல இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னா பாருங்கள், அந்த ஜெபங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கிறவர்கள் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பரலோகத்திலே

தூதர்கள், கேருபின்கள், ஷேருபின்கள், அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மனத்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவருடைய சித்தமும் தேவருடைய விருப்பமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. கருமையான கத்தோலிக்க பிள்ளைகள் நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வர மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் கத்திர பிள்ளைகளை, அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்க, கத்திரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்திரை எப்பொழுதும் துதிக்கிற வேளையில் அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்கள் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிற 5 பார்க்கிற வேளையிலே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்திர பிள்ளைகளை வெளிப்படுத்தல் 5 அங்கே 8-14 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கே வணக்கமாய் விழுந்து தேவரீர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியமாக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகளை அவருடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1,000 திராக்களை இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சுத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனவும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காமத்திலே இருந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்தினுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பியா இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், ஐயா எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கே இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்னத்தை சாப்பிடுறது சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களை பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாச இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாச இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன செய், விசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் இதேன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களே
அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதில் ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களிலே சந்தோஷமாய் இந்த நாட்களிலே இருப்பான் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல. இந்த நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டோடைய காரியத்தை குறித்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் சில காரியங்களை முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பர விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களில் என்ன செய்தார்களாம், பரலோ அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானாம், தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்திலே கொண்டு வருவானாம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையிலே, தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்துல நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தத்தை யுத்தம் செய்ய சொல்லவில்லை, நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார். ஆனால் அந்த எரிவோ மதில் அப்படியே புத்தண்டு நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கத்தோலிக்கர்களே, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியாக இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்தோலிக்கர்களே, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. ஏனென்று சொன்னால் துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். யாரா இருந்தாலும், அது என்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும், துதி எப்பொழுது துதிக்க போறவங்களை ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருகிறதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9:2 வாசிக்கிற 1 வாசிக்கிறவர்களே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நினைத்த இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும்
நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரமையா கத்தாவே. கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளை இருந்ததை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இருந்த நாட்களே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்தது நாட்களே, நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரமையா கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி தரலும்படியாகும். ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என்னை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா.

0: நீதியாய் நடத்துறது காண்டி உம ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா, உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற மிதக்கமும் தயவும் உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கமும் தயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்கள கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளே ஆண்டவரே, இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கம் செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்தின இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க ஏழைகள் விதவைகள்
3: விதவைகள்
1: திகழ்காக
3: நிரலுக்காக நீங்க
2: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவேப்பா. இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பிதாவே அப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவே அப்பா நீங்கள் அவர்களை நீங்களும் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்பா. தந்தையப்பா எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லி அப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா தனிமையாக இருந்தப்பா என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா. தாயாக தாயாகவும் அப்பா தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேர் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையின் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா, பொறுப்பிடுங்க அப்பாவின் வார்த்தை அப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா, வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா, அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா, ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா, நீங்கள் தேற்றுற வாழறப்பா, தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா, அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து ஜெபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா, அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து ஜெபிக்கிறேன் என்று இணைந்து ஜெபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா, ஒவ்வொருவரையும் தேட்டுங்க அப்பா, கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா, அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா, அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருக்கிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தந்தற்காய் நன்றி தந்தையப்பா, எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தந்த என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே, எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா, வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே, கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர் அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே, குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன், இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன்.

0: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் திருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தெய்வ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள். அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும் போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றும் வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2 வசனம். ஏ, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன். ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக இருந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமாய் போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்கினியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து அப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் எதிராக காத்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5 verse 35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 7, David was a young boy when he stood before the giant Goliath. Yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You are a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors, choose to think and act as God's child. So So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2 verse 7. In all, showing thyself done of good work, in doctrine showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you. Stand out for God in everywhere you go. To be a burning and shining light for you. Give us that boldness, that courage. Go. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவராமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா என்ற சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்கள் கூட வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்றோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசத்த மகமிருந்த மாற்றி மிருந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களை ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் வந்தாலும் நான் என்ன மற வைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்துட்டுவனே. தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மிதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஊரபட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்கட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரோ சில்வியசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்கட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக எங்கட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாப்பு

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ரெண்டு சாமுவேல் 6 அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிநதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தார். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இன்னால் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள துனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம். எரேமியா 11 கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஆவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக அப்படியே ஆக கடவது கர்த்தாவே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் போய் தாங்கள் தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவைகள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை. யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி, எருசலேமுடைய வீதிகளின் லக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சியான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் லக்கமும் சரி. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேடாதிருப்பேன். துர்சனரோடு மகா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும் போது நீ களி கூறுகிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதுனாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இது நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று.
1: மத்தேயு 22 அதிகாரம். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பல்லவராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே

ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2-ம் 3-ம் சகோதரன் முதல் 7-ம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2-ம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறு உத்தரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவர்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஆமீன் ஆமீன். இன்று 20ஆம் தேதி ஆடி மாதம், 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவோடும் தங்குவதாக. ஆமேன் ஆமேன். ஒரே நாளுக்கான வசனம், கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று சங்கீதம் 136:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமே இந்த வசனங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் நம்மோடு உள்ளது. ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 4:5, எரேமியா 10 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும், மற்ற 21ஆவது அதிகாரம், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் வழி நடத்துவார் துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்துவார். அந்த வேளை கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர்களையும் வரவேற்போம். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், அதே வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு அவர்களுக்கும் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறுவோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாரின் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையின் வழி நடத்த பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா?
1: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்.
0: ஆமே. இந்த வேளையிலும் உங்களுக்கும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: ஆமேன். ஹல்லேலூயா. மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதபடி அவிசுவாசம் அவர்களை மேற்கொண்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்முடைய அவிசுவாசத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நல்லபடி நாள் இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, சொல் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சட

எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணமும் உண்டு அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. நாங்கள் இயேசு மேல் நம்பிக்கை வைப்போமாக இருந்தால், விசுவாசம் வைப்போமாக இருந்தால் ஜீவனைத்தான் நாங்கள் பேச முடியும். அல்லேலூயா. நாங்கள் ஜீவனைத்தான் பேசுவோம். அல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான நெகட்டிவ் எண்ணங்களையும், அல்லேலூயா, எதிர்மறையான எண்ணங்களையும், சத்துரு கொண்டு வருகின்ற எத்தனையோ காரியங்களையும் நாங்கள் இயேசு என்கிற ஜீவனுள்ள அந்த வார்த்தையை கொண்டு அதை நாங்கள் முறியடிப்போம். ஹாலேலூயா. தாவீதுக்கு முன்பாக அங்கே தாவீதுக்கு முன்பாக எத்தனையோ எதிரியான காரியங்கள் எல்லாம் வந்திருந்த பொழுதும் கூட தேவனுடைய கிருபையை நம்பி, ஹாலேலூயா, அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லிட்டு, நான் விசுவாசித்தேன் ஆகியால் நான் பேசுகிறேன் என்று சொல்லி, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எத்தனையோ விதமான சத்துருவை அவர் முறியடித்தார். ஹாலேலூயா. இந்த நாளிலும் கூட சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், ஆனாலும் கூட கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை விட்டு அழிக்க மாட்டாது. ஹாலேலூயா. ஆனபடி நான் இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் இவனுடைய ஜீவன் உள்ள பாடல்களை பாடுவோம். ஹாலேலூயா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோ தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோ தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. எல்சடா

அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வீழே தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கைகள், ஹலேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. தேவன் எப்பொழுதுமே நம்மை பெருக செய்கிறவர். எங்களுக்கு வேறு விதமான சாட்சிகள் இல்லாவிட்டாலும் கூட வேதத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தேவதாசர்களுடைய சாட்சிகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற வழியிலே தேவன் அவர்களை பெருக்கமாக்கி இருக்கிறார். ஹலேலூயா. ஒரு அன்னாள், பிள்ளை இல்லாத அன்னாள், மெலடியாயிருந்தவள் தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றுகிறாள். ஹலேலூயா. ஒன்றல்ல, தேவன் அவளுக்கு கொடுத்தது அங்கே ரெண்டு மூன்று எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஹலேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பெருக்கம் என்பது தேவனுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய கணிப்பிலே, தேவனுடைய எண்ணங்களிலே, தேவனுடைய நோக்கங்களிலே அந்த பெருக்கம் என்பது அது பெருக்கமாக இருக்கிறது. ஹலேலூயா. தேவன் நம்மை பெருக செய்கிறவர். இந்த நாளிலே கூட எத்தனையோ காரியங்களிலே, அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட, தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசம் தேவன் அங்கே நம்மை அசைக்க மாட்டாது. ஹலேலூயா. அப்படி நாள் தொடர்ந்து நாங்கள் அந்த பெருக்கத்தை குறித்து, தேவன் எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அந்த பெருக்கத்தை குறித்து, அதை நாங்கள் அந்த ஜீவன் உள்ள காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஹலேலூயா. அற்பமான ஆரம்பத்தையே சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். அற்பமான ஆரம்பத்தையும் சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹலேலூயா. நேற்றைய நாளிலே கூட நான் அங்கே சண்டே நம்முடைய சர்வீஸுக்கு போவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து நான் படிக்கின்ற வேளையிலே அற்புதமான அந்த எலியாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். அங்கே பாருங்கள், 1 சாமுவேல் 17 ஹலேலூயா. இதை பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரோ, அதை அந்த அவனோடு கூட இருக்கிறவர்களும் அதே அந்த காரியங்களை தான் பேசுகிறார்கள். ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊர்லேயே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அங்கே அரசன் எவ்வழி குடிகளும் அவ்வழி என்று. அனுபடினால் குடும்பத்திலே, நம்முடைய சமூக வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே நாங்கள் எதை எதை அங்கே வார்த்தையை பேசுகிறோமோ, எந்த காரியத்திலே தேவன் பேரில் நாங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ, அந்த காரியங்களில் எல்லாம் தேவன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் மன்னித்து கொள்ளுங்கள். ஹலேலூயா. அன்புக்குரியவர்களே, ஹலேலூயா, சோத்ரமையா, மன்னித்து கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் அங்கே 17 அதிகாரத்திலே ஹலேலூயா. அங்கே பாருங்கள், கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹலேலூயா. நேற்றைய நாளிலே இந்த வார்த்தையை நான் தியானிக்கின்ற வழியிலே இந்த ஜீவன் என்கின்ற வார்த்தை என்னை ஆழமாக தொட்டது. இங்கே பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹலேலூயா. நேற்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேன், வசனங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த ரேமா வார்த்தை என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அது அந்த ஆழமாக எப்படி ஒரு தோண்டி அந்த மரத்தை நட்டு அது நல்லா கிளைபரப்பி அசையாமல் எப்படி இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தைகள் கூட நாங்கள் வாசிக்கலாம் படிக்கலாம் வேறு, ஆனா அது ஆழமாய் நமக்குள்ளே போனால் அந்த வார்த்தை பாருங்கள் யாராலும் அசைக்க முடியாது.
ஹலேலூயா. ஆண்டபடி நான் தான் நேற்றிய நாளிலும் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹலேலூயா. ஆண்டவர் உயிரோடு தெரிந்த வார்த்தை தான். ஆனால் ஒவ்வொரு சத்ருவனுடைய அந்த தீக்கணைகள் நம்மை தாக்குகின்ற வேளையிலெல்லாம் இந்த வார்த்தை அப்படியே வெளியே வருகிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். ஹலேலூயா. அதே போலதான் இந்த எலியா என்கிற வார்த்தை ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். ஹலேலூயா. அதாவது அவர் உயிரோடு இருக்கிறார், அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவரை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லி இந்த எலியா சொல்லுகின்ற வேளையிலே அதற்கு பிற்பாடு பாருங்கள், அந்த வார்த்தையை அங்கே அந்த சரபாத் என்கிற அந்த விதவை வீட்டிலே எலியாவை போஷிப்பதற்கு தேவன் அவனை அனுப்புகின்ற வேளையிலே அவள் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். ஹலேலூயா. அங்கே ஹலேலூயா. இங்கே பாருங்கள், அதே 12வது வசனத்திலே, அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலியத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹலேலூயா. அன்புடன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் அப்பியாசப்படுத்துகிறோமோ அதை பிள்ளைகளும் நம்மை தொடர்ந்து அப்பியாசப்படுத்துகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. அன்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஹலேலூயா, அவர் மேல் வைத்திருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்கள் விதைப்போம். இந்த விதவியானவளும் பாருங்கள், அந்த எலியா சொன்ன அந்த வார்த்தையை அவளும் சொல்லுகிறாள், கர்த்தராகிய தேவனுடைய ஜீவனை கொண்டு. ஹலேலூயா. அன்படி நான் அன்புள்ளவர்களே, அங்கே அதற்கு பாருங்கள் எலியா சொல்லுகிறார், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின் உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹலேலூயா. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எலியா சொன்னதன் பிரகாரம் அங்கே தேவனுக்கு அவள் முதலிடம் கொடுத்தாள். தேவதாசனுடைய வார்த்தையை அவள் அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு அவள் மதித்தாள். ஹலேலூயா. அதே போல பாருங்கள், தேவன் அற்புதமான காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில செய்வார், செய்தார். அதே போலதான் அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே கூட, ஹலேலூயா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம்பிக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹலேலூயா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர். ஹலேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஹலேலூயா. ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் அங்கே பிறக்கக்கூடிய சூழ்நிலை எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனால் மட்டும் செய்ய முடியாத செய்யக்கூடாத காரியம் அல்ல, அவனால் மட்டும் செய்யக்கூடிய கூடாத காரியம் அல்ல. அவருடைய மனைவியும் பாருங்கள், சாராளும் என்ன செய்கிறாள், வயது சென்றவளாக இருக்கிறாள், அவளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அங்கே சூழ்நிலைகளை பார்க்காதபடி இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவனுக்கு முன்பாக தேவன் பேரில் அவன் வைத்த விசுவாசம் அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணது. ஹலேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக கடக்க முடியாத ஆறாக இருக்கலாம், ஹலேலூயா, நெருங்க முடியாத அக்கினியாக கூட இருக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபித்னோவோடு கூட இருந்து அக்கினியை கடக்க பண்ணினவர், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து செங்கடலை கடக்க பண்ணினவர், எங்களோடும் கூட இருந்து அவர் பாதைகளை செவ்வியாக்குற தேவனாயிருக்கிறார். ஹலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹலேலூயா. இருக்கின்றவராயிருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், இருக்கின்றவராயிருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே,
என்று தேவனே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர், இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர் உம்மை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே. ஹல்லேலூயா. அவர் இருக்கின்றவராயிருக்கின்றவர். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், மோசே பார்க்கின்ற வேளையிலே அவன் தனக்குள்ளே அங்கே பாருங்கள், அவனுக்குள்ளே அந்த வல்லமையை அவனால் காண முடியாத சூழ்நிலையா இருந்தது. ஏனென்றால் அவன் நடந்து வந்த பாதைகள், ஹல்லேலூயா, அங்கே வனாந்திரத்திலே அந்த மாமனாருடைய கொஞ்ச ஆடுகளை வைத்து அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனபடினால் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கின்ற வேளையிலே அவன் படித்த பட்டங்கள் படிப்புகள், அவன் வாழ்ந்த சொகுசான வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் துறந்து வனாந்திரத்திலே அவன் இருக்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு அவனை குறித்தே சந்தேகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்வேனா, தொடருவேனா, இந்த வாழ்க்கையை எப்படி நான் நடந்து கொள்ளுவேன் என்கின்ற சந்தேகம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பாருங்கள், தன்னால் அழைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்களை அவர் மறந்துக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. ஆனபடினால் மோசேயை தேவன் அழைக்கின்ற விழிலே அவன் எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுகிறான், நான் வல்லமையற்றவன், நான் அங்கே வாக்கு வல்லமை இல்லாதவன், ஹல்லேலூயா, மந்தனாவு உள்ளவன், எத்தனையோ காரியங்களை அவன் சொன்னாலும் கூட அங்கே தேவன் அவனை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன வார்த்தையை சொல்லுவேன் சொல்லுகிறவர்களிலே தேவன் அதற்கும் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் இருக்கின்றவராய் இருக்கிறேன். இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட தேவனுடைய தாசர்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதே அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் போதுமானவர், அதிகமானவர். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திரும்ப திரும்ப திரும்ப அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை அசை போடுங்கள். எப்படி பாருங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய இலங்கை தேசத்திலே நாங்கள் இருக்கிறவர்களே, இந்த ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்த சம்பவங்கள் தான். இது ஏதோ எங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொன்னா அந்த காரியங்களை குறித்து அதுகளுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஊர்லே நம்முடைய வீடுகளிலே காணப்பட்ட காரியங்கள் தான். ஆடுகளும் மாடுகளும் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து அசை வாடிக்கொண்டிருக்கும், அசை போட்டு கொண்டிருக்கும். அதே போலதான் ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஹல்லேலூயா. இருக்கின்றவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களுக்கு இழைப்பார்ந்த தருகிறார். தேவன் அதை பார்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நான் ஜீவனை அடைந்து ஆளுகிறேன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன்

0: ஆராதிப்பேன் உம்மையே, கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர், உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே, என் தேவனே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர், அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே, என் இயேசுவே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பாவை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் நம்முடைய தேசங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே விசேஷமாக இலங்கை தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ராஜா. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது அப்பா ராஜா. தகப்பனே அப்பா தகப்பனே, இந்த கொலவெறி எண்ணங்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே லஞ்சங்கள் ஊழல்கள், ஆண்டவரே தேவன் எத்தனையோ காரியங்கள் அப்பா ராஜா. நம்முடைய தேசத்துல நடக்கின்ற விக்கிர ஆராதனைகள் அப்பா ராஜா, எல்லாவற்றிலிருந்து தேவனே அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே, துன்மார்க்கர்கள் எதுவரைக்கும் துன்மார்க்கம் செய்வார்கள் அப்பா ராஜா? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதப்பா ராஜா, நீர் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே ஒரு ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவரே அப்பா, லூத்த பாதுகாத்த தகப்பனப்பா ராஜா. இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே ஆண்டவரே, எவ்வளவோ நல்ல ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அப்பா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே, அந்த தேசத்தை நீங்கள் ஆளுக செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய் கர்த்தாவே, ஆண்டவரே இப்போ இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஆண்டவரே தேவனே அப்பா, நல்ல தைரியத்தை நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆண்டவரே சரிவர ஆளுக செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஆலோசகர்கள் கிடைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கரத்தில் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஐயா நாங்கள் தேசுகின்ற இந்த யூரோப் தேசங்கள், இந்த கனடா அமெரிக்கா தேசங்கள் உம்முடைய சமூகத்தில நாங்கள் ஒப்பு தருகிறோம் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நடக்கின்ற அசம்பாவிதங்கள் அப்பா ராஜா, ஆண்டவராகி கர்த்தாவே எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் எத்தனையோ மாற்றங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்கள் வந்த காலத்திலே இருந்ததை விட இப்பொழுது மாற்றங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதப்பா ராஜா. தேவனே நேற்றைய நாளிலும் நான் குத்தப்பட்டிருந்த உடைகளிலே இருக்கின்ற மாற்றங்கள் அப்பா ராஜா, சில காரியங்களை பார்க்க எங்களால் சகிக்க முடியல தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே, இந்த உடை மாற்றங்களை கூட ஆண்டவரே உம்முடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே பொருளாதார காரியங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். இந்த போத வஸ்து கடைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவர் ஆகிய தகப்பனே, இந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ராஜா சரியான காரியங்களை நீங்க செய்யும்படி ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். இரக்கத்தின் பிதாவே, எங்கள் சந்ததிகளை நீங்கள் பாதுகாக்க வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் உண்மை மட்டும் சேவிக்க ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவனே நியமங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவரே பின்பற்ற எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த தேசத்தின் அசங்கியங்களிலே சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவராகிய தேவனே, எங்கள் ஜனங்களை எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோமே துதிக்கிறோமே துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த தேசங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே தேவனே, அமெரிக்கா ஐரோப்பிய கல்ச்சர்களை நம்முடைய கரங்களுக்குள்ளே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் சந்ததிகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா தகப்பனே. அப்பா தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே ராஜா, ஆண்டவரே கனடியன் ஜனங்கள் மத்தியிலும், ஆண்டவரே யூரோப் சமூகத்தின் மத்தியிலும் ஐயா ராஜா, இந்த கலாச்சார கேடுபாடுகளிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுவிக்க அநேக ஜனங்கள் எழும்ப விடுமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயராஜா. ஆண்டவரே லோத்து, ஆண்டவரே தேவனே, அவர் நீதிமானா இருந்து மனதினால ஆண்டவரே அப்பாராஜா தேவனே, ஆண்டவரே தேவனே சோதோம் கொமோரா ஆண்டவரே அந்த தேசத்திலே அவன் மனதில பாதிக்கப்பட்டான் ஐயா. நாங்கள் இந்த தேசத்திலே இருந்தாலும் கூட ராஜா தேவனே, இந்த தேசத்தின் ஆண்டவரே தேவனே கேடுகளை குறித்து பார்த்து ஐயா ராஜா மனதிலே ஆண்டவரே தேவனே பாதிக்கப்படுகிறோம் தாப்பனே. எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ள விடுமா செபிக்கிறோம் தாப்பனே. முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே, ஆண்டவரே அடைக்கப்பட்ட தோட்டங்களாயிருக்க ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ரத்தத்தினால் ஆண்டவரே தேவனே கட்டப்பட்ட பிள்ளைகளாயிருக்க ஆண்டவரே எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியம் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹலெலூயா, சூத்திரம் ஐயா ராஜா.
1: ஆமேன் ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கத்திரண்டை துதிகளையும் ஜெபங்களையும் பாடல்களையும் வேத வார்த்தைகளையும் வழிநடத்தி உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக கத்திரை சித்தமான நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சத்திய திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை ஜபங்களுக்கு ஊடாக துதிகளுக்கு ஊடாக பாடல்களுக்கு ஊடாக வேத வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாளந்து ஆரம்ப நேரத்தை காலை வேளையை கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜப வேலைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே ஜபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர்
2: உதவியாக.
1: நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், கத்தாதி கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:3 கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவருடைய கிருபை எங்களோடு என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரை துதிக்கின்ற பொழுது அவருடைய கிருபை எங்கள் மேல் இறங்கி வருகிறது. கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அச்சாரமாக தந்திருக்கிறார், அவர் எங்களிலே வாசம் பண்ணுகிறார். இந்த துதிகள் யாவற்றையும் அவர் கத்தரண்டை எடுத்து கொண்டு செல்லுகிறார். ஆமேன். அந்த ஜபங்களையும் அவர் எடுத்து கொண்டு செல்கிறார். எங்கள் நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஜபங்கள் யாவற்றையும் அவர் எடுத்து செல்கிறவராக இருக்கிறார். இவையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று 20 தேதி 7 மாதம், 20 தேதி ஜூலை மாதம், 20 தேதி ஆடி மாதம், 2026 திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30. நாளுக்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 4:5, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் எரேமியா 10, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 21 வெற்றியை நாங்கள் பதிவு செய்து நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு இன்றைய நாளிலே வாசிக்கத்தக்கதாக காலையில் எழும்புகின்ற பொழுது வாசிக்கத்தக்கதாக அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளானையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். காலை வேளையில் எழும்புகின்ற பொழுது வாசியுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, அத்தோடு வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. திங்கள் முதல் வெள்ளி வரை தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற தலைப்பின்களையும் அந்த காரியத்தை அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிக காலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் பாஸ்டர் ஆண்டன் தாசனை அவர்கள் டொரண்டோ கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜபங்களுக்கூடாக வழிநடத்த மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களை இணைத்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையிலே நிறைவு ஜபங்களை சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் திரும்பமாக இணைந்து எடுத்து வருவார்கள் விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு சௌரி டோலி அவர்கள் டொரண்டோ பகுதியிலே அவருடைய உறவினர்களுடன் இந்த வாரத்தை செலவழிக்கிறார். அதனால் இணைய முடியவில்லை நினைக்கிறேன். அந்த வேலையை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஊழியர் சௌதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற சௌரி சௌரன் குணா அவர்களையும் லண்டன் ஒன்றாரியோ இருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். முதல் முதலாக நான் நினைத்திருக்கிறேன் அந்த வகையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு இவ வேளையில் இணையுங்கள். சௌரி சிசிலியாமா இந்த வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா.
0: ப்ரைஸ் தி லார்ட் அண்ணா.
1: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
0: சங்கமா வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசிய அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்வாராக. என்று என்னாலே புதிதாக இணைந்திருக்கிற மகள் அவர்களை கதாமே ஆசீர்வதித்து எங்களோடு இணைந்தது உங்களுக்கு நல்லது. நாங்கள் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அடுத்த மாதம் என்னுடைய பயணங்கள், கனடா தேசத்துக்கு போகிற பயணங்கள், என்னுடைய புத்தக வெளியீடுகள், இவைகளை எல்லாம் கத்தர் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் மிகவும் வாஞ்சையாயிருக்கிறேன். ஏனென்றால் என்னை படிப்பிச்ச ஆசிரியர்கள், என்னுடைய கிராமத்து மக்களை நான் அழைத்திருக்கிறேன். அவர்கள் கூட வர வேணும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் உண்மையிலேயே யாரும் எதுவும் சொல்லிடாதபடி அவர்கள் எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இனி கிடைக்காது. ஆனாலும் என்னுடைய பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கத்தரங்களை பலப்படுத்தி நடத்த வேண்டும். யுத்தங்களின் காரியங்களா இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆலயத்துக்கு போவதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 16:11 தேவ சமூகத்தில் எங்களுக்கு பரிபூரணம் கிடைக்கும். நாங்கள் ஆலயத்துக்கு போகிறபடியா அங்கு ஜீவமாக்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாகத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வருங்கள், வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இயேசுவானவர் சிலுவையிலே சிலுவையை சகித்த போது அவருக்கு சந்தோஷமாய் இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தின் நம்பிக்கை உள்ள ஜனங்களை தேவனிடம் கொண்டு வந்தார். அது சந்தோஷம். அப்படியே அங்கு தேவனை வழி நடத்துகிற வாழ்விலே நாங்கள் அந்த பாதையிலே நாங்கள் வழியா இருந்தார். அது சந்தோஷமாயிருக்கும். அழியாத நித்திய ஜீவன் பெற அது எங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும். எதனால் தான் இன்று நாங்கள் தேவ சமூகத்துக்கு போய் தேவாலயங்களுக்கு போய் ஆராதனை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். ஏனென்றால் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்துக்கொண்டு புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டி அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய சொந்த வலிமையை விட எங்கள் தேவன் தருகிற வலிமை அது பெரிதானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு ரோமர் 10:17 விசுவாசத்திலே நாங்கள் வளர வேணும் என்றால்
3: விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி விசுவாசத்தினால் வரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அங்கு விசுவாசம் வைத்து அதை நாங்கள் அந்த வசனத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வழிப்போமா இருந்தால் எங்கள் ஆலயத்துக்கு போகும்போது விசுவாசம் எங்களுக்குள்ளே வளரும். வார்த்தையிலே அங்கு விசுவாசம் அங்கு ஒட்டப்பட்டிருக்கிறது போல, ரெண்டும் ஒன்று என்று சொல்லி இருக்கிறது போல விசுவாசம் எங்களுக்கு முக்கியமாயிருக்கிறது. அது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும் எழுதி இருக்கிறது. ஆகவே எங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். இப்ப ஏனென்றால் ஆலயத்துக்கு போவதனால் அதுக்குரிய பலன்கள் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் என்னுடைய நாளிலே ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். எங்கள் ஏனென்றால் எங்கள் இலங்கை தேசத்திலே இன்றைய நாட்களிலே அங்கு பயங்கரங்கள் பயத்தின் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்கள் தேசத்தை மக்களையும் காக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அந்த ஜெபங்கள் முக்கியமாயிருக்கிறபடியால் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை தேசத்திலே இன்றைக்கு பயங்கரங்கள் இருக்கிறது, தாளமக்கம் வரப்போகிறது, 5 தாளமக்கம் 4 தாளமக்கம் என்று எத்தனையோ காரியங்களை அங்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்கள் இலங்கை தேசம் வானமண்டலங்க தரமாக்கங்கள் கடல் பிராந்தியங்கள் ஆண்டவர் சொன்னாலாகும், கட்டளையிட்டா நிற்கும், நில் என்று சொன்னா அது நிற்கும். ஆகவே எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பகுதியில இருக்கிறார்களே நண்டா, கற்பிணி தாய்மார்களாயிருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளாயிருக்கிறார்கள், வாலிப ஜுவதி இளம் குடும்பங்களாயிருக்கிறார்கள், முதியோராயிருக்கிறார்கள். ஆகவே எங்கள் தேசம் காக்கப்பட வேண்டும், எங்கள் தேசம் மக்கள் மனம் திரும்ப வேணும், ரட்சிப்பை காண வேணும், இது இந்த இயற்கை அழிவுகள்ல இருந்து எங்கள் மக்கள் விடுதலையும் ஆக வேணும் என்று சொல்லி அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களை அழைத்த தேவன். நாங்கள் இலங்கையில் இருந்து வந்தாலும் அந்த இலங்கை தேசத்தை நேசிக்கிறோம், மக்களை நேசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்களை ஒரு கணம் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மதங்களில அந்த சிலை வழிபாடுகளில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை ஒரு கணம் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மக்களிலே இருந்து கிறிஸ்தவர்களாக எங்களை வெளிநாடுகளில பல இடங்களில நீர் எங்களை ஒவ்வொரு தேசங்களிலேயும் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். அன்று ஆபிரகாமுடைய தகப்பன்மார் ஒரு விக்கிற ஆராதனையில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த இலங்கை தேசத்தில அந்த விக்கிரகங்களில விக்கிற ஆராதனையில இருந்து வாழுகிற மக்களின் குடும்பங்கள்ல இருந்து பல கிறிஸ்தவர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல இந்த மத வழிபாடுகள் உள்ள மிஞ்சிய ஒவ்வொரு மக்களும் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலத்தில் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அப்படி ஆபிரகாமை பிரித்தடித்தீரோ, அதே போல அந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற மத வழிபாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இப்படியான அந்த இலங்கை தேசம் ஒரு பாவப்பட்ட தேசமாக அழிந்து போகிற தேசமாக போகக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் துன்மார்க்கத்தில வாழ்ந்து மறிப்பது உமக்கு பிரியமில்லை அல்லவா. ஆண்டவரே, அந்த துன்மார்க்க மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து உம்முடைய நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதெல்லாம் உம்முடைய விருப்பம். ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் பல இதுவரை நடந்திருக்கிற யுத்தங்கள், பாப காரியங்கள், சாப காரியங்கள் இலங்கை தேசத்தை பல ஆண்டுகளாக உயிரை கொடித்திருக்கிறது. ஆண்டவரே, அன்று அன்று ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டதிலும் பார்க்க உம்முடைய ரத்தம் அந்த தேசத்துல பேசும்படியாக, உம்முடைய தேசம் அந்த ரத்தம் அந்த மக்களை ரட்சிக்கும்படியாக, அந்த மக்கள் செய்த பாவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ரத்தம் உம்முடைய ரத்தத்தினாலே அந்த தேசத்துல வாழுகிற அந்த மிகுதியான மக்களும் அழிந்து போவாதபடி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே அவர்களுடைய பாவங்களை கழுவி விடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு நீ நினைவே பட்டணத்துக்கு இறங்கினது போல அந்த இலங்கை தேச மக்களுக்கு இறங்கும்படியாக அந்த நினைவே தேசம் 40 நாளில் அழிக்கப்பட்டு போகும் என்ற நிலையில அவர்கள் ராஜா தொடங்கி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி உம்முடத்துல வந்த பொழுது உம்முடத்துல இரக்கத்தை கேட்ட பொழுது நீர் இறங்கின தேவன் அல்லவா ஆண்டவரே, இந்த இலங்கை தேசம் யுத்தங்களினால் எப்படியான தாள் அமுக்கங்களினால அந்த தேசம் மூழ்கி போகாதபடிக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அந்த மக்களிடத்தில் அந்த தேசத்தில் வாழுகிற மக்களிடத்தில் ஒரு இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டு மனம் திரும்பி அந்த அழிவுகளிலே இருந்து அழிவுகளிலிருந்து உயிரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன், நீர் ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன், நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபைக்கு உள்ள தேவன், எங்களை எப்படி அந்த பாவ சாப ஒளியான சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சித்தீரே, அந்த மக்கள் மேல நீர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக கிருபியை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அழிந்து போவது அது பிரியமில்லவல்லவா ஆண்டவரே. அண்டு ஆபிரகாம் 10 நீதிமான்கள் கூட இல்லாமல் போன அந்த மக்கள் அழிந்து போனது போல இலங்கை தேச மக்கள் மனம் திரும்ப ஒரு மனதிலே அவர்களுடைய கடினமான இருதயங்களை சத்தியமா சதியான இருதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்துல அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட இன்னும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க இன்னும் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி அந்த தேசத்து மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு வரும் பொழுது அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவர் அல்லவா நீர் ஆண்டவரே. வெள்ளங்களினால அழிவு வந்தது, யுத்தங்களினால அழிவு வந்தது, இன கலவரங்களினால் அழிவு வந்தது, இப்படியாக அந்த தேசம் அழிந்து போகாதபடி உம்முடைய இரக்கத்தை இந்த கடைசி காலத்துல காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவரே. உம்முடைய கடைசி கால அபிஷேகத்தை அந்த இலங்கை தேசத்தின் மேல நீர் ஒரு இரக்கத்தை காண்பித்து கிருபையினால அன்றைக்கு தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு ஜெபித்த பொழுது நீர் அவருடைய பாவங்களை மன்னித்தீரே. அதே போல அந்த இலங்கை தேசத்து மக்களுடைய பாவங்களை ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை மன்னித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்களுடைய பரிசுத்த ஆவியானவரை அந்த தேசத்திலிருந்து எடுத்து போடாதபடி ஆண்டவரே உற்சாகமான ஆவியை கொடுத்து நிலைபரமான ஆவியை அந்த தேசத்துக்கு கொடுத்து அந்த தேச மக்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய காரியமாக அந்த தேசத்து மக்கள் ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களிலேயும் ஒரு பெலத்தை கொடுத்து உற்சாக ஆவியை கொடுத்து நிலவரமான ஆவியை கொடுத்து அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண அழிந்து போகாதபடி ஒரு எழுப்புதலை காண உம்முடைய நீர் அந்த தேசத்தில் இடப்படும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அந்த தேசத்தில் நீ ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக அந்த யேசுவா யெகோவா மெர்சிஃபுல் நீர் இரக்கமுள்ள தேவன், இரக்கம் அந்த தேசத்துல வந்து அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண ஆசீர்வாதமாக இருக்க சத்துருக்களின் கைகள் அந்த தேசத்துல படாதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டையினாலே இலங்கை தேசத்தை ஒவ்வொரு மாகாணங்களையும் ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய மூடிக்கொள்வதாக. ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ட் அந்த தேசத்தை மினிஸ்டரிங் ஏஞ்சல் பாதுகாப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இருந்து நீ பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய காரியமாக அந்த மகள் கனடாக்கு வருகிறார். ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறார அல்லவா, நீர் ஒவ்வொரு தடைகளையும் நீர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்று மோசையோடு மிகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தேன். அதே போல சிஸ்டர் ஜெரட்டோடு கனடா வரும் பொழுது தான் வந்தது நல்லது என்று இந்த தேசம் மகிழ்ந்து களி கூற இந்த தேசத்துக்கு இன்னும் பல தடவைகள் வந்து ஊழியம் செய்ய வழிகளை துறந்து கெடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த மகளோடு கூட இருந்து, கணவரோடு கூட இருந்து, மகனோடு மகளோடு கூட இருந்து இன்னும் அதிகமான ஊழியங்களை நீர் கொடுத்த தீர்க்க தரிசனம் இந்த தேசங்களில கேட்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உண்மை அறிகிற அறிவை அடைய அவர்களுடைய இனத்துக்காக ஜபிக்கிறோம், இன ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம். அந்த மக்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கனம் இந்த நடந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: மீனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, இன்னுமாய் ஊழியங்களோடு கூட இருந்து சகல நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
4: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் இன்றைய நாளிலே புதிதாய் வந்திருக்கிற வச்சே நாங்களை அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய நாட்கள் எங்கள் தேசத்திலே அதிக வியாதிகள், அந்த டெங்கு காய்ச்சல்னால் அதிக மரணங்கள், அதிக காரியங்கள், மருத்துவமனைகள், டாக்டர்மார் இவைகள் எல்லாருக்காகவும் இந்த வியாதி தேசத்தை வெளியேற வேணும் என்று சொல்லி இந்த நுழம்பின் ஆதிக்கங்கள், அது அதிகாரங்கள் எல்லாம் தகர்த்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனா எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறபடியினாலே சோத்திரம். ஆண்டவரே, தேசங்களை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் ஜபித்திருக்கிறோம். தகப்பனே, நீர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால எங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆண்டவரே ஸ்ரீலங்காவை குறித்து ஆண்டவரே வைத்திருக்கிற விண்ணப்பத்தை உங்களுடைய கரத்துல தருகிறேன். ஆண்டவரே, இந்த நிலம்பினால் வருகிற வியாதிகள் நிமித்தமாய் ஆண்டவரே 75,000 மேற்பட்ட ஜனங்கள் இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரே ஒரு கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. கேத்தாவே, தேவரே தாமே அதை காண்கிற தேவனாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நல்ல சுகத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. ஒருவரும் மரித்து போகாதபடிக்கு சரியான எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அவர்கள் இருந்தாலும் தகப்பனே, அவர்களுக்கு சரியான மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் விடுபட்டு போகாதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் சரியான காரியங்களை நீர்த்தாமே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில உண்மை நம்பி, மருந்தை நம்பி அல்ல ஆண்டவரே, உண்மை நம்பி யார் காத்திருக்கிறார்களோ, யார் உம்மிடத்தில் வருகிறார்களோ, அவர்களினை புறம்பே தள்ளாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீரே தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, இந்த ஸ்ரீலங்கால நிறைய வியாதிகள் கெத்தாவே ஆண்டவரே, காலையில மாற்றம் காரணமாக எத்தனையோ வியாதிக்குள்ளாக ஜனங்கள் போகிறார்கள். மூச்செடுக்க முடியாது, இருமல், தடுமல், தலையீடு என்று அநேக காரியங்கள் ஆண்டவரே கடந்து போகிறார்கள். தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நல்ல பூரண சுகத்தை நீ கட்டளையிடுவீராக என்று உம்முடைய பாதத்துல நாங்கள் இந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ தாமே, நீ சொல்லி இருக்கிறீ, நான் தானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறவரை ஒருவரையுமே நீ புறம்பே தள்ளாத தேவன் அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுவீராக. ஒருவரும் ஆண்டவரை கட்டழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே நீரே ஜீவன் உள்ள தேவன் என்று கண்டறியும்படியாக ஆண்டவரே, அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக வழிகளை திறப்பீராக ஆண்டவரே, பாவத்துக்கு பாவம் செய்கிறவன் மறித்து போகாதபடிக்கு, பாவத்தை வெறுக்கிற நீர்தாமி, பாவியை நேசிக்கிற நீர்தாமி, அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்ரீலங்கா இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாஷக்கார ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தருகிறேன். ஆண்டவரே, ஒரு ஒரு ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். நித்திய ஜீவனை கண்டறியத்தக்கதாக கத்தாவை உம்மிடத்தில் வர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் இந்த விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனி. ஆமேன்,
3: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இனிமா எங்களோடு இந்திய நாளிலே இணைந்து ஜெபித்த உங்களையும் கர்த்தர் நிறைவான பலன் அவராலே உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: எங்கள் இலங்கை தேசத்திலே இந்த நாட்கள்ல அநேக காரியங்களாய் இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அவர்களை பலப்படுத்தி ஆவியிலே ஏவுதல் கொண்டு அவர்கள் ஜெபிக்க கூடிய ஒரு நல்ல உற்சாக ஆவி அவர்களுக்குள்ள உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஆண்டவரே, ஸ்துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறங்க நல்ல தகப்பனே. இந்த அருமையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறங்க சாவை. கர்த்தர் நல்லவர், வல்லவரவா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கொடி ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேவனாகி கர்த்தர் இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தில் ஆண்டவரே வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களையும் தேவன் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து வழிநடத்தி அப்பா அந்த பிள்ளைகளுடைய

திருச்சபைகளுக்கு வருகிறதான ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், திருச்சபையையும் ஆண்டவரின் சமூகத்தில கொண்டு வருகிறோம். திருச்சபையில் இருக்கிறதான ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே, அப்பா திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஆண்டவரே முன்னாக வைத்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்யவும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்து ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை காணும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஏதோ வந்தும் போனோம், கர்த்தரை ஆலயத்துக்கு வந்தும் போனோம் என்று இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆண்டவரே அந்த அப்பா ஜீவன் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து அதை முழுமையாய் நம்பி அதன்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எப்போதும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்க இன்னும் அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அநேக ஜனங்களுக்கு முடியாமல் போயிருக்கிறது. அப்படியாய் கொடுக்க தாவிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ரட்சிப்பை அடையும்படியாய் கர்த்தர் அவர்களை தொடுவீரானால் அந்த பிள்ளைகளும் ஆண்டவர் பிள்ளைகளாய் மாறி கர்த்தரை ஆண்டவரே அவர்கள் தொழுது கொள்கிற காலம் வரும் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல பரத்தமுடிய ஞானத்தினால் நிரப்பி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மையான சத்தியத்தை விளங்க செய்து அந்த பிள்ளைகளும் அதிலே ஆண்டவரே நிலைத்திருக்கவும் ரட்சிப்படையவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவனாக கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இலங்கை தேசத்திலேயே சுற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா இதோ 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்களில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட்டு ஆண்டவரே அவர்கள் எல்லா ஆண்டவரும் பிள்ளையாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கடந்த காலங்களிலே ஆண்டவரே சிறையில ஆண்டவரே அநியாயமாக அநேக ஜனங்கள் இறந்து போனதை பார்க்கிறோம். கர்த்தரை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை அநேக ஜனங்கள் மாண்டும் போனார்கள். அதே விதமாக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாபத்தையும் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு கடந்த நாட்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே தமிழர்களுக்கு எதிர்ப்பாகவும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாகவும் ஆண்டவரே நின்ற இந்த ஜனங்களினுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி பாவங்களை எல்லாம் நீக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை தந்து ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தில் இருக்கிற சாபங்களை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆட்சியில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்க தொடுவீரானால் அந்த பிள்ளைகளும் கர்த்தர் மனமாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் முழுமையாய் இந்த நேரத்திலே ஆண்டவரே திருச்சபைகளில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உண்மையாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். நம்பிக்கையோடு இருக்க அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். சாத்தான் யாரையே ஆண்டவரே சத்ரு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உம்மண்டைகளில் நீக்கி போட அவன் ஆண்டவரே அப்பா இணைத்திருக்கிறான். கர்த்தர் தாமே அதிலிருந்து விடுவித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கமோ இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை தேடி வரமோ கர்த்தராகிய தேவன் அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ரட்சிப்பை தந்து இவர்களை வழிநடத்தி அப்பா அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். இலங்கை தேசத்திலே ஆண்டவர் எழுப்புதல் உண்டாகி உலகமெல்லாம் பரப கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியாய் கொடுக்க தவை இந்த வேலையை செவித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வரணும். தேவன் அவர்களை காத்து வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்பா இந்த சங்கம் ஊடகத்தை ஆண்டவரை சமூகத்துல கொண்டு வருகிறோம். இப்படியாய் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு தெரிவித்து ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறதான இந்த ஆண்டவரே ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தி நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் நீதி ஆயுளையும் தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உண்மையிலே ஆண்டவரே பலம் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை தொழுகிறதான ஆண்டவரே ஜானட் மகளையும் அவருடைய

0: மகளையும் மகனையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து, இந்த பிள்ளைகளை கூட நீங்க ஆண்டவரை ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை உயர்த்தும்படி ஆயிச்சிருக்கிறோம் கர்த்தராகிய தேவன். அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபக்கேளுவின் ஜீவன் நல்ல பிதாவே.
1: நன்றி பிரதர், கைவிட்டு செய்யும் காரியம் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். நாங்கள் மரியா அவர்களை வரவேற்று கொண்டு நாட்கள்லயே அங்கு நோர்வே தேசத்திலே அநேக ஒரு நெருப்பு பற்றியதினால் அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து இருக்கிறார்கள். அதில் தமிழ் நாக்களும் அப்படி இழந்து இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துக்காகவும் அந்த இழப்பின் மத்தியிலே இருக்கிற மக்களுக்காகவும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகும்படி நோர்வே தேச மக்களுக்காக நீங்கள் ஒரு கணஞ்சபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பாயங்களை நீர் மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தின நல்ல எபினேசரா இருக்கிறபடி நாளை உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே கூட கண்ணின் மணியை போல எல்லா நோய் நொடியிலிருந்தும் தேவையிலிருந்தும் எல்லாவற்றையும் சந்தித்து அப்பா நீர் கொடுத்த சுகபல ஜீவ ஆரோக்கியத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு சேர்ந்து அநேக தேசங்களுக்காக இலங்கைக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்டு நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரீரின் நார்வேவை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவன். தாமே அந்த நார்வேலே இருக்கிறதான அந்த இயற்கை சீற்றங்களினான அந்த அந்த நெருப்பின் மூலியமா அந்த இடங்களிலே அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து நிற்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த காற்றின் மூலியமாக இன்னும் அது நெருப்புகள் பரவாத படிக்கப்பா அவைகளை தேவன் தாமே நீர் அணைத்து போடும்படியாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து நீர் அதட்டின தேவன் இறையாதே அமைதலா இரு என்று சொன்னீரேப்பா. இந்த நாளிலே கூட அதே வார்த்தைகளை நாங்கள் உமது பிள்ளைகளாக நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நார்வே மேலே இருக்கிறதான அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சு போகாதபடிக்கு எல்லாம் அடங்கி போகும்படியாக கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனி. நீ சொல்ல ஆகும் கட்டளை இட்டால் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனே அந்த நார்வே மேலே உமது தெய்வீக பிரசன்னம் கரம் அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மக்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கப்பா, பயந்து கண்ணீர் விட்டு அழாத படிக்க ஆண்டவராகிய தேவன் முது வல்லமையான கரத்தினால அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்ப்ப ஸ்திரீகளும் ஆண்டவரே நோயாளிகளுமா இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அதன் மூலியமா ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு தைரியத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படியாக இழப்புக்குள் கடந்து சென்ற எல்லா மக்களுக்கும் தேவரீர் நீர் ஆறுதல் செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆறுதல் செய்தால் ஒழிய வேற யார் ஆறுதல் செய்தால் அது அப்பா அது நடக்காத காரியமா இருக்கிறது. அதே போல நல்ல ஆறுதலும் தேர்தலுமா இருந்து கர்த்தர் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா. சூத்திரம் எந்த குறையும் இல்லாதபடி இனியும் அந்த நேசம் பழைய நிலைமைக்கு ஆண்டவராகிய தேவரீர் நீர் சமாதானத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்திருக்க பழைய நிலைக்கு நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேசப்பா, ஹூமாலே எல்லாமே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காரியத்தை முழுமையாய் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்து இனியும் அந்த காற்றின் மூலமா ஏற்படுகிறதான் அந்த நெருப்பு எந்த ஒரு விதத்திலும் பரவாத படிக்கு கட்டுப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மாக்கு சூத்திரம். அப்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷித்து சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே இழப்பிலே இழந்து நிக்கிற எல்லா மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரே ஆறுதலும் தேறுதலுமாயிருந்து அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் நீர் பொறுப்பெடுத்து ஆசிர்வதிங்கே. இணைப்பிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தேவன், அவர்களுடைய குடும்பங்களையும், அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியங்களையும் ஆண்டவராக தேவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்கிறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவன் ஆண்டவரே, மகனையும் மகளையும் தேவரே நீங்க ஆசிர்வதிங்க. அப்பா, தேசங்களுக்காக வாரப்பட்டு ஜெபிக்க முன் வந்திருக்கிற அந்த மகள், அந்த மகளின் குடும்பத்தை ஆண்டவர் நீர் அக்கினி கோட்டையிலும், பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எமக்கு சோத்ர ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்துற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஞாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தரும்புகளோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியாமா,
3: பிரைஸ் லார்ட்.
1: பஞ்சமுள்ள நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே பஞ்சத்திலே தவிக்கிற பிள்ளைகள், உணவுடை இந்த தவிக்கிற பிள்ளைகள், ஏழைகளாய் விதவைகளாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் காக்கப்பட வேண்டும். இவர்கள் அந்த பஞ்சத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, உண்டு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்டு அதுக்கு உதவி செய்யறதுக்கு நீரே ராஜாவாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்களை நீர் கண்ணோக்கும் தகப்பன். அன்பான தகப்பனே, அவர்கள் உணவுக்கு உடைக்கு அவர்கள் கஷ்டப்படும் போது நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, உபயந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் அப்பா. அப்பா, உணவு உடையின்றி தவிக்கிறவர்கள் மேலே நீ அன்பு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் சொல்லி இருக்கிறீரே தகப்பனே, அவர்களுக்கு நானே இன்னைக்கு என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா, நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பன். பரிசுத்த பிதாவே, அவர்களை நீக்கு நல்ல உதவி செய்யும் தகப்பனே. அவர்கள் ஆறாறு இந்த என்ன மாதிரி இருக்கிறார்களோ என்பதை நீர் அறியிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா சாப்பாட்டு உணவுக்கு கஷ்டப்படுறவர்கள் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் கூவி அழைக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது நாமத்தை உச்சரிச்சு அவர்கள் எங்கு சென்றாலும் அப்பா ஜொலிக்க செய்யும் தகப்பனே. உமை கூவி அழைக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூவி அழைத்தால் அருகே நிற்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா, நீ கூட இருந்தும் இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே, இவ்வளவோ பஞ்சம் பசியில் பாடுகிறார்கள் தகப்பனே. உணவின்றி உடையின்றி அப்பா வருத்து மருத்து வச்சு சேவைக்கு காசு வசதியின்றி எவ்வளவோ தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, கூவி அழைக்கும் தகப்பனே. எங்கள் ஜெபத்துக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பதில் சொல்லுகிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, அவர்கள் மேல் மனம் இறங்கும் தகப்பனே. அவர்களை ஒரு விசை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அங்க நடக்கிற அப்பா அந்த டெங்கு காய்ச்சலால் எவ்வளவோ ஜனம் எவ்வளவோ வருத்தத்தில் அழிகிறார்களே தகப்பனே. அவர்களுக்கு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா, அந்த நோயிலிருந்து பாதுகாத்து தகப்பனே. அங்கே எங்கு சென்றாலும் அந்த டெங்கு வருத்தமாகவே இருக்கின்றது தகப்பனி. அப்பா அந்த டெங்கு வருத்தத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனி. எந்த ஜனத்துக்கும் ஒரு தீங்கும் இல்லாமல் அவர்களை உமது கரங்களாலும் உமது செட்டுகளிலே மூடி மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனி. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனி. அப்பா, இந்த லங்க தேசத்திலேயே இந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அழிவுகளும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனி. அப்பா, பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நிமிடமும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இலங்க தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலி வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, அவர்களின் தேவைகளை எல்லாம் நீரே அறிகிற தெய்வம் அப்பா. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவ போற காரியத்தை நீர் நிறைவாக அப்பா தகப்பனே நிறைவாக அவக்கு பூர்த்தி செய்து அவன் மன நிறைவாக எல்லாம் நடக்க செய்தும் தகப்பனே. உமது காரியத்துக்காக வருகிறார் தகப்பனே. அந்த காரியம் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று உண்மை இரண்டு மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, வினோத் சிஸ்டர் மகளின் கல்யாணத்தை நீ நிறைவாக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த மகள் வெங்கி தவித்து கொண்டிருக்கிறா. அப்பா, அவவோடு கூட இருந்து அவ வழி நடத்தும் தகப்பனே. அவ உதவி செய்யும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்.
4: பிரதர்,
1: நீங்க ஜூத்த நாடுகளுக்காக ஜூத்த தேசங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்கள். அதிக ஜூத்தமாய் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுக்காகவும் அங்கு ஆப்பிரிக்கா தேசத்திலே இருக்கிற அந்த வியாதிக்காகவும், ஈகோலா என்று சொல்லப்படுகிற அந்த வியாதிக்காகவும் ஏனென்றால் லேஸ்டியன் அதை எனக்கு மாற்றி சொல்லி தந்தார். உண்மையிலேயே நன்றி லேஸ்டியன்னா. நானும் எங்களுடைய பாசையிலே அதை நான் சொல்லி கொண்டு வந்தேன். அன்றைக்கு தான் லேஸ்டியன்னா அதை அப்படி சொல்றது இல்லை என்று சொல்லி தந்தார். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். உண்மையிலேயே நாங்கள் சில வேளைகள்ல எங்களுடைய நாட்டு பாசைகள்ல சொல்லி விட்டுறோம். ஆகவே எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கள். ஆகவே இதுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பன் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவர, யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறவரே, சேனைகளின் அதிபதியாய் வெளிப்படுகிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை சோதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த யுத்த தேசங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் அநேகமாக எல்லா தேசங்களிலும் யுத்தங்களும் ஆண்டவரே ஒன்றின் பின்னா ஒன்றாக வியாதிகளும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளுமாய் ஆண்டவரே உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கிற பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக கலக்கமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கிறவரே ஆண்டவரே, கத்தர் கத்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன், நீங்களுக்கு மனத்தாபப்படுகிறவர் என்றும் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த தீமையான காரியங்களுக்காக மனத்தாபப்படுகிறவரே, ஜனங்கள் அழிந்து போகிறதை பார்த்து மனத்தாபப்படுகிறவரே, இதோ துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாதவராய் இருக்கிறவரே, இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த யுத்தங்களை செய்கிறவர்களுடைய இருதயங்களை கத்தர் திறப்பீராக, கண்களை திறப்பீராக, ஆண்டவரே, இந்த மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் இவர்கள் புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொஞ்ச காலத்துல இருந்துட்டு போக வேண்டியவர்கள் இப்படி தேசங்களை அழித்து கொண்டிருக்கிற இருக்கிறதை கத்தாவை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே தீமையான காரியங்களை விட்டு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வர கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேண்டாத யுத்தங்களை தவிர்க்க உதவி செய்வீராக. வேண்டாத பெருமையான வார்த்தைகளை விலத்தி ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய தேசத்தை காத்துக்கொள்ள, தங்களுடைய ஜனங்களை காத்துக்கொள்ள, இந்த ஆபத்துகளுக்கு தங்களுடைய தேசத்தை தப்புவித்துக் கொள்ளத்தக்கதாக நல்ல ஞானங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவர்களும் இவர்களை சுத்தி இருக்கிறவர்களும் பிசாசின் தந்திரங்களுக்கு தங்களை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு தங்களை கத்தாவை விலத்தி காத்துக்கொள்ளுகிற அந்த கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து தேசத்தின் அழிவுகளை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே மக்களை பாதுகாக்கிற உணர்வுள்ளவர்களாக இருக்க தேவன் அவர்களுடைய கண்களையும் மனங்களையும் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களில் கத்தாவே இருக்கிற பஞ்சங்கள் பட்டினிகளை எல்லாம் ஆண்டவரே சமாளிக்கத்தக்க நல்ல ஞானங்களை கொடுத்து கத்தாவே அந்த தேசங்களில் செய்யக்கூடிய தொழில் வகைகளை செய்து கத்தாவே இந்த மக்களை காப்பாற்றத்தக்கதான நல்ல உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கத்தர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு தேசத்திலும் அழிவுகளை குறைய பண்ணுவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே நீர் சொன்னபடி ஆண்டவரே யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொன்னவர இதோ ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொன்னவர இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக கெஞ்சுகிறோம். இந்த தேசங்களுக்காக மன்றாடுகிறோம். கத்தருடைய இரக்கம் இந்த தேசங்களில கத்தாவே காணப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவர உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் நீங்க. நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீங்க. இதோ இந்த மக்கள் மீது கத்தாவே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க. நல்ல முடிவுகளை காண உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடக ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அதிலே இணைந்து கொண்டு ஆண்டவரே சேவைகளை செய்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்கள் தேவ குடும்பங்கள் ஆண்டவரே தகப்பனே பாஸ்டர்மார்கள் ஒவ்வொருவருக்காக உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் தொடர்ந்து அந்த இணைப்பில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியங்களையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி வீராக. இந்த சங்கமம் ஊடகம் என்னும் அநேக வீடுகள் பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி ஆண்டவரே உம்மண்டையில கொண்டு வருவதற்கு என்ன உதவி செய்ய கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய அன்பின் கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவர் உம்முடைய அன்பின் கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை சரியான வழியில நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். ஊழியத்துக்குரிய காரியங்களில் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பக்க பலமாய் செயல்படுகிறவர்களும் சேர்ந்து செயல்பட கத்தர் ஒரு மனமாய் செயல்பட கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஜேனட் அக்காவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாப்பீராக. நல்ல செய்திகளை கேட்டோம். இந்த தேசத்துக்கு வரப்போகிறார்கள் என்று கர்த்தர் தாமே அவர்கள் வருகிற வழிகளில் எல்லாவற்றையும் பாதுகாத்து பத்திரமாய் இந்த தேசத்துக்கு கூட்டி சேர்ப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரியா இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாப்பீராக. எத்தனையோ பேரை தட்டி எழுப்பி உம்மண்டையில ஆண்டவரே ஜெபங்களோடு கூட ஆண்டவரே துதிகள் பாடல்களோடு கூட உம்மண்டையில கூட்டி சேர்க்கிற அந்த மகளுடைய ஆண்டவரே தகப்பனே ஊழிய பாதைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் தொடர்ந்து காணப்படுகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே எங்களோடு கூட இணைந்து உம்முடைய சமூகத்துல சேர்ந்து வந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ உள்ளங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவ ஆண்டவரே தாசர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு சந்தோஷங்களோடு கூட இருக்கிற நாட்களில் இன்னும் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு நடக்க ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் கிருபையும் தந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பலவீனத்திலும் உம்முடைய பலம் பூரணமாய் காணப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மறுபடியுமாய் சேர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
5: ஆமீன் ஆமீன். சிஸ்டர் ஜானட், உங்களுடைய மைக் ஆஃப்ல போயிட்டது. இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த மன்னிக்க வேண்டும். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த சவரன் குணா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அந்த வழியிலும் சௌரி டோலி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட் தொடருங்கள்.
6: நன்றியப்பா இந்த கால நேரம் எங்களுக்கு ஆண்டவரே. என்ன விதமான டயர்டா இருந்தாலும் உங்களோட சமூகத்துல வந்து இருப்பது பெரிதான இன்பமான நேரமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன்ப்பா. எந்த தடைகள் வந்தாலும் உங்களோட சமூகத்தை விட்டு நாங்க விலகி போகாத வண்ணமாக உங்களுக்கு அனைத்து வழி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான ஞானத்தை கொடுத்து புதிதான அப்பா வழிகளை திறந்து கொடுத்து உங்களுக்கு வாழ்வதற்காண்டவரே ஒரு பெரிதான பெரிதான அன்பையும் கிருபையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் நான் கேட்க வந்துட்டேன், எதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜெபிக்க தொடங்கிட்டேன்.
5: சரியா இருக்கமா தொடருங்க.
6: ஓகே நன்றி நன்றி. தேங்க்யூ சாரி. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவர் அப்பா. ரட்சிப்பானது ஒரு பெரிதான ரகசியமான அழைப்பா இருக்கிறது ஆண்டவரே. அந்த அழைப்புக்கு மாறாக அப்பா எத்தனை பேர் எதிர்த்து நிற்கும் பொழுது பொதுவாக ஆண்டவரது வாலிபர்களுக்களையும் அப்பா தனிமையாக வாழ்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை நிரப்பி நீங்க உங்களை விட இந்த உலகத்துல ஒருதருமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு முடியாது. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம இருக்கிற அந்த பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ரட்சிப்பு அப்பா அடைவதற்கு ஆண்டவரே நாங்க உங்களிடம் வரவில்லை ஆண்டவரே, நீங்க எங்களிடம் தேடி வந்தீர்கள். அதே போல ஆண்டவரே வாலிபர்களின் தனிமையாக மறைப்ப நாம இருக்கிற இந்த வாலிபர்களுக்களே ஆண்டவரே உங்களுடைய அன்பை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய அன்பினால நிரப்பி அப்பா இந்த கடைசி காலத்துல இவர்களும் வழி தப்பி போகாத வண்ணமாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக இந்த காலை நேரம் அப்பா மாலை நேரம் எந்த நேரம் எந்த நிமிடத்திலே ஆண்டவரே நீங்க எங்கண்டையில் வந்து எங்களுக்குள்ள பேசுற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. இந்த மக்களுக்கு ஆண்டவரை வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களோட ரட்சிப்பை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அப்பா உங்களுக்கு ஏற்றவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை ரட்சிப்பை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்தப்பா இந்த நேரத்துல யாவரையும் கொழந்து அனைத்து இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே அவங்க பாத்திரராக நீங்க அழைத்து வந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவரும் இன்னும் அதிகமாக நாங்க எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்குரியவர்களாக நீங்க எங்களை சீல் பண்ணிருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்க கூட இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்க நவோமி லோகன் பாஸ்டர் அவர்களையும் சிஸ்டர் ஜெனட்டையும் மகேந்திரன் ஐயாவையும் இந்த குழுல இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக நாங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அப்பா எங்களுக்கு உங்களோட ரகசியங்களும் உங்களோட அழைப்பையும் நாங்க இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள எங்களையும் உங்களுக்குள்ள மறைச்சி வச்சு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கிற கிருபிகளுக்காக நன்றி செலுத்தி இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றி டோலி சிஸ்டர். டயர்டா இருக்கிற வேலையிலும் கத்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி டோலி சிஸ்டர்.
6: எங்க போன
1: கத்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மெயிலேயே கத்தர் உங்களோடு கூட இருந்து சகல ஊழியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
6: ஆமேன். கூப்பிடுறதுக்கு சைலண்ட்ல இருந்தபடி எனக்கு கேட்கல. ஓகே, காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஓகே, நான் ஒரு தரம் இல்லாதபடியா நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். கதாமே எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. எங்கள் இலங்கை தேசத்திலே நடக்கிற காரியங்களை நீர் அறிவீர் கத்தாவே. ஆண்டவரே, மக்களுடைய பயங்களை விருதிகளை அறிவீங்க கத்தாவே. ஆனாலும் எங்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வரட்டும் ஐயா. திரித்து துதித்து நன்றி சொல்லுவோம். இலங்கை தேசத்தை முற்றுமாய் பொறுப்பேறும் கத்தாவே. இலங்கை மக்களை பொறுப்பேறும் கத்தாவே. ஆண்டவரே, கற்பிணி தாய்மார்கள் அவஸ்திப்படாதபடி ஆண்டவரே, சிறு குழந்தைகள் உடைய ரத்தத்தினால் மூடப்பட, இளங்குடும்பங்கள் முதியோர்கள் மூடப்பட கத்தாவே நீ காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையார் ஆண்டவரே உற்சாகம் கொண்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷர்களாய் நிக்க கத்தாவே நீர் உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் நல்ல திட்டமனதை இந்த நாட்களை கொடுத்து ஆண்டவரே துணிவுகளை ஆவியானவர் அதை நடத்தி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதாக. ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், சுகாதாரத்துறைகள், இந்த விபத்துக்கள் இவைகள் எல்லாம் குறையப்பட கத்தருடைய இரக்கம் தேச மக்களுக்குள்ள இறங்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்கள் இலங்கை தேசம் நாக்கள்லே அங்கு சீரழிந்து கொண்டு போகிறது. கொலைகள், கொள்ளைகள், அப்படியான காரியங்களும் கூட இருக்கிறபடியா கத்ததாமே அவைகளை அந்த மனிதர்களை மன்னித்து அவர்களை தேவ சமூகத்தில் அவர்கள் அழைத்து வர கத்தர் உதவி செய்ய வேணும். அசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: அன்பான பரலோக பிதாவே, அப்பா சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், தந்தையப்பா பிதாவே, மற்ற நேரம் அப்பா நீங்கள் காத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஒரு விஷயப்பா, என்ன மன்னித்து கழுவி சுத்தி அறிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறனப்பா. ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே அப்பா ஆளுகை செய்கின்ற தகப்பனே அப்பா, மந்திரிமார்கள் அவர்களுக்கு இயங்குகின்ற ஒவ்வொரு அதிகாரிமார்கள் அப்பா, நீங்கள் பொறுப்படுங்கப்பா தந்தையப்பா. பிதாவே, அவர்களின் கண்கள்ல தயவு கொடுங்கப்பா. மக்களுக்கு அநியாயங்கள் செய்யாதபடிக்கு குழப்பத்தின் ஆவிகள் அப்பா, அப்பா தகப்பனே ஒரு அப்பா அதிகாரிகளை சரிக்க அவங்களை அப்பா இருக்க நல்லவர்கள் அப்பா, இந்த பூமியில இந்த இலங்கை தேசத்துல ஆட்சி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்பா குள்ளப்பத்தின் ஆவிகள் அப்பா தகப்பனை பெருகிக் கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவே, இந்த குள்ளப்பத்தின் ஆவிகள், சண்டை ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசங்களை விட்டு வெளியேறட்டுக்கும். பொல்லாத மனிதர் எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, இந்த தேசத்திலே அப்பா குழப்பங்களை உருவாக்காத படிக்கப்பா, ஞானத்தோடு நடக்க கிருப செய்யுங்கப்பா தந்தையப்பா. எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே அப்பா. இந்த சுகாதார பிரிவப்பா தகப்பனே, இவர்கள் அப்பா தங்கள் கடமையை தாங்கள் சரியாக செய்தாலப்பா இந்த தேசத்திலே அப்பா இந்த காய்ச்சல்கள் எந்த நுழம்புகளும் இல்லாத படிக்கப்பா, சரியான முறையிலே அப்பா ஒரு நோய் இல்லாத தேசமாக வாழ ஆசீர்வதி தகப்பனே அப்பா. இந்த நோய் இல்லாத தேசமாய் மாற்ற முடியும் அப்பா தகப்பனே. அவர்கள் அப்பா என்ன ஏது எப்படி போனாலும் பரவாயில்லை இல்லைண்டப்பா, அவர்கள் உதாசீனம் செய்து விட்டு இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா, இந்த சுகாதார பிரிவுல இருக்கிறவர்கள் அப்பா தங்கள் கடமைகளைப்பா விரைந்து செல்ல கிருப செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, இந்த தேசம் அப்பா அழிந்து கொண்டு போகாத படிக்கப்பா இவர்களின் தகப்பன இவர்களின் பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா என்னுப்பட நானும் தானப்பா எபிக்காத நேரங்கள் அப்பா தகப்பனே நாம ஒரு நேரம் முழங்கால் போடலே என்று சொன்னால் அப்பா அன்று ஏதோ ஒரு அப்பா பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறதே அப்பா நாங்கள் எபிக்காமல் விட்டு இருக்கிற நேரங்களை அப்பா மன்னிங்க அப்பா அப்பா தகப்பனே அப்பா உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க என் பிள்ளைகளே நீங்கள் யோம் பண்ணுங்க என்று ஆனாலும் அப்பா நாங்கள் எங்கள் வேலைகளாக உலக காரியத்துக்கு ஓடுகிறாளே அப்பா எபத்திலிருந்து அழிந்து போகாத படிக்கு ஒரு ஆத்மா கூடியப்பா வீணாக நரகத்துக்கு போகாத படிக்கு அப்பா இந்த தேசத்தை பாதுகாக்க அப்பா நீங்கள் எங்களை ஒவ்வொருத்தரையும் அப்பா நாங்கள் திறப்புல நிக்கத்தக்கதாக விழித்திருந்து எபிக்கத்தக்கதாக எங்கள் பாவங்களை மன்னித்து நீங்கள் எங்களை மாற்றுங்க அப்பா தந்தையப்பா இந்த தேசத்தை ஆளுக செய்கின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கழுங்க வழி நடத்துங்க அப்பா இலங்கை தேசம் முழுவதையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன்ப்பா அண்டவரையப்பா நீங்கள் எல்லாரையும் அப்பா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பதவிகள்ல இருக்கிறார்களோ அவ்வளவு பேரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்களே அவர்களே அப்பா ஆசீர்வதிங்க அப்பா அவர்களை வழி நடத்துங்க அப்பா தந்தையப்பா எல்லா குள்ளப்பந்து நாவிகளையும் தேசங்களை விட்டு வெளியேற்றினதற்காய் நன்றி எவத்தை கேட்டதற்காய் நன்றி அப்பா எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே
1: ஆமீன் ஆமீன் உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக
8: ஆமீன்
1: நாங்கள் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன் நான் மனபிதாவை ஆண்டவரே லேசியானாக்காய் ஜுபிக்கிறோம் மனைவி பிள்ளைகளுக்காய் சந்ததிக்காய் சங்கம வானொலிக்காய் அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தாவே தாளந்துகளை பயன்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சனி ஞாயிறு நடக்கிற அபிஷேக ஆராதனையிலே உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே அளவுக்கு அதிகமாக இறங்க கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பேறுங்க கத்தாவே எல்லாவற்றிலும் கப்பனுடைய கரம் கூட இருக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து கத்தாவே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் நீ சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே அதுக்காய் உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கத்தாவே ஆண்டவரே இனி வரும் புரோக்ராம் இந்த கிழமை செய்ய போகிற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சகல துதிகனமாகியுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம் வர முடியாம இருக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீங்க வரக்கூடியதாய் கத்தாவே அவருடைய இருதயங்கள் சிந்தைகளை கத்தாவே கழுவி விடுங்க ஆவியானவரே உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா குடும்பங்கள் வீடுகள் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம் வினோவை ஒப்பு கொடுக்கிறோம் அவங்களுடைய திருமண காரியத்தை ஆண்டவரே நீ செய்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுடைய தேவை வாஞ்சகளை சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன்
5: ஆமீன் ஆமீன் இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கர்த்தரே
1: கரேசியனா மைக் ஓபில இருக்கு
5: யார் என்று தெரியல மைக்கை ஓப் பண்ணி கொண்டிருக்கணும் என்னுடைய மைக்கை ஓப் பண்ணி கொண்டிருக்கேன் யார் என்று தெரியல ஆமீன் ஆமீன் யார் என்று தெரியல என்னுடைய மைக்கை ஓப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வழியிலே வழிநடத்திய பாசன் நகோமி லோகன் அவர்களையும் அதே வழியிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம் தொகுத்து வழங்கியவர்களையும் அதே வழியிலே ட்ராவலிங்கில் உள்ள சவரி டாலிவுட் இணைந்து ஜபித்தார்கள் எங்களுடன் மேகலா வாஸ் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இந்த முதல் முதலாக இணைந்து ஜபித்தார்கள் உங்களுக்கு வசதியாக இருக்குமானால் காலை வேளையில் இந்த ஜப வேளையிலும் இணையுங்கள் இலங்கை இந்தியா உலக நாடுகளுக்காக கனடா நாட்டுக்காகவும் யுத்த பூமிகளுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் நாங்கள் ஒரு நாளும் ஜபித்து கொண்டு வருகிறோம் பல வருடங்களாக சௌரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார்கள் அதில் உங்களுக்கு ஏழுமண்டா இணையுங்கள் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் உங்களுக்கு மாலை நேரமாக இருப்பதனாலே இணைய முடியும் என்று சுவாசிக்கிறேன் கத்தர் கரத்தில் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இணைந்து ஜபித்த ஒருவர்களுக்கும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே நாளை காலையிலே சந்திப்போம் இரவு வழியிலே நித்திய வளிச்ச நேரத்திலும் சந்திப்போம் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஆமேன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக.
8: ஆமென்.
5: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை கூடாக முதலே கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து ஜீவ வார்த்தை, ஜீவமன்னா, வாக்கு தத்தம் வரல் கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் நாங்கள் தொடர முடியாமல் இந்த வாட்ஸ்அப் ஒரு காரியம் செய்கிறது. நாங்கள் முதல்ல வாக்கு தத்தத்தை அறந்து கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். ஆனாலும் வந்துவிட்டது கத்தருக்கு சோத்திரம். ஆமேன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் முதலிலே நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமேன். தேவ ஊழியர்,
8: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
5: தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமேன்.
9: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:4 வாசிக்கலாமா? தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்களாமே. அல்லேலூயா. இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று என்னன்னா அவர்களுடைய நடத்துதல், ஆண்டவருடைய நடத்துதல். ரெண்டு விஷயம் இருக்கும். நியாயத்தீர்ப்பு, யார் நியாயத்தீர்ப்புக்குள்ள நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து. ஜனங்கள் அப்படின்னாலும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய ஜனங்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஜனங்கள்னா அதுதான் இல்லையா, அவர்களை நிதானமாக நியாயம் தீர்த்து. இப்போ நம்ம எல்லாரும் சேர்த்துக்கலாம். காரணம் என்ன? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டு அவருடைய ஜனங்களாக நம்ம மாறிட்டோம். என்றைக்கு சிலுவை வந்ததும் அப்பொழுது புறஜாதிகளும் அவருடைய ஆவிக்குரிய யூதர்களாய் ஆவி இஸ்ரவேலர்களை மாறிட்டோம். அப்ப அந்த ஜனங்கள் லிஸ்ட்ல ரட்சிக்கப்பட்ட நாமும் கலந்து விட்டோம். அப்ப இன்னைக்கு ஜனங்கள்னா நீங்களும் நானும் சேர்ந்ததா இல்லையா? நிதானமா நியாயம் தீர்ப்பாரா? ஏன் அப்படி நிதானமா நியாயம் தீர்ப்பார்? ஏன்னா அவருடைய அவர் அப்படிதான் நீடிய பொறுமை உள்ளவர் இல்ல. நாம தான் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன செய்யறோம்? உடனே பனிஷ்மெண்ட் ஆண்டவரை அவண்டவரேன்னு ஜெபிக்கிறோம், கேளுங்க ஆண்டவரே. இதெல்லாம் நான் கேள்விப்ப இல்லை தப்பிதங்களுக்காக பாவத்திற்காக மனம் திரும்பும் அப்படின்ற ஒரு ஒரு வெயிட்டிங் பீரியட் அவர்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள என்ன செஞ்சணும், நம்ம மனம் திரும்பி அவரண்டை ஓடி வந்துட்டா அதுலேருந்து தப்பித்து கொள்ளலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு தான் என்ன உண்டுங்க, மனம் திரும்பாதவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு உண்டு. ஆமாம் தானே. அப்போ இந்த நாளில் ஆதலால் சாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள் பூமியில் ஜாதிகளை நடத்துவீர் அப்படி இருக்கு. பூமியில் ஜாதிகளை நடத்துவீர்னா இங்கே இருக்கிற மாதிரி இப்போ ஏகப்பட்ட ஜாதி இருக்கு. அதுவா அது இல்லை, அதிகாரத்தில் சொல்லப்படுறதுக்கு ஏழு ஜாதிகள் தான் இல்லையா. அப்போ இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்துவீர், இதுலேருந்து பிரிஞ்சு எல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் நாம மட்டும்தான் கிறிஸ்தவர்களை, நாம மட்டும்தான் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம், நாம பேசினாத அவர் கேட்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பார், யார் யார் அவரை நோக்கி கெஞ்சினாலும் அவர் பதில் கொடுப்பார். கானானிய ஸ்திரீ அவங்க வந்து இஸ்ரவேலர் கிடையாது, யூத ஸ்திரீ கிடையாது, ஆனா ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. காது கேட்காதவர் வந்து போயிட்டே இருக்காரு. சீஷர்களோட சொல்றாங்க ஏதாவது பதில் சொல்லி அனுப்புங்க ஐயா அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் வந்து பதில் வந்து இன்டைரக்டா தான் சொல்றாரு, நான் ஏன் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், நான் அப்பம் என்பது வார்த்தை, அது வெளியேற பெற்ற வார்த்தை யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேலர்களுக்கு தான், அதை எடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், புறஜாதியான உனக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அம்மா விடலை பாருங்க, பரவாயில்ல ஐயா மேஜையிலிருந்து விழு துணிக்கு, நீங்க இவ்வளவு வார்த்தை பேசுறீங்க, அதுல லிட்டில் பிட் ஆஃப் வேர்டு, லிட்டில் பிட் ஆஃப் பிரெட் அது கொடுங்கப்பா எனக்கு போதும், நிறைய வேணாம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க போதும் அப்படின்னு அந்த அம்மா நிக்கிது பாருங்களேன். அந்த விசுவாசம் தான் அவங்களுக்குரிய அந்த விடாப்பிடியான விசுவாசம் சொல்லலாம், அதுதான் அவரையும் அசைச்சது இல்லை. இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளே அதுதான், இன்னைக்கு நமக்கும் யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். இன்னைக்கு அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர் தேவனதா இருக்கிறார் இல்லையா. அப்ப அவர் கம்பீரம், அந்த ஜாதிகள் எல்லாம் கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள் அப்படின்னா இவங்க எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் கடைசி நாளில் என் மாம்சம் எல்லா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். அது மட்டும் இல்லை, எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. அப்போதான் கடைசி நாள் வரும், கடைசி மனுஷன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் முடிவு வராதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்குள்ள உலகம் முழுதும் அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ அவருடைய வருகை நாட்களை எல்லாம் என்ன செய்வாங்களாம், மகிழ்ந்திருப்பாங்க. ஆமீன். இது அங்கே அப்படிதான் சொல்லுது, சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள், சந்தோஷமாகவும் இருப்பாங்க கம்பீர பத்திரமாவும் இருப்பாங்க. காரணம் என்ன, நான் நேசித்தேன் ராஜா என்னை பார்க்க வருகிறார், அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால நியாயத்தீர்ப்பும் அந்த நடத்துதலும் நமக்கு வேணும். நியாயத்தீர்ப்பு வேண்டாம் பட் நடத்துதல் நமக்கு வேணும் இல்லையா. அதனால மனம் திரும்பி அவர் சமூகத்துக்கு வந்துருவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை அழகா நீங்க நடத்துறீங்கப்பா, அதற்காக நன்றி. நாங்க நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீங்க காண்பித்து நடத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரே நியாயத்தீர்ப்பு நாளில் கொண்டு போய் நிறுத்துவேன்லாம் சொல்லியிருக்கீங்க, அது எங்களுக்கு அப்பா இல்லை. ஆண்டவரே உண்மை அறிந்திருக்கிற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுது, எங்களை நீங்க நிதானமா இந்த பூமியிலே வாழும் பொழுதே எங்களை திருப்பி கொள்வீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உமோடு கூட அரசாளுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே அந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். அந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.
10: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் போராட்ட வேலைகளை அறிந்து கர்த்தர் உங்களை தமது சிறகுகளாலே மூடுகிறவராயிருக்கின்றார். கோழி குஞ்சுகளுக்கு தீங்கு வருவதை தாய்கோழி அறிந்திருக்கும் பருந்தோ வல்லூரோ வரும்போது எச்சரிக்கை குரல் கொடுக்கும். உடனே கோழி குஞ்சுகள் மிக வேகமாக தாயின் செட்டைக்குள் மறைந்து கொள்ளும். தீங்கு கடந்து செல்லும் வரை குஞ்சுகள் வெளியே வராது. தேவ பிள்ளைகளே, நாம் போராடும் போதெல்லாம் வந்தடையக்கூடிய அன்புள்ள கர்த்தரின் செட்டைகளின் நிழல் எமக்குண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நினைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. பிரியமானவர்களே, நீங்களும் உங்களின் அன்பான குடும்பங்களும் கிறிஸ்துவின் மறைவில் இருக்கின்றீர்களா? தீங்குகள் நிறைந்த உலகில் வாழ்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கொலைகள், குண்டுவெடிப்புகள், பூமி எதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், மனிதனை மனிதன் பழிவாங்கும் ஈவிரக்கமற்ற செயல்கள் மனித வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக மாற்றி விடுகின்றன. பாவங்களால் வரும் தீங்குகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமாய் சொல்லுகின்றார், கர்த்தர் எல்லா தீமையை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு என்னை காப்பாற்றுவார். யாபேல் என்பவன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாமும் எம்மை ஒப்பு கொடுத்து எந்த போராட்டத்திலும் சோர்ந்து விடாதபடி அதிலிருந்து எம்மை பாதுகாக்கும்படி இப்பொழுதே எம்மை தாழ்த்தி தேவனின் செட்டையின் மறைவிலே தங்க ஒப்பு கொடுப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
11: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதம் 1 வசனம். தேவன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் சில அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விடுவிக்கவே முடியாத சூழ்நிலைகள், பயங்கள், கவலைகள் இவற்றின் மத்தியில் கலங்கி போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியும் ஆறுதலை தரும்படிக்கும் துணையாயிருக்கின்றார் என்பதை விசுவாசியுங்கள். தாவீதுக்கு வந்த நெருக்கடிகளில், பொல்லாத சூழ்நிலைகளில் மத்தியில் அவன் சொல்லுகின்றான் இப்படியாக, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று இப்படிப்பட்டதான விசுவாசத்துடன் காணப்படுவீர்களானால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை நாம் பார்க்கையில் அங்கே எரேமியாவை குறித்து பார்ப்போமானால், எரேமியாவை பிடித்து காவர் சாலையில் வைத்து சங்கிலிகளினாலும் கயிறுகளினாலும் கட்டி தண்ணீர் இல்லாத உளையாயிருக்கின்ற துறவிலே அமிழ்த்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் காவர் சேனாதிபதியாகிய நெபுசராதான் இருதயத்தில் பேசி எரேமியாவிற்கு உதவும்படியாய் செய்தார் என்று வாசிக்கின்றோம். இதோ உன் கைகளிலிடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என்று விடுவிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். அங்கே எரேமியாவை விடுதலையாக்கின நெபுசராதான் சொல்லுகின்றார், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையாயும் செவ்வையாயும் காணப்படுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்றும், அதோடு மட்டுமல்லாமல் வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்தார் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளில் காணப்படுகிறதான தடை செய்யப்பட்ட நன்மைகள் எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரின் பரிபூரண கிருபை உங்களை நிரப்புகின்றது, சகலவற்றையும் நிறைவாய் தந்து ஆசிர்வதிக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உயர்த்தி காப்பாற்றுகின்றது. என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள், வியாதிகளோ பற்றாக்குறைகளோ தடை செய்யப்பட்டவைகளோ நீண்ட நாட்கள் விடுவிக்க முடியாதவைகளோ ஆறுதல் தர முடியாதவைகளோ எவைகளாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கின்றார். மேலும் மனித தயவும் ஒத்தாசைகளையும் பெரும்படியும் அனுகூலமான துணையாயிருந்து பெலன் ஆறுதல் சமாதானத்தை தந்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவித்து எதிர்பாராத நன்மைகளை பெறும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

பேதுரு 5:7. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19 ஞாயிற்றுக்கிழமை 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் விசாரிக்கிற விதமாக அல்ல கர்த்தர் விசாரிப்பார் என்றால் எப்படியாக இருக்கும் என்றால், நம்முடைய குறைவுகள் எல்லாம் அங்கே நிறைவாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்திலே அவர் மேலே உங்களோட பாருங்களே எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாருங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே அடுத்தபடி நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாக வாழ்வோம், எப்படியாக செயல்படுவோம் என்று சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அழித்து கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே பாருங்கள், சில வேளைகளிலே சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எங்களை விடுவிப்பார்கள் என்ற நோக்கத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சில வேளைகளிலே முடித்து கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் அவர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்மை விசாரிக்கிறதற்கு ஒரு தகப்பனானவர் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் விசாரிக்கிறதல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை விசாரிக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் பிரியமான அன்பு சோதனை சோதரியே, மனுஷன் இந்த நாட்களிலே நம்முடைய நெருக்கத்தின் துன்பங்கள் மத்தியிலே நம்மை விசாரிக்கிறவன் என்ன செய்வான், மற்றவர்களிடத்திலே போய் இவருடைய குறை இப்படியாக இருக்கிறது, இவருடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஏளனம் செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற வேளையிலே அவர் அந்த என்ன இடத்திலே எந்த குறைகள் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறதோ அந்த குறைகளை அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை விசாரிக்கிறதற்கு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனோடு இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் அப்படி விசாரிக்கப்படுகிற வேளையிலே இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களிலே நன்றி சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே காரியங்களை இந்த நாட்களிலே வைப்போமாக இருந்தால் அங்கே தேவன் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்து இந்த நாட்களிலே நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களாக இருந்தாலும், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தாலும் அவருடைய பாத தண்டையில் இந்த நாட்களிலே கொண்டு வாருங்கள். அவர்தான் உங்களை சரியாக விசாரித்து அந்த காரியத்திற்கு ஏற்ற பதிலை இந்த நாட்களிலே தர வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வாருங்கள். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களில் எடுத்து வாருங்கள். மனுஷனிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலே அன்பான அன்பு சோதனை சகோதரிகளே, உங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை மனுஷனிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அங்கே அறைகளை பூட்டி தேவனுடைய பாத தண்டையில் இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு விடுதலையை செய்து வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரும் லட்சவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பார். ஜெபம் பண்ணுவோமே. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும்
ஒரு விடுதலை சமாதானம் வரும்படியாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை கேட்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளிடும் ஐயா, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை இன்றைய நாளிலும் 20 ஜூலை மாதம் திங்கட்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை நாட்களும் அதிகாலை வேளையிலே இப்படியாக சொல்லுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:5 வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை ஒளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை வேகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உழைத்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று வேதம் நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளில் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று பார்த்தோம் இருந்தால் அங்கே ஜோவான் ஸ்டானனை குறித்து பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய வனாந்திரத்திலே நின்று ஜோவான் ஸ்டானகன் மனம் திரும்பும் தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கும் என்று சொல்லி ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழிகளை தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜனங்களை எச்சரித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கூடாரியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனிகூடாத மரங்கள் எல்லாம் விட்டுண்டு போகும் என்று சொல்லி இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய பக்கமாக ஜனங்களை திருப்புகிற ஒரு வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக யோவான் ஸ்நானம் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா? இருந்தால் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்டானனை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 40:5 5வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்றும் மாம்சமான யாவும் அதை வேகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யுவான் ஸ்டானன் சந்திக்கிற வேளையிலே சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி நாக்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் அந்த வார்த்தையின் ஊடாக நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே மகிமை உள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவரால் மகிமையாக அந்த நாட்களிலே வெளியரங்கமாகிறதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் உண்டு மத்திய சுவிசேஷ புத்தகத்திலே தான் நாட்களிலே அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். மாம்சமான யாவும் அதை வேகமாய் காணும், கர்த்தரின் வாக்கதை உரைத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சமான யாவரும் வேகமாய் கர்த்தரை காணுவார்கள் என்ற வேதம் சொல்லுவது, மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற தேவன் நாட்களில் மாம்சமான மாம்ச சரீரத்திலே இந்த பூமிக்கு வருவார் என்பதை குறித்த அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுவது, இதாவது தேவன் நாட்களில் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதன் மூலமாய் அங்கே ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மீட்டு அவளை விடுவிக்கும் முகமாக இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை பழைய ஏற்பாடு இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, ஆனால் அதனுடைய அர்த்தம் இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தது மூலமாக கூட அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால்

0: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்க படைக்கிறோம். வழி நடத்துக்கலாமா? காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடி நன்றிகள் ஆண்டவர், ஆயிரம் கோடி நன்றிகள். கிருபை தானப்பா, எங்களை தாங்கி வளர்த்துறது கூட கிருபை. நன்றி சொல்லுறோம். ஸ்தோத்திரம். திதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறோரே ஸ்தோத்திரம். கைராவிங்கள் பேசாவிங்கள் மத்தியில் வாசம் செய்கிறோரே ஸ்தோத்திரம். காணக்கூடாதவளை சேரக்கூடாது. அத்தியான மகிமையான தேவனே, எங்களை துதிக்கிறோம். பாதபாடியில் இருந்து துதிக்கிறோம். நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி, எம்மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம். உங்கள் பாதபாடியில் எவங்களுக்கா விண்ணப்பங்களுக்கா வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களோட கிருபை முறக்கங்களும் பெரிய சுவாமி. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. அப்பா நன்றி சகப்புனே. இந்த கால சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம். மன்னிப்புறம் இறக்கங்களும் துண்டு சுவாமி. அப்பா அந்த சூழ்நிலைகளை எல்லாம் காண்கிற சேவன் சுவாமி. எங்க பார்த்தாலும் ஆண்டவரே நன்மையான காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. துன்பங்களும் துயரங்களும் கொடிய காரியங்களும் இறக்கமற்ற செயல்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே சூழ்ந்திருக்கிறது சூழ்நிலையா இருக்கிற சுவாமி. இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. சத்தியத்தை கீழ்ப்படிய வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நீங்க தான் தேவன், நீங்க தான் ரட்சகர். அப்பா ஸ்தோத்திரம். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் சுவாமி. சுவையும் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. ஒரு விஷய ஆண்டவரே, இந்த ஜனங்களே ஆண்டவரே மனம் திரும்புகிற ஆவியை இவர்கள் மேல் ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்கள் கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படுகிற இறுதியம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. நன்மையானதை செய்கிறவளாய், நன்மையான மேலை காண்கிறவளாய் தகப்பனே, இந்த மக்களை திருப்பும்படியாக வேண்டிக் கொள்வோம். ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் எழப்படுற ஜனங்கள் கண்ணீரப்பா, அலைகிற மக்களப்பா, வாழ்வாதாரம் என்று ஆண்டவரே இந்த கண்ணீரோடு எங்கெல்லாம் ஆண்டவரே திரிகிறார்களோ, அறுபலையா யாபல்யங்களா இருக்கிறார்களோ இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் செய்ய அவர்களுங்க மனம் திரும்பட்டும், உங்களை நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரை பாதுகாக்கும் தெய்வன் நீங்க, ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க. உங்களோட ஆசீர்வாதங்களும் உண்டு சொல்லாமலும் மனிதனுடைய நல்ல ஆண்டவரே, உங்களே வழிகளித்தான பல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆண்டவரேக்காக வேண்டிக் கொள்றோம். இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் செய், குற்றங்கள் குறைகள் எல்லாரும் ஒரு மன்னிங்கப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்கள் அந்த இடங்களில் தேவனே இவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாய் வேண்டி. இந்த நாட்களின் ஆண்டவரே அவர்கள் சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்பா வியாதி ஆண்டவர், வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் அப்பா பெருகிக்கொண்டே போகிறார் சுவாமி. வியாதி

0: கொடுமை. கண்ணீர் கூக்குற ஆண்டவரே, வியாதிஸ்தலுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்வோம். உங்களை நோக்கி கூப்பிடுகளாய் மாறட்டும். பரிவாரியாய் கத்தர் நீங்க, ஆண்டவரையே சுகப்படுத்துறது கத்தர் நீங்க, சிறுவேலையை சுமந்து தீர்த்த கத்தர் நீங்க. ஆண்டவரே இவர்கள் கீழ்படியட்டும், கீழ்படியட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியட்டும் ஆண்டவரே. இவர்கள் உங்களுடைய வழிகளில் வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுங்க. எல்லாம் சாரி படுக்கையில் இருந்த ஆண்டவரை உங்களை நோக்கி கூப்பிடுறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க சுத்து சுவத்தை கட்டளையிடுற தேவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களோட மாய் வந்து வியாதியத்த ஒருவர் தானும் முறுமையா போனதில்லை. நீங்க மாறாதவரப்பா, மாறாதவரப்பா, இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறீங்கப்பா, இப்பொழுதும் இருக்கிறீங்க சுவாமி, இன்றைய நாட்களிலும் இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, யாரி படுக்கையில் இருக்கிறவர் இருக்கிற மாண்டி கொள்வோம். மொழிகளுடைய தேவைகள் கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவர் நீங்க காண்கிற சிவன் சுவாமி. தகப்பனே, உதவியதை தாசையை கற்றறிய முடியாய் வண்டி கொள்வோம். தகப்பனே, இவர்களுக்காக வண்டி கொள்வோம், வண்டி கொள்வோம், வண்டி கொள்வோம். இந்த முதியோர்கள் ஆண்டவரை வைத்தியசாலை எல்லாம் நிரம்பி வருகிறது. அனதரவாய் கிடைக்கிற முதியோர்கள் சுவாமி, ஆண்டவரே உதவியற்று கிடக்கிறவளாய் இருக்கிற முதியோர்கள், இவர்களையெல்லாம் காண்கிற சிவனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஐயா, இவருடைய ஆத்மா ஆண்டவரே, இந்த வியாதி படுக்கல் இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாக்களும் கடைசி நேரத்தில் ஆண்டவரே அப்பா உங்களோட மாய அவர்களை கொடுத்து ஆண்டவரே உங்களிடத்தில் சேரட்டும் சுவாமி, சேரட்டும் சுவாமி, சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தாப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம். தேசங்களை ஆளு தலைவர்களுக்காக வேண்டிக்கொள்வோம் அப்பா. அதனுடைய நாட்களில் ஆண்ட தேசங்களில் எல்லாம் குழப்பம் அப்பா, தலைவர்கள் மத்தியில் அப்பா எல்லாம் குழப்பம், எல்லாம் குழப்பம் ஆண்டவரே. இவர்களை எல்லாம் காண்கிற தேவனை வேண்டிக் கொள்ளுகிறோம், காப்பிக்கும். இவர்களிடத்தில் ஆண்டவரே பயம் உண்டாகட்டும், நீதி உண்டாகட்டும், உண்மை உண்டாகட்டும் தகப்பனே. தேசங்களை எல்லாம் ஆளுகிறதுக்கு வைத்த தலைவர்கள் நீங்க சுவாமி, நீங்க சுவாமி ஆண்டவர். எங்களுடைய வழிகளில் நடக்கிறவர்களா, எங்களுடைய வேதத்தை ஆண்டவரே கடங்களில் வைத்து அதன்படி தேசங்களை எல்லாம் ஆளுகை செய்வர்களாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இந்த தலைவர்களுக்காக வந்திக்கிறோம். தேசங்களின் எல்லா நீதிகள் எல்லாம் புறப்பட்டப்பட்டு எத்தனையோ மக்கள் ஆண்டவர் கண்ணீரோடு அவளைகளாக அலைந்து திரிகிற மக்கள் ஆண்டவர். சகப்பனே, இந்த மக்களுடைய காரியங்களை காணக்கூடியதாக அந்த தலைவர் ஒவ்வொருவரையும் திருப்புங்க சுவாமி, திருப்புங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும், நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்தது சுவாமி. அதிகாரங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபை செய்யுங்கப்பா, அப்பா கிருபை. எப்படியாவது தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர், தேசங்கள் இருக்கிற ஜனங்களுடைய நீதிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் நடப்பிக்கிற தேவனுக்கு தலைவர்களாக இருக்கட்டும் சுவாமி. நீதியை நடப்பிக்கிற தலைவர்களாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். சாப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. தேசங்களில் அப்பா வறட்சி அப்பா, வேலை இல்லை அப்பா, பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலையில் ஜனங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், கூக்குறல், சிவருடைய கூக்குறல் மூலமாய் திரும்பட்டும். போஷிக்கிற தேவன் நீங்க, வறட்சியை நீக்கிற தேவன் நீங்க, சளிப்பு உண்டாக்குற தேவன் நீங்க. ஒருவர் மாத்திரம் இவருடைய கூக்குறல் மனுஷிகமாய் அல்ல ஆண்டவர், அவருடைய சுயத்தின்படி அல்ல தேவன். எங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குறலா இருக்கட்டும் தகப்பனே. எங்களுடைய முகத்தை தேடி சிரமத்தை பெறுகிறவளா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற எல்லாவித சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி தகப்பனே தேசத்துக்கு ஒரு சளிப்பை காட்டல சுவாமி. ஆகுமாண்டவரே, ஆகுமாண்டவரே, ஆகுமாண்டவரே ஆண்டவரே. இந்த ஜனங்கள் இதை பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்கிறது சுவாமி. இவர்களுக்காக யாரும் நேரனோ இல்லாமல் தவிப்பாண்டவரே. இவருடைய சாகங்கள், பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஆண்டவரே. இந்த தவிக்கிற மக்கள், உணவுக்காக அங்கலாய்க்கிற மக்கள் ஆண்டவரே, இவர்களுக்காக இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அப்பனே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஒரு நேர உணவு ஆண்டவரே, பசினால் வாடுகிற ஜனங்கள் ஆண்டவரே, நீங்க தானப்பா போஷிக்கிற தேவன், காக்கைக்கும் போஷிக்கிற தேவன், தகப்பனே அப்படியான தேவன், இரக்கமுள்ள தேவன் சுவாமி, வெறுமே நம்முடைய இரக்கத்தின் கண்களை வைத்து இவர்களுக்கு போஷிப்பை உண்டாக்கும்படியாவுடைய ஆண்டவரே, சாபங்கள் பாவங்கள் எல்லாம் மறிக்கப்பட்டு செழிப்பை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம், அப்பா வேண்டிக் கொள்கிறோம், பிதாவே வேண்டிக் கொள்கிறோம். இறக்கம் செய்கிற தேவனே ஆலே அல்லாமல் வேறொன்றாலும் இல்லையா ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஊழியர்களுக்காக வேண்டிக்கிறோம். கடைசினாக்குற ஆண்டவரே, இந்த பொல்லாங்கான காலத்தில், இந்த பிசாசின் போராட்டமான காலத்தில், மிக்க ஊழியர்கள் ஆண்டவரே எவர்களுக்காக வேண்டிக்கிறோம். எங்கள் ஊழியத்தை ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே உண்மையோடும் உதாரத்துவத்தோடும் உற்சாகத்தோடும் செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் இருக்கட்டும் சுவாமி, ஒவ்வொருவரும் இருக்கட்டும் சுவாமி. உங்களுக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்கு இருக்கட்டும் சுவாமி. அப்பா அந்த உழைக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டி எங்கெல்லாம் நிற்கிறார்களோ, எந்த நிலையிலெல்லாம் நிற்கிறார்கள் தாங்குங்க அப்பா. ஆண்டவரே பிசாசின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம், அப்பா உபதேசங்களின் போராட்டம், எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே காதுகாத்து அப்பா நிலைநிற்கத்தக்கதாய் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உழைக்கார ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும் எதை பார்த்துங்கப்பா ஆசீர்வதிப்பவா. அவங்களோட வேலை இல்லாமல் அவர்களால் நிற்க முடியாது சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்காக நிற்கிறவளை ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறான். தகப்பனே நன்றி சொல்லுங்க. உழைக்கார ஒருவரையும் காண்கிற தேவனே நன்றி சொல்லுறோம். விழுந்து போன ஒளிகள் ஆண்டவரை, விழுந்து போன ஜனங்களான ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை, அப்பா மறுதளித்து போன ஊழியர்கள் ஆண்டவரை, இப்படியான அவர்களுக்காக வேண்டிக்கிறோம். அப்பனே கடைசி நாட்கள் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரே, கைவிடப்பட்டு போய் விடாதபடி ஆண்டவரே, இவர்களை காண்கிற தேவனே திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்கள் திரும்பட்டு சுவாமி, பழிவார்களான ஆசீர்வாதம், மனம் திரும்புவார்களான ஆசீர்வாதம். தப்பனே இப்படியான ஊழியர்களுக்காக மன்று மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே ஊழியத்தை விட்டு ஆண்டவரே தங்களுடைய சுயமாய்ப்போய் ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் காண்கிற தேவனையே திருப்பி கொண்டு வாங்க. குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறது சுவாமி, எல்லாம் கூட ரத்தத்தின் கிரயத்தினா கொல்லப்பட்ட சபைகள் ஆண்டவரே இருக்கிறபடின்னா நீங்க சபைக்கு தலைவராயிருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம். சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும். சபைகள் எல்லாம் ஒருமனமாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் ஆராதிக்கிறவளாய் கீழ்ப்படுகிறவளாய் அன்புள்ளவர்களாய் சபையை கட்டுறவளாய் ஆசீர்வதி, குடும்பம் குடும்பமாய் குடும்பம் குடும்பமாய் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமிகள். அருகில் அடுத்த கொடுக்கப்படுற சபையா மனவாட்டி சபையாக ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே வரட்டும் சுவாமி. அப்பா உங்களோட வருகையில் சுவாமி ஐயா எல்லா சபைகளும் உங்களோட சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கலாம் ஆசீர்வதிங்க சுவாமி. ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட வழியில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே அது அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவரே படிந்து ஆண்டவரே சபைகளில் சேர்த்து கொள்ளப்பட்ட விதமாக சேர்த்து கொள்ளப்படட்டும் சுவாமி. ஒரு அசைவம் உண்டுங்க சுவாமி, ஒரு அசைவம் இந்த கடைசி நாட்கள் உண்டாங்க. ஜனங்கள் திரள் திரளாய் சத்தியத்துக்கு படிந்த ஆண்டவரே சபைகளில் சேவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களும் கூட வரையில் எழுந்து கொள்ளப்படுகிறாய் வரட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பன் சபையில் நிற்கிற போதுமா உதவி உரிய கலவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உண்மையோடும் உதாரத்துவத்தோடும் ஆண்டவரே இவர்கள் சபைகளை காக்கிறவளாய் சபையை நடத்துவளாய் இருக்கட்டும், சாட்சி உள்ளவளாய் இருக்கட்டும், அப்பா அவங்களோட வார்த்தையை பெற்றுக் கொடுக்கிறவளாய் இருக்கட்டும் சுவாமி. இவருடைய சுவாம் பலன் எல்லாம் நீங்க தான் சுவாமி. தன்னுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் சாட்சி உலகி இவர்களுக்கு இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சால ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் தகப்பனே ஒருவர் தான் கெட்டு போகாதபடி அந்தவரை மணந்திரும்ப வேண்டும் என்று எவ்வளோ காரியங்களை நீங்க எங்களை சந்திக்கிறீர்கள். வளர்ச்சி வளர்ந்து எவ்வளோ காரியங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இதன் மூலம் செய்யப்படுகிறோம் சுவாமி. அக்கா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். இதை நடத்துற பிள்ளைகளை தாங்குங்க, பவலப்படுத்துங்க, பாசீரடிங்கப்பா. இந்த ஊழியங்கள் எல்லாம் கூட நாம மகிமைக்காகவே மகிமைப்படட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். என்னமா ஆண்டவரே, இருந்த தேசங்கள் அடைக்கப்பட்ட தேசங்கள் அதிகம், இவைகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் நிச்சயர்கள் தேவை சுவாமி. ஆண்டவரே நீங்க சொன்ன பிரகாரம் ஆண்டவரே வேலையாட்களோ குறைவு என்ற காலம் ஆண்டவரே, வேலையாட்களிலும் பட்டும் கூட ராஜ்யத்தின் வேலையை செய்கிறவர்களும் பட்டும் ஊழியம் செய்கிறவர்களும் பட்டும் பாவார்த்தைகளை சொல்லுகிறவர்களும் பட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே தாங்கள் அங்கே இருக்கிற இடங்களில் ஆண்டவரே அப்பா ஐயா மக்களுக்கு ஆண்டவரே எங்களோட வார்த்தையை சொல்லுகிற மக்களாய் அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா அங்கெல்லாம் நடிக்கப்பட்ட இரண்டு தேசங்கள் அநேகமாண்டு சுவாமி இந்த இடங்களில் ஆண்டவரை நிற்கிற ஊழிய கமிஷனர்களுக்காக வேண்டி சொல்லுகிறோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, இவ்வளோ துன்பங்களப்பா, கண்ணீரப்பா, சிவைகளப்பா, இவ்வளோ காரியங்களோடு நிற்கிறாங்க சுவாமி. இவைகளை எல்லாம் வெள்ளத்தை கொடுத்து இடை கட்டி கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பன். இவர்களுக்காக இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கெல்லாம் விட்டு சென்றார்கள் அந்த இடங்களில் இந்த பணியும் கூட தேவைக்காரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டி கொள்ளுகிறோம் தகப்பனே. இந்த ஊழியக்கார மிஷனர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவர்களும் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வைக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. ஆலயங்கள் வேணும் சுவாமி, விட இருப்பிடங்கள் வேணும் சுவாமி, போக்குவரத்து வேணும் சுவாமி, ஊழியத்துக்கு தேவைய பொருளாதாரம் வேணும் சுவாமி. தகப்பனே ஜனங்களை கொண்டு ஆண்டவரே இவைகளெல்லாம் நடப்பிக்கிற தேவன் நீங்க. எப்படியான ஜனங்களிலும் பற்று சுவாமி, உலகத்து முழு மக்களும் பற்று, அப்போ ஊழியங்களை தாங்குகிற மக்களும் பற்று, உலகத்துக்காக அல்ல அந்த பலூராட்சியத்துக்காக ஆண்டவரே உழைக்கிற மக்களாகலும் பற்று சுவாமி, அலும் பற்றும் அப்பாலைக்காக வேண்டி கொள்ளுகிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். அங்கடங்கள் எல்லாம் இருளை நாவிக்க நீங்க வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி. வெளிச்சம் நீங்க தானப்பா வெளிச்சம், உங்களை பாத்தி தானப்பா வெளிச்சம். தேசங்களை எல்லாம் நிரப்பட்டும், தெளிந்த பட்டணங்களை எல்லாம் நிரப்பட்டும். இவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த மாயாண்டவரே இந்த நாட்கள் வாழ்ந்த ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் தகப்பனே. இந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய இறுதியும் கடினப்பட்ட ஆண்டவரை, குடும்பங்கள் பிரிந்து உறவுகள் பிரிந்து ஆண்டவரை போகிற காலத்திற்குள் இருக்கிறார்கள் சுவாமி. அன்பில்லை ஆண்டவர், அன்பன் கடைசி நாட்களை அன்பு சனிந்து போவோம் என்று சொன்ன தேவனே அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. இறக்கமற்ற செயல்கள் கொடுமையான காரியங்கள் அப்பா நிறைந்து கொண்டு போயிருக்கிற காலம் ஒரு விசை ஒரு விசை. இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கும் கூட அன்பினாக விட்டுங்கப்பா. விசேஷமாக குடும்பங்கள் மத்திய குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பங்களின் பிரிவுகள் குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் கூட அன்பு ஆண்டவரே அவர்களை நிரப்பட்டும் சுவாமி, நிரப்பட்டும். அன்பினால் அவர்கள் ஒருவர் தாங்கி மன்னித்து குடும்பங்களை கட்டுகிறவளாய் ஆசீர்வதிக்கிறவர் தெய்வமே. இவர்களுக்காக நிகழ்வோம் சுவாமி, இவர்களுக்காக ஜனங்கள் சாய் தகப்ப சகோதரங்கள் என்று ஆண்டவர் ஒருவரையே ஒருவர் நேசிக்க முடியாத நிலையில் ஆண்டவரையே இந்த நாட்களில் பெருகிக் கொண்டே போகிற சுவாமி. ஒரு விஷயம் கூட அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பா. இவருடைய வருகைக்கு முன்பாக உங்களோட அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா, இவர்கள் மீது ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா ஐயா. எங்களுடைய வருகைகளை ஆண்டவரே சுவாமி, இவர்களெல்லாம் நிக்கத்தக்கதாய் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நிறுத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டிக்க குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சுவாமி, பிள்ளைகள் ஒன்று சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வண்டி கொள்ளுறோம், வண்டி கொள்ளுறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக வண்டி கொள்ளுறோம், அப்போ அந்த நாட்களில் அந்த வாலிப பிள்ளைகள் ஆலய பிள்ளைகள் பொல்லாங்கனுக்குள் கிடந்து ஆண்டவரே பொல்லாங்கனுடைய வலையில் சிக்கி ஆண்டவரே எவ்வளவோ பாவத்துக்குள்ள ஆண்டவரே சிறைப்பட்டு போய் கொண்டிருக்கிறவர் சுவாமி சகப்பனை இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்வோம். ஐயா அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாலிப வயதில் தகப்பனே அப்பா சந்தோஷமும் சமாதானம் தேவனுக்கு பயந்து உலகக்கு இப்படிவரும் வாழ்கிற வாலிப பிள்ளைகளாக கொண்டு வாங்க சுவாமி, கொண்டு வாங்க பெற்றோருக்கு கண்ணீரப்பா, வாலிப பிள்ளைகளுடைய கண்ணீரப்பா பாருங்கப்பா, இருக்கும் சிங்கப்பா இருக்கும் சிங்கப்பா, இந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, புல்லாங்கனின் கையில் இருந்து திருப்பி கொள்ள வல்ல தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுற எங்கெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறாரோ சுவாமி, எழும்ப முடியாமல் இருக்கிறாரோ சுவாமி, விடுதலை உண்டு பண்ணுங்க சுவாமி, விடுதலை ஆக்குற தேவன் குமாரன் விடுதலை ஆக்கணும் ஐயாவே, விடுதலை ஆவார்கள் என்று சொல்லப்பட்டவர்களை விடுதலை ஆக்குங்க சுவாமி, விடுதலை ஆக்குங்க, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுங்க, விசேஷமாக அந்த வாலிய பிள்ளையோட பெற்றோருக்காக வேண்டிக் கொள்வோம், பெற்றோருக்காக தங்களை கீழ்ப்படுத்தி உங்களோட முகத்தை தேடி ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்காக நிற்கிறவளா இருக்கட்டும், கண்ணீரின் ஜபம் ஆண்டவரை பிள்ளைகளை திருப்பி கொண்டு வரும், உங்களோட வார்த்தையின் வழி ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, பிள்ளைகளை எல்லாம் நான் திருப்பி கொண்டு வருவேன், உங்களோட பிள்ளைகளை எல்லாம் ரட்சிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய் இந்த வார்த்தையின் படி இந்த பெற்றோர்கள் நடக்கிறவாய் ஆண்டவரே உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் சுவாமி, அப்பனே இந்த பெற்றோர்கள் நனைந்திரும் மட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக இவர்கள் கண்ணீரின் ஜபம் உங்களோட சமூகத்துல ஆண்டவரே அப்பா நீங்க பார்க்கிற தேவன் சுவாமி, இவர்களுக்காக வேண்டி சாப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் சாப்பனே, கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா, அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, இவர்கள் தேவனை தேடட்டும், தங்களுடைய வழிகள் எல்லாம் நீங்க ஆண்டவரே தேவன் நீங்க தான், ஒருவர் தான் சகலத்தையும் படைத்து அளவை செய்கிற தேவன், சகலத்துக்கும் ஆசீர்வாதமான தேவன் நீங்க என்று சொல்லிங்க, திரும்ப திரும்ப தங்களுடைய வழிகள் சம்பிரதாயங்கள் ஒன்றும் இல்லையப்பா, அறியாத காலங்கள் இருந்த போல் இருக்காதபடி ஆண்டவரே, இன்றைய நாட்களில் ஆண்டவரே எங்கும் சத்தியம் உண்டு, வேதங்கள் உண்டு ஆண்டவரே, கரங்களில் டெலிபோன்களில் உண்டு, வீடுகளில் டெலிவிஷன்களில் உண்டு, சபைகளில் உண்டு, செருக்களில் உண்டு ஆண்டவரே, அறியேன் அறியேன் அறியேன் என்று சொல்லாதபடி ஆண்டவரே, கேட்டு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி தங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாக மாறட்டும் சுவாமி, எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படும், இந்த தேசத்துல வந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி, அவருடைய ஆத்மா வெளியேறப்பெற்றது, ஆத்மாக்கு இட ஒன்றும் இல்லை அப்பா, ஒருவரும் எங்களுடைய ஆத்ம நிலையை உணர்ந்து அந்தவரை மனந்திரும் பட்டும் அப்பா, வந்து நாட்டில் உள்ள விக்கிரக ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் திருப்பி கொண்டு வாங்க, விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும், தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் பரிசுத்தமாகட்டும், தேசம் ஆண்டவரே அந்த நாட்களில் ஊழியர்களாலும் மிஷனரிகளாலும் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர் மறுபடியுமாய் திரும்பட்டும் சுவாமி, இறக்கம் எல்லா மக்களும் எத்தனையோ நாட்டு மக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார், எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆண்டவர் உங்களை ஆராதிக்கிறவளாய் மாறட்டும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டி அப்பா, அவங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், எங்களுடைய முதலாளியருடைய கண்ணீர்லாம் துடைக்கப்பட்டு அவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, எங்களை முதலாளியர் வாழ்ந்த காலங்களில் ஆண்டவர் இருந்து எல்லா வித பாவங்களும் தேசத்தை விட்டு நீங்கி எந்த வகப்பனே தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், நீங்க தானப்பா ஆசீர்வம், ஆசீர்வம் ஆசீர்வாதத்தின் காரங்கள் நீட்டப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வதித்தால் யாராலும் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது சுவாமி, தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்க, நீங்க தான் அந்த நன்மையா, நீங்க தான் அந்த நன்மை, தேசத்தை ஆண்டு வந்திருக்கும் ஜனாதிபதியின் தரும் மந்திரி விமானங்களை எங்களுக்கு கருத்து தருகிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, அவர்கள் ஆண்டவரே நீதியும் நியாயம் ஆண்டவரே அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் ஆளுகிறவளாய் தேசத்துக்கு நன்மை செய்வளாய் அவர்களை நடத்தி கொண்டு வாங்க, எல்லா மக்களும் ஒரு மக்களாய் தேசத்தில் வாழுகிற எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வாதமாக இந்த தேசத்திலே வாழ வேண்டும் அனுப்பிக்கிறோம்படியா வேண்டிக் கொள்வாப்பா. இரண்ட தேசங்கள் அநேகமானவரே அப்பா, அந்த தேசங்களும் இருளும் ஞாதிக்கமெல்லாம் நீங்கி இந்திய தேசம் ஆண்டவரே அப்பா, இந்த இருளுக்குள்ளிருந்து நீங்கி ஆண்டவன் தேசம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும். அங்குள்ள ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவர் ஜபிக்கிறார்கள் சுவாமி, ஜபிக்கிறார்கள் சுவாமி. அவருடைய இவங்களெல்லாம் கேட்டு கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம் ஆண்டவர், கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசமானவர் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை கற்று சாசின் ஆதிக்கமெல்லாம் தேசத்தை விட்டு நீங்க மடியா வேண்டிக் கொள்ளுறோம், நீங்க மடியா அனுபவம். நாங்கள் ஒரு மனமாய் ஒரே நோக்கமாய் ஒரே தேவனை ஆராதிக்கிறவள தேசம் மாற வேணும் அனுபவிக்கிறோம் சுவாமி. தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா, நீங்க இடைவிட முடியாய் வேண்டிக் கொள்ளுவோம். தேசத்தை ஆளுகிறவர்கள் மத்தியில் ஐயா, நீங்க இடைவிட முடியாய் வேண்டிக் கொள்ளுறோம். தேசம் உங்களுடைய மாறட்டும். எப்படியாக இருந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவன சுவாமி. கடைசி நாட்களில் ஆண்டவர் எல்லா மக்களும் ஆண்டவரே இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வருவேன் சுவாமி. நீங்கள் காணப்போ அந்த வெளிச்சம் ஐயா அவங்கள வரையும் காலம் மிக சமீபம் ஆண்டவரே. காலங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே காலங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டு வருகிற சுவாமி. தகப்பனே, நீங்கள் வருகைக்கு முன்பாக ஆண்டவர் அப்பா, உங்கள் எல்லாம் தகப்பனே எல்லாம் பரிசுத்தப்பட வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பரிசுத்தப்பட வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பரிசுத்தப்பட வேணும் என்று. தகப்பனே, எங்கள் அன்பினாவினா நிரப்பப்பட வேணும். பின்மாறியாக ஆண்டவரே ஆவியின் அபிஷேகமாக இந்த ஜனங்கள் மேல் ஊற்றப்பட வேணும் சுவாமி, ஊற்றப்பட வேணும் சுவாமி, ஊற்றப்பட வேணும். ஜனங்கள் ஆவியினால் நிரம்பி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி அன்பினால் நிறைந்து ஆண்டவரே எங்களுடைய வருகையிலே ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதம் உள்ள குடும்பம் குடும்பமாய் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்படியா இரண்ட தேசங்கள் பட்டணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருஷ்ணகிரி தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் உங்களுடையது அப்பா. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, நீங்கள் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாத காலங்கள் செல்லலாம் ஆண்டவரே. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலானாலும் வாக்கு மாறாத தேவன் நீங்க சுவாமி ஆண்டவரே. தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தேசத்துக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்றோம் தேசத்தை ஆண்டவரே. இம்மட்டுமாய் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். யூத மக்கள் ஆண்டவரே, தங்களுடைய தேசத்துல வந்து நீங்க தான் சமாதான கத்திரண்டு சொல்லி ஆண்டவரே தேசத்திலேயே வந்து குடியேற வேணுமணி ஜபிக்கிறோம் சுவாமி. குடியேற வேணுமணி ஜபிக்கலா மக்களும் தேசத்தில் வந்து குடியேற வேணுமணி ஜபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்க வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே. நன்றி சொல்லப்படியாக அவர் தேசங்கள் ஒரு பட்டணங்களுக்கு ஒன்றும் உங்களுடைய மாற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய ஜபங்களிலா உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி, எல்லா ஜபங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. மட்டுமாய் ஆண்டவர் எங்களை ஜபத்தை கேட்டுவதே நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கிருவி சப்பா, கிருவி அப்பா, கிருவி சப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அதனால இந்த ஊழியன் சிறுவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். யாரெல்லாம் இந்த ஊழியன் சிறுவர்களோ சுவாமி, அவர்களுடைய காரியங்களும் ஒவ்வொன்றையும் ஐயா நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி. அப்பா உங்களோட சித்தத்தின் வழியாண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவன் சுவாமி. உங்களோட சித்தம் இல்லாத ஒன்றும் வேணாம் சுவாமி. வேண்டிய சுகமெல்லாம் சொல்லாத வர தேவைகள் சந்திக்க முடியாது. என்று குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. வாஞ்சிகள் எல்லாம் ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனியவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம். இம்மட்டுமாய் நடத்தின தேவனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே, போக்கிடம் வரத்திலும் பிள்ளைகளெங்கெல்லாம் நிற்கிற அந்த இடங்களிலும் உங்களோட சட்டை நிலையை மாற்றி கொள்ளுறோம் அப்படின்னு நான் நன்றி சொல்லுறோம். நீங்க தான் அப்பா பாதுகாப்பு, நீங்க தான் அப்பா அவர்களுடைய வழி அப்ப எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்றீங்க சாமி. அப்ப நீ நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். எல்லா மக்களுக்காக நீ வேண்டிக் கொள்கிறேன் சாமி, எல்லா மக்களின் நன்மைக்காக வேண்டிக் கொள்கிறேன் சாமி, சகல ஆசீர்வாதங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சாமி. தேவனே நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபங்கள் ஒவ்வொன்னுடைய சமூகத்தில் ஆண்டவரே ரீதியா இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லா கணவன் சுதியும் மாயுமே நீங்க தானப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். வரு நேரம் ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆமாம், நான் இந்த வீக் வந்து வெக்கேஷனில் இருக்கிறேன், அடுத்த திங்கக்கிழமை திரும்பமாக இணையங்களம்மா. ஓகே, காட் பிளஸ், ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்து கொண்டு நாங்கள் திரும்பமாக அடுத்த திங்கக்கிழமை அவருடன் சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ். ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். கத்திரங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரங்களுடன் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இருந்து இவங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்திர தாமே அவருடன்

0: பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்களை ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம். எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, தங்க வேலை பக்கமோ உட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நடப்போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களை சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில கூடி கோணல் மாறமாக பாரபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்கள் நட்சத்திரங்கள் தோல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதலையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி ஜீவிக்குவத போல் ஜீவிக்கத்தக்கதாக கடற்கர மணல் உழவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றது உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களோம் ராஜா கைவிடாதீங்கோ. அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பண பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி சுத்தேவரையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின் தேவனே உங்களோட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்தது கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா. ஆண்டவரே அதை நினைத்து உணர்ந்து உங்களுக்கு செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் உங்களோட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் உங்களோட வார்த்தைகள் போகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுடைய அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களுடன் ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்கட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என் தேவனே இந்த சங்கமம் ஒளியலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறைக்கின ஊழியம் ஐயா, உங்களை ராஜ்யம் வளர வேணும் என்று வாஞ்சி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க, பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாஞ்சி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திருவர்ஷ காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதுல இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில எந்த இடத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவை, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக, தேற்றுறதுக்காக, வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீ பாய்ச்சிறதுனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உற்றுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களுடைய அன்பை, உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும், வயலார் அறிய வேணும், எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சி சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களை ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக, சகோதரன் சகோதரியும் கைகோத்தவனும் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாரும் சகோதரங்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல, கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா, அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி வண்ண பாதுகாத்து வண்ணிட்டு கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுதவி போய்விடாதவரை காத்து அவர்களாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களை நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நன்றி. விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்கள் ஐயா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். சில பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வல்லவற்றே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கிறதுக்கதாக வல்லடத்துறதுவினே, காற்று வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வாரதுவினே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. அவக்குள்ளாலும் நீங்கள் அவகம் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வதித்த நோக்கம் உங்க சந்ததிக்குடாக உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொல்லாத காலம், கொல்லாத காலம் ராஜா. பிசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, பிசாச அவனாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்களும் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ ஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம் சங்கம மொழியை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் முரதத்தால் மூடி காத்துக்கொண்டீங்க காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திரை போட்டு காத்து வழிநடத்துறதுவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோரன் சோரன் மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பெருலோக ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு இருத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ பாடல கூடாகவோ நன்றி அறுதல் கூடாகவோ உங்க ஆண்டவரே உங்களை மகமப்படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே, ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திர போட்டு காத்து கொண்டு வாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாகும் உள்ள வரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்து கொண்டு வர கிருபைக்காக அந்த வரங்கள் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த எப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு விரையும் உடகட்டி பெருசுத்தாவையானவரே நீங்க வழி நடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பொருட்படுத்தவரே பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே குடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு கழிவுக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களண்டை வருவோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களண்டை வருவோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டுதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனேயே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்க கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்க கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் அறிந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்ப வடிவையில் இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை பாதுகாத்து உங்களை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அதுபோல் தகப்பனே இந்த வாலிப சந்ததிகள் ஐயா அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தெரிஞ்சு கொண்டிருக்கும் மாலை பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதி உள்ள வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அவன் மனச்சோர்வினாலும் உடம்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா, காத்துக்கொள்ளும். இது ஒரு வல்லமையாக ஆண்டு வேறு ஒரு வழியை துருந்தாடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வளர்த்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அவர்கள் பெயர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு மனதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்தில் இந்த கனடா தேசத்தில் ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, பெற்றிய பிறகு தக்கதாக செய்த அழி நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கணும் எங்கு பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்கோ. தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றவருக்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தானே முடியும் அப்பா. எப்பொழுது மனசை செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம் ஆண்டவரே, அன்பின்றவனே ஆண்டவரே, மனசை செய்ய வேண்டிய செயல்களை செய்யத்தக்கதாக வழிகளை திறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே, உணராதவர்கள் செய்ய முடியும் உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தானே இதற்கு அடிமையாகி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் காத்து கொண்டு வார தேவனே, உயிருள்ள உன்போல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம், நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழிதப்பி போய் விடாதபடி பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா, ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள், ஆனால் மன்னிங்கும் மன்னித்து தின்பும் அவர்களை ஆண்டவரே உலகத்தில் எடுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கு நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களுடைய வருகிறோம் ராஜா, அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னது அவரே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களுடைய வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்தது அவனே உங்களை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களுடைய வருகிறோம். சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்கதாக கிருபையை ஊற்றி வழி நடத்தும் ராஜா. அவரோடு ஒத்துழைக்கும் 22 மந்திரி மாறியும் புறப்படுங்க, அவர்களும் ஒத்துழைத்து இந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒத்துழை ஒற்றுமையை கொடுத்து நடத்து வல்லடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்பதை விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரிய பொறுப்படுங்க ராஜா, உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக அமெரிக்க தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்க ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்டு டிரம்பை வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவரே வழிநடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிகவும் மேகரிகளுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா, அதே போல் சந்தோஷந்தியாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொறுப்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக என்ன கண்களிப்பதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாக இலங்கை தேசத்துக்காக அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊட்டி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளாகி ஒளியின் பிள்ளைகளாகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களுடைய அன்பே அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளாகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று அஞ்சோடு ஆண்டவர் ஆத்த மக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணை திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுற தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்து ஏது விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதர. பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மயிலாடு ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடன் வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியன் ஆகிய தோதுமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கு மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்கோ. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சேர்த்தரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷர தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா, அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களுக்கு நம்பத்தக்கதாக இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்க மக்களை விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு எது விதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் இனசரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். உங்களை வசதிகளை உண்டு பண்ணின சிறுவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஓட்டு போடும் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போகிறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அப்தர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி, தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி அன்பின் தேவனே. இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? சவல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா? உங்க அறியாமல் ஆத்மாதம் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியமே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் புல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியா ஆனந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து நடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தவறுகளது வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு நேரம் நன்றி ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புக்கிறோம். God bless you. Amen.
0: Amen. God bless you. Amen. Amen.
1: வழி நடத்தினார் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு நேர்ந்து பொழுது ஊழியர் ஆண்டனிசன் அவர்கள் நினைவார்கள். கத்திரிக் கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் அதுக்கு முன்னதாக ஓரிரு பாடல்களோடு நினைவும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஓரிரு பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: Recording in progress.
1: அமீன் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர்
2: நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி, இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமேன். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா விசுவாசித்து அதிகமா ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள், இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியுங்கள், Mark 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார். நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால். ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை நாங்கள் விசுவாசித்தார். அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது. சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே, உங்களுடைய விசுவாசத்தின். அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. ஏசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர். எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினா, நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினா, நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாச் என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு, பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாமுவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும், இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும், உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். ஏண்டா, பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்கு. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல, பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக, மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய், தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடிப்போய் ஒழியவில்லை. நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம். நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசே விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்வாய், செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம். செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜெபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே, நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்க மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை? தன்னுடைய சித்தத்தை மாற்றி கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை. ஆகவே தேவனுக்காக, கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதாக. ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை, அங்கே அருமகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார். ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும். ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல. பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீ போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரு. எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும், நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், பொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மலையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றி கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல, தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபேசியர். அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, எண்ணத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைடெட் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வார்த்தையோடு அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா, நிச்சயமற்று பேசுவோமான எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும். நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37 தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜெபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலைய பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லென்று பேசுவது, இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜெபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும் தங்களுடைய வாழ்க்கையில். தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனையோ அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும். குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்து விட்டு வாசம் பண்ணுகிறீர். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க 100 மடங்காக, 1000 மடங்காக அந்த வார்த்தைகள் இதை

0: ரோம் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். God bless you. Amen.
1: Amen.
0: அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் அண்டன் ஏப்ரஹாம் அவர்கள் அண்டன் யுக்கையில் இணைந்து வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். தேவ நீதி, கர்த்தருடைய நீதி, அதன்படி கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசுவாசத்தோடு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். எங்களை வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். ஆமேன். God bless you, பாஸ்டர். ஆமேன். சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் மீதியான ஊழியர்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தரி உதவி செய்வாராக. கத்தரி கரத்திலே ஒப்புவிப்போம்.

உங்கள்கிட்ட ஜெபங்கட்டு இருக்கிற மிதக்கமும் தயவும் எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கமும் தயவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நன்றி ராஜா. உங்கள்கிட்ட ஜெபங்கட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அப்பா இந்த ஜெனட்டு சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா உங்களோட கர

0: கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்க ஏழைகள் விதவைகள்
2: விதவைகள்
0: திக்கவர்களுக்காக
2: நீங்க
1: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவேப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா, இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா, அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களே தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா, உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே, இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா, உண்மை முத்தமாக அவர்களின் கட்டமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா, தனிமையாக இருந்தப்பா என்ன நடக்குதென்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா, தாயாக தாயாகவும் அப்பா, தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா, அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா, நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேரில் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுங்க. அப்பாவின் வார்த்தை அப்பா கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா, வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா, நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா, கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற

கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரை இன்னும் வல்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள் அது மட்டுமல்ல பிரயாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையில நினைவு கூறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிக்கரை

வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் வீணாக போவதில்லை. இலங்கையிலே ஒரு மாற்றம், தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம், அதே வேளையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்திலே மாற்றங்கள், ரஷ்ய தேசத்திலே மாற்றங்கள், உக்ரைன் தேசத்திலே மாற்றங்கள், இப்படியாக கர்த்தர் வழிநடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஜெபங்களை ஒப்பிருக்கிற போது அவர் வழிநடத்த

அவர்களை குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளை கத்தர் வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துவோம்.

0: நாமத்தில் வாழ்த்துகிறோம். இவ்வளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்ததில் இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமேன்,
0: ஆமேன். நாங்கள் ஜெப ஊழிய சோரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார்.

ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும்

வாசி தருகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சிலர் பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக் கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதில்

கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின்

0: பயன்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன? உங்களுடைய பலவீனம் என்ன? உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய் அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாச்சப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த ஏழாவது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோர் ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களை நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலேதான் இந்த வாக்குத்தத்தை அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
3: Recording stopped.

0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா, கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷ மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரி கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்தில், பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவர் உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதை சொல்றாரு, உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்ற. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களே தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3, தீத்துனுடைய புஸ்தகம் 1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையின எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவராலே அது கொடுக்கப்பட்டது. காமம் செக்ஸ் ஃபீலிங் அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பகலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது, தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்க முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதுருமே 8:10 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம், ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. ரெண்டு குறிஞ்சர் நாலாம், ஒன்னு குறிஞ்சர் நாலாம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே, இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கும், ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பைபிள் சொல்லுது தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 வசனத்துல, ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 வருஷம் ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே. அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க, அவரு நல்லவர். பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவ தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பர் எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்கை, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா? நீ கஞ்சா அடிக்கிறியா? நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா? நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். 2 1000 அரசாட்சி. 3 புதிய வானம் புதிய பூமி.
1: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: சோத்திரம் இந்த காலை வேலைக்கா சோத்திரம், சோத்திரம் இந்த நாளுக்கா சோத்திரம், சோத்திரம் சோத்திரம் எவ்வளைக்கா சோத்திரம். எல்லாம் அவங்களுக்கு கிருபை ஐயா, அவங்களுக்கு கிருபை ஐயா, எல்லாம் அவங்களோட கிருபையா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. அந்தவரே உங்களை தாழ்த்து வரும், உங்களை தாழ்த்து வரும், அந்த தரை மட்டும் தாழ்த்து வரும். அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் அவங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா, நீங்க கிருபை உள்ளவர், மகத்துவர், மகிமை உள்ளவர். அப்பா ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது. அந்தவரே உங்களோட கிருபைகளை சொல்ல முடியாது ஐயா, அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் காத்துருவோம் சுவாமி. சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு இருபதானப்பா எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. இரவை உள்ள தேவனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். காணக்கூடாது அவளியப்பா, செய்யக்கூடாது அவளி. மகிமை தேவனப்பா, அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர். அப்படியான மனித மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் அப்பா, பிரசன்னம், பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். உங்களோட திகழங்களுக்காக வந்திருக்கோம், மன்னிப்புகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம் கொடுத்து வந்து சுவாமி. இன்றைய காலை என்ன ஒரு சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், கீழ்படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே எல்லா மண்ணை தீவுகளெல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வேண்டும் அடிப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்து ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அணிஞ்சு வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவர, வேதனை ஆண்டவரே, தவிப்பு ஆண்டவரே நிறைந்திருக்கிற காலமாயிருக்கு எங்கும் பயங்கரம் ஆண்டவரே. அமைதி இல்லை சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், உங்களால் தரப்பெல்லாம் முடியும். அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே அடங்கு வாழ்கிற காலம் ஆண்டவர்கள் மக்களுக்கு ஆண்டவரே. தகப்பனே எங்கள் இரக்கத்தின் கண்கள், கிருபையின் கண்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே, இருக்கவையின் தேவனே உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றி பெறட்டும் சுவாமி. நிஜத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமலந்து ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே ஞான அங்கே கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாய் மாறச்சும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வியாதி அப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்க முடியாய் வேண்டிக்கும். ஜனங்கள் தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி, தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. கூப்பிடுகிற பிள்ளைகள் சோத்தை காட்டலிடுங்க சுவாமி, சோத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறதுவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு வியாதி சில ஒருவர் தானும் பெருமையாய் போனதில் சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி. வியாதியை சிலை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் பலர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானா தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதுர வாய்க்கோட கொட்டுகளாய்ச்சின முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் சிறக்கத்தை நீங்க இருக்கும் சிறக்கத்தை தப்பா அவர்களுக்கு ஆங்கிரகத்தை நீங்க இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபி ஆண்டவரே. சரியா கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களா, சுகம் பெறுவார்களா, ஆசீர்வாதம் பெறுவார்களா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் தாப்பனே. தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம் நீதி நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களால் தேசத்தின் மக்களுடைய தவிப்பு காரணம் ஆண்டவர். நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் நீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவர். அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவர். அதிகாரத்தில் இருக்க ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில் ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் கத்தர் நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுகிறோம் சுவாமி. உங்களோட கிருபை தான் அப்பா. உங்களோட கிருபைகளுக்காக வேண்டி தேசத்துக்காக வேண்டி தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நீதி நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பன மன்னித்து ஆண்டவரே நீதி நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர். தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்காக தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே. அன்மையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவளா, தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி.

ஜனங்களுக்கு உணர்வுகளாய் மாறட்டும். கூக்குறல் எல்லாம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள கூக்குறல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்பட்டு. தேவனை நோக்கி கூப்பிடுறவளாய் அந்த கூக்குறல் மாறட்டும் சாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்றேன். அப்பா, ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காண்கிற மாதிரி நீங்க பசி அப்பா, பசி பசியின் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே, சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலம் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம் கொடுக்கிற தேவன் எழுதப்பட்டிருக்கிற சுவாமி. அதே தேவன் ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்க ஆரம் கொடுக்கிறபடி நாம் நன்றி சொல்கிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே,

சபைகள் பரிசுத்தப்பட வேணும். வார்த்தையின்படி அப்பா அவங்களோட வாதிகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. உங்களுடைய அருகையில் எடுத்துக்கொள்கிற சபையாக மனசாட்சிகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக்கொள்கிற சபைகளாக இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்பா.

0: சார், தங்களுடைய போக்கு இந்த உலக சகோதரர் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துற ஒருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்ப அந்த சிந்தை, நீங்க தான் அப்ப அந்த சிந்தி. சபைகள் பரிசுத்தப்பட நிக்கிற மக்கள் ஆண்டவர் மனமும் அன்புமாய் சபையை கட்டுதவாய் நேசிக்கிறவாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர் போதவர் மாறி நடத்துங்க சுவாமி. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனே, ஒரு சபை ஆண்டவரை அருகில் எடுத்துக்கொள்ளுகிற சபையாக மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. தகப்பனே, சபை எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா நீங்க பாருங்க, இங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவருக்கு, எவ்வளவோ விலை ஆண்டவர். தகப்பனே, கிரகிக்க முடியவில்லை பாடுகளப்பா. தகப்பனே, இந்த சபைகளுக்காக வேண்டி கொள்ளலாம். சபைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்கள் நாளுக்கு நாள் நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் அண்ணவரே கிருபையின் காலத்து பரிசுத்தப்பட்டு கொண்டே வரோம் சுவாமி. சபைகள் ஒவ்வொன்றுக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஜனங்கள் சபைகளே நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரை வழியில் இருக்கிற ஜனங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைக்குள் வந்து அந்த ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையிலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே வெற்றியை பெற்று வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேணும் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, அப்பா கிருபை ஆண்டவரே, ஒரு கிருபையப்பா அப்பா. தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே அப்பா, தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா? நாங்களுக்கு கிருபை வேணும் சுவாமி, இப்படி கிருபை வேணும். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்வைகளுக்காக வேண்டிக்கும். தகப்பனே, சாட்சியத்தின் சுவிசேஷங்களுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் சொன்னது. இவ்வளவு அன்புள்ள சிறுவன் ஆண்டவரே, ஒருவர்தானும் கெட்டுப்போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது. நான் நன்றி ஆண்டவரே, நன்றியான அதற்குரிய காலங்களிலாம் நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள் டிவியோ ரேடியோக்கள் இவ்வளவு வேகமா செல்லக்கூடிய காலமாயிருக்கிற சுவாமி, இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, இவ்வளவு அன்பு ஆண்டவரே. செய்கிற ஒருவரையும் பிளப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உண்மையும் உதாரத்துவமா இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் படி நடத்துங்க சுவாமி. சாப்பனே, இந்த ஊழியக்காரர்களுக்கா நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இவர்களுக்காக வந்து அறிவிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அறிவிக்கப்படாத இரண்டு தேசங்கள் உண்டு சுவாமி, அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் உயன் சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கற்றார் எங்களை வார்த்தையை சொல்லுகிறவளாய் உயன் சேரவளாய் ஆண்டவரே அந்த தாகம் உண்டாகும்படியாக கொள்கிறோம் ஆண்டவரை. வேலைத்தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்தில் உங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா இன்னும் பிரதேசங்களில் ஆண்டவரை நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அந்த இடங்களில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாங்கி பலப்படுத்துங்க சுவாமி. சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர்களை பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் அவங்கெல்லாம் நிற்கிறவர்களோ பாதுகாத்து நடத்தும் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இரண்டு மடங்களெல்லாம் ஆண்டவர் ஊழியர் செய்கிற ஊழியர்கள் ஆண்டவரே பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். தகப்பனே, எங்களை வரைக்கும் வந்தால் இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே. அப்பா நீங்க வருகிறவே என்று சொன்னவர் இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே. எங்களை வருகை நாம் அளிப்பதில்லை அப்பா. காலங்களின் நேரங்களின் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதற்குள்ளாக ஆண்டவர் எல்லா மக்களும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நான் நன்றியாம், நன்றியாம். எவ்வளவு நல்லவரப்பா, அவ்வளவு வல்லமை உள்ளவரப்பா நீங்க. சிலுவை உள்ளவர் அப்ப ஒருவர் தானும் கெட்டு போக கூடாதுங்க எப்பொழுதும் ஆண்டவரே. ஐயா நீங்க தாகத்தோடு இருக்கிறீங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இல்லடங்கள் எல்லாம் ஆண்டவரே. ஐயா நாங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மறைஞ்சு நம்பி வெளிச்சத்தை காண வேண்டுமணி ஜீவிக்கலாம் சோவைகளோடு நிற்பார்களா? நான் சோவைகளை சந்திக்கிறேன் என எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா. அப்பாதாரத்து மூலமாக எழுப்பிக் கொடுங்க செல்வம் எல்லாம் ஆண்டவரே. எனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, மகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தகப்பனே வேண்டிக் கொள்வோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவி விட்டு, பெற்றோரை விட்டு ஆண்டவரே தெரிவின்லே ஆண்டவரை சாங்க முடியாது சொன்னப்பா கண்ணீரப்பா. அப்படியான இருக்கிற மக்களுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் செய்யுங்கப்பா, இருக்கும் தானப்பா வேணும். ஆண்டவரை எங்களுக்கு அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரை அன்பினால் நிரப்புங்க. அன்புதானப்பா சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் சகிக்க முடியும், எல்லாவற்றையும் நிரப்புற அன்பு ஆண்டவரே நீங்க தானப்பா. ஆண்டவரை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னித்து மன்னித்து இருக்கும் செய்யுங்கப்பா, மன்னித்து இருக்கும் செய்யப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் கீழ்படுகிறவள, வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவளை, தங்களை தாழ்த்துகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அண்ணினா நிரப்புங்கப்பா. பின்னாடியாக ஆண்டவரங்கள் ஆவின் அபிஷேகமாக, பின்னாடியாக அன்பின் அபிஷேகம் ஆண்டவர் மேலே மூச்சப்படும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுங்க நாட்கள் ஆரிய பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே. சத்துருவானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு சொல்லி ஆண்டவர் இந்த வாலிய பிள்ளைகளை தன் தலையில் இழுத்து ஆண்டவரே சேர்த்து கொண்டிருக்கிறான். அப்பனே இந்த பாரிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா. பாரிய பிள்ளையோட தவிப்பு, கண்ணீர், பாவம், அக்கிரம், அநியாயம் ஆண்டவரே, இந்த வாரிய பிள்ளையோட படும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும்? கொல்லாத சத்துருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவர் நீங்க தான் அப்பா. ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இறக்கம் செய்யுங்கப்பா. அந்த வாரிய பிள்ளைகள் வாலிப வயது ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளா உங்களுக்கு செய்யறவளாக உங்களை வார்த்தையை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இறக்கும் செய்த தேவன் சுவாமி, இறக்கும் செய்த தேவன் சுவாமி, இறக்கும் செய்த தேவன் சுவாமி, கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி. அப்பா அப்படியான இறக்கம் உள்ள தேவன் சுவாமி, இந்த பெற்றோர்கள் ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எங்களிடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, மாற்றிக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை கொண்டு வாங்க. அப்பனி நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல். ஐயா இந்த நாட்களில் ஆண்டவரின் காடா தேசத்துக்காக வந்து தேசத்தை அறிவிசமாக நீங்கப்பா, மாட்டேங்கப்பா. பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தேசத்தை விட்டு நீங்கட்டு, நீங்கட்டு, நீங்க பிரசுத்தமான ஒரு தேசமாக மாறுவேன். தேசம் உங்களுடைய சுவாமி, அஷ்டேசம் உங்களுடைய ஆதியிலே ஆண்டவர், மிஷனரிகளினால் ஊழியக்காரனது தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிறான் ஆராதனைகள் அலங்காரம் இருக்கிற உண்டு சுவாமி தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி நீங்கும்படியான எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாறவேணும் சுவாமி மாறவேணும் சுவாமி மாறவேணும் சுவாமி ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான் தேசத்துக்காக வேண்டி கனடா தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் என்று பிக்கிறோம் தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி தேவ பயாமகர்களை சூழ்ந்திருக்கட்டும் தேவ நீதிகர்களை சூழ்ந்திருக்கட்டும் இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் மாறட்டும்ண்டவரேசம்ண்டவரேசம்ண்டவரேசம்ண்டவரே அணிந்து போய்விடாதே விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாது படி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி அதுதான் அப்ப ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை தங்க தேசத்தின் சப்பட வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி மன்னிங்க சுவாமி மன்னிங்க மன்னிங்க இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி தேசத்துக்காக வேண்டி சொல்லுவோம் ஜனாதிபதிக்காம அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சில ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் இரண்டு தேசங்கள் அநேக ஆண்டவர் இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் வெளிச்சத்தை காண வேணும் வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அதனால காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியா செய்த தேவன் நீங்க நீதியில் தவறாதவன் நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பி கொண்டு வாரீங்க சுவாமி அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி வார்த்தை இவனுள்ள வார்த்தையப்பா மாறுவதில்லையப்பா எல்லாவற்றையும் அதின் காலத்தில் செய்து முடிக்கிறதம் இரண்டு தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் யாரும் ஆண்டவர் சோழருடைய முழங்காலும் நாவுகளாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி பாஷவே தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் நேசிக்கிறோம் அப்பா சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் இஸ்ரவே தேசம் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் மறந்து கொண்டிருக்கூடா சூத்திரம் மாறுவதில்லை ஆண்டவரே மாறுவதில்லை ஆண்டவரே மாறுவதில்லை ஆண்டவரே அப்பா மக்கள் ஆண்டவரே தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்லி இந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடிய வந்து தேசத்தை ஆளவேன்னு மனுஷி வைக்கிறோம் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம் எல்லா ஆசீர்வாதங்களுக்காம் எல்லா கிருபைகளுக்காம் வேண்டிக்கொள் நீங்க மாத்திரம் தேவன் அப்பா நீங்க மாத்திரம் தேவன் அந்த சராசரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன் நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி தகப்பனேசங்களுடையக்காக வேண்டிக் கொள் தகப்பனே நடத்துகிற பிள்ளைகளுடைய தேவைகள் குடும்பங்களோ ஒன்றையும் இணைந்திருக்கிற ஊழியக்காக ஒவ்வொன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமர்களுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவரே நீங்க ஊழியக்காரனுக்கு மகிமைப்படுத்துகிற தேவன் சுவாமி அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் சுவாமி ஜெபிக்கிறோம் சுவாமி ஜெபிக்கிறோம் சுவாமி இவர்களுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி இம்மட்டுமா எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருவைக்கா சத்ருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருவைக்கா சூத்திரம் கிருவைக்கா சூத்திரம் இவ்வளவு கிருவையான பாருங்களை தாழ்த்துறோம் அப்பா நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே சாதி இல்லாதவர்களான ஆண்டவரும் உங்களுடைய கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களுடைய கிருபைகளால் எங்களை மட்டுமாய் காத்த கிருபை ஆண்டோம் ஒன்று கான் நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். சகப்பனி இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா, எங்களை சமாதானத்தோடு காத்துக் கொடுக்கப்படி நான் நன்றி ஆண்டவர். எல்லாம் அறிவிக்கான் சொத்துரும் எல்லாம் அறிவிக்கான்
1: வழி நடத்துவாராக. கத்திரகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையில சந்திப்போமா, அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. ஆமே
0: நாமே கத்திரங்களையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாரா.

சத்தர்தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமே, நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூட கடந்து சென்று அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவில் இருந்து இணைவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும்

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்து விடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முனைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4 அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த 2 வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே, தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து
இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தில் நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தில் நின்று விலக்கும். ஆனால் இங்கே பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழ்கிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல, அவன் அந்த சுவா

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டில ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா? இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. உங்கள் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ ஃப்ளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்து தான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபையினால் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான் முக்கியம். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளோ நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? என்ன கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம், போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற போதே தெரியுது வீட்டில் என்ன இல்லை.

0: கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா? அது போன உடனே எத்தனை நாள் தங்க போறோம் கேட்டா அந்த வீட்டில் தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டில், இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களாம் வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனாதானே தெரியும். புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டில், சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவா நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்போதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்க தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். புரியுதா அவங்களுக்கு? அந்த டவலில் அந்த மூலையில் போட்டிருக்கு, அப்போதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன். இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி, ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்போ யாராவது வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால அவங்களுக்கு அது விசேஷமாக தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டில் தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்று கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையாலும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில வாசிப்பாங்க.
1: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை
0: அழிக்கும் போது
1: அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க, ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகி இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டில் இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க. புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கும். உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான்

என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டில இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர்

0: ஆமீன் ஆமீன். சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டோ நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கரு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரூன் டாரியோ, துரிய ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், உள்ளிருக்கிற ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, பெற்றுமலைக்கு சிஸ்டர் அருந்ததி, பெற்றோர் போயிலிருந்து 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டன். இந்த நாளே இந்த நிகழ்ச்சியில் நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also posting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And, of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord, many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord, even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that our handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister Mary Thangalingam, Lord, who is going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, by the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati. And following that, Lord, the 1 hour Bible study that is going to come from Brother Pastor from the Bible study that is going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord. Every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit. Even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon. And fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, you, Lord, for the many blessings, Lord, even as the people are that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God. You have said, Lord Jesus, also in Psalm 46 verse 10, Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their Lord Jesus eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Velicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment of the Nithya Velicham's program, and we have first of all Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song and also pray before that. So we will invite her. Sister Karuna, we naangali poludu alaikka pogrom avar vandu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna vandu ungala aashirvadathai paattan jabithu paattu moolamaga neengal aashirvadathai kondu varungal. God bless you.
2: God bless you too, Sister.
1: Amen.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, உயரவும் உன்னதமான சிங்காதனத்திலே வீற்றிருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி அப்பாவா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவ மன்னிப்பை கொடுத்து நீர்ந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்களிலேயும் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்து கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இழைத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து சனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருமுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், நம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரலஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பலனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிந்தால் போல மைந்திரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தேவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவை எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கும்படியாய் கத்திறந்த இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. அந்தவரை அப்பா, தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேத்தாவே, நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம். ஆண்டவரே, அப்பா, நெருந்த நாணலை நீர் முறியாதவர். ஆண்டவரே, மங்கி எறிகிற திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேஞ்சலசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே கால நிலைகள் எல்லாவற்றையும் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு சனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா, நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற சனங்கள் அநேகமாண்டவரை மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்துல நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களில் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. என்னங்க தாவே, தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குடாக உம்முடைய சத்தியம் போகட்டும். ஆண்டவரே, அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே, இந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா, அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் இருந்து அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும். சுவாமி, மனம் இறங்கி அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song. நல்லா பாடியிருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Thank you. God bless you too, sister.
1: ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அறுக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: பாருங்கள்.
1: God bless.
2: Thank you, thank you. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நேர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவரே. அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை அவர்களுக்கும் ஆண்டவரே தாக்காதபடிக்கு என்னென்னா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகள்

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம்

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறைகள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணறது என்னென்றா நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம் சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரம் இல்லை, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரராக இருக்கக்கூடாது என்று அவர் தன்னைத்தான் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போன அப்ப மிலாத்தினால் அடிகட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு வேதாமத எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்டு அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொல்லா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம். ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்லை, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அடுப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை நேர் நோக்கி மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். ஏனென்றால் உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலைபெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லாது. அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அது வெளியில வருற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதனால வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிற அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன்
0: நன்றாக சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அதை நூடாக நான் போயிருக்கிறேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல, ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இத பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டேன் என்று கூட தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து கொண்டேன்.
1: அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி, தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி, தேங்க்யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். I would like to invite Sister Mary Thangalingam, who has been given a gift of writing poetry and beautiful poems in the Tamil language. I would like to invite her at this time to come and share what the Lord has given to her this time to share with us. Sister Mary Thangalingam, வாருங்கள், கர்த்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸ்க்கும் நன்றி. நீங்க ரெண்டு நேரம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கலைச்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவன் நாமும் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னின் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே

0: கொக்களிக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகாலை ஜபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகாலை ஜபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்த யோசுவாவின் ஜெபம், விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியைப் போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால், அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியமல்லவா நமக்கு. அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணைவர அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உம் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை.
1: வெளிச்சத்தையும் காண்போமா?

0: 1 சாமுவேல் 20 அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும், ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு 1 தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன், இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசி ஆன போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசிக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகே மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசை மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம். கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ
1: ஏசாயா 64 அதிகாரம். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்க்கிறாத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின. சீயோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உமை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்தோம்.
0: மத்தேயு 9 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் சொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கத்துக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், தீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகர் இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல், தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதிர்ந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது. சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கத்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசாயாவின் புஸ்தகம் 43:20 வாசிக்கையில், என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 Corinthians 1:4. பிரியமானவர்களே, இயேசு உலகில் மனிதனாக பிறந்து சகலவிதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்கு, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிட போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்களில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோம். உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தினசரி வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தேவையான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
4: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 7 ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களிலே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கத்தரிடத்திலே இந்த நாட்களை இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போவாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களிலே வீண் போகாதபடி இந்த நாட்களை காட்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், யோசேப்பு என்று வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களிலே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய தலை அந்த இடத்திலே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து இந்த நாட்களிலே ராஜாவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களிலே இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களை நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே நடத்துவாரா இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியுமா அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அனுதினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே குடிந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தை இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நாட்களே நம்பிக்கையை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
5: Recording stopped.

0: ஆமீன். இன்று 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் கத்தடி கரத்திலே ஒப்பு வைப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 126:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். ஆமேன். கத்தரை கரத்திலே ஒப்பு வைப்போம். கத்தர் தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசன அதிகாரங்கள் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 பரிசுத்த வேதாபுத்தத்தில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 சாமுவேல் 19, ஏசாயா 63 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தையும் 8வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வார்த்தைகள் கூடாக ஒருவருடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் நகோமி லோகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து, அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாகவும் தேவசெய்தி கூடாகவும் சாட்சிகளுக்கு கூடாகவும் துதிகளுக்கு கூடாகவும் வழி நடத்த தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே உபயோகிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோர்டம்மா.
1: பிரைஸ் லோர்ட் ஐயா. பிரைஸ் லோர்ட்.
0: ஆமென். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஆமென். இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை காண செய்கிறது அப்பா ராஜா. தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஹலேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நம்முடைய நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கைன்னு சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்ருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள், அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ விதமான காரியங்களை சத்ருவானவன் தன்னுடைய அம்புகளை இது கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹலிலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்துல சத்துருடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, தந்திரங்கள். ஹலேலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹலேலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சோர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லப்படுவது என்ன? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், ஹலிலூயா, ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தரித்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஏனெனில் ஹலிலூயா, அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிச்சுன்னா, நம்முடைய மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. எரிச்சல்கள், பொறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும், இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப இருக்கா, மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காமவிகாரம் இல்லை, விக்கிர ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹலிலூயா. மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்துல பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள், விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹலிலூயா. செப்பரேட் பண்ணி பாக்குறது. இவைகள் மார்க்க வேதங்கள். ஹலிலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள். கொலைகள் என்று சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட, அங்கே ஒரு ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன் சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களாக மாறி போகிறோம். வெறிகள், வெறிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறிப்பது வேறு. அதே நேரத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போதை மருந்துகள் அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள், அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஹலிலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்த இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் என்றால் சொந்த உறவுகள், சகோதரங்கள். ஹலிலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சுய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள், நமக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரங்கள், துரத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். ஹலிலூயா. அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலிலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்த உடனே நாங்கள் என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள், துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்கள், இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹலிலூயா. அப்படி நான் இந்த துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்களுடைய உறவுகளுக்கோ, ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுத்துகின்ற பொல்லாத ஆவிகளின் சீனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால், வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் வழி நடத்தல், இயேசுவின் ஆலோசனைகள், இயேசுவினுடைய அன்பு, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹலேலூயா. தொடர்ந்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அந்தகார வல்லமைகளை தேவ பெலத்தால் முறியடிப்பேன், அந்தகார வல்லமைகளை தேவ பெலத்தால் முறியடிப்பேன், இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கே என்றும், பயமில்லை வெற்றி எனக்கே, இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயம்

தேவனுடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாலே யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சைன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டுக்கிறேன், அது அவர்களுக்கு பரீட்சைன்னு சொல்லுவார்கள். பரீட்சைன்னு சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவேளை எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஊடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். அனுபடினால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையில் எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியடித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமைக்கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார், இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நாங்கள் பிளப்பட வேணும் சிறுவேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு, அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்யணும், பிளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினா என்ன சத்துவம், என்ன பெலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேப்பும் யோசுவாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் காலேப்பு குறித்து ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிற அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அவனை நான் என்ன செய்வேன், அங்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன் சொல்லுகிற. ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமாயிருந்தாரும். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவனும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது தீமோத்தேயு எழுதுகின்ற வழியில அந்த கிழவிகள் பேச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்களெல்லாம் ஜனங்களா இருக்கலாம், ஆனா அந்த கிழவிகள் பேச்சு என்ன, ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவருக்கு கண் இல்லையோ, ஆண்டவருக்கு காது இல்லையோ, ஆண்டவருக்கு மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவாரு. அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனா அப்படின்னா சோதிக்கப்படுகிறவனும் தேவன் தான் சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானா? ஒரு நாளும் சொல்லக்கூடாது, தேவன் தான் என்ன சோதிக்கிறார்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. சுத்திரத்தனங்கள் அதிகாரங்களோடு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது, சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன். அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார், ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே ஹல்லேலூயா பிரச்சனைகளை வர விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் வேரில் வைக்கின்ற விசுவாசம், அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு

ஒருவேளை நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஜீவகிரீடம் வேதமாதான் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை பெறுவான். ஜீவகிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹாலேலூயா. நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராய் இருக்கிறோம். ஹாலேலூயா. அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா. அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால், வான மண்டலங்களுக்கு அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் சபைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொருளாதார ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஹாலேலூயா. ஆனால் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்றா இருந்தது. மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிய செய்ய கடவுது. ஹாலேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினி ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. ஹாலேலூயா. தேவனங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹாலேலூயா. நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரை இம்மானுவேல் என்ற பெயர். தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த. தேவனங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர். ஹாலேலூயா. தேவனங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹாலேலூயா. மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் பெற்றிருக்கிற நம்பிக்கை வீண் போகாதன் சொல்லி வேதம் சொல்லுவது. ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹாலேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரா? ஹாலேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது. எங்க அண்ணா நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. விதைக்கிறவனுக்கு விதியை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிற தேவர். ஹாலேலூயா. பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா ஆண்டவரே. நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சி, எங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா. கடன்கள், நிலுவைகள், மோர்கேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா. நாங்கள் கடன் வாங்காதிருக்கிறோம். அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது. சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ, ஹாலேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹாலேலூயா. அதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடனில் அணைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹலில் எந்த ஒரு இதிலும் வந்து நிலை இல்லை. பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹலிலூயா. பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹலிலு ஊழியத்தில நிலை இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஹலிலு ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஹலிலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமைய ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. யோபு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஹாலேலூயா. தன்னுடைய மகனை, ஒரே ஒரு மகனை, ஹாலேலூயா, பலிபீடத்தில் அங்கேயே

அதற்கு கொண்டு போனாலும் கூட ஹலிலுயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹலிலுயா, அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வைத்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹலிலுயா, தேவனையே ஆண்டவராகிய தேவனை யாக்கோபுமை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வைத்தாலுடைய நான் உண்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹலிலுயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகுமென்று சொன்னார். ஹாலேலூயா, அன்றைய விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா. எங்களுக்கோ, எங்கள் ஊழியங்களுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ ஆண்டவரை விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போகிறது. ஹாலேலூயா, ஆண்டவரே அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர். அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. ஆண்டவரே, தேவனை அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹாலேலூயா ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு சொன்ன அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹாலேலூயா, தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. வீண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் எந்த துணையான

0: പാടലെ പാടുന്ന ഊഴിയക്കാരുകൾക്കാക ആണ്ടവരെ അപ്പ ആണ്ടവരെ ഊഴിയക്കാരൻ ജോൺ ജീവരാജിക്കാക അവരോട് കൂടെ ചേർന്ന് പാടിനവർക്കാക ആണ്ടവരെ ദേവനെ അവരുടെ വാഴ്ക്കയിൽ ആണ്ടവരെ ദേവനെ ഇരിക്കുന്ന പുയ്യാൽകൾ ആണ്ടേശ്വര നാമത്തിന് അടങ്കുംപടി ചെവിക്കുന്നു കർത്താവേ. ആണ്ടവരെ എന്ന ഊഴിയക്കാരെ ആശീർവദിപ്പിരാക എടുത്ത് നിർത്തുവിരാക ആണ്ടവരെ. നീതിമാൻ ഏഴുതരം വിളുന്താലും അവൻ എഴുന്തിരിപ്പാനും പ്രവാസത്തെ പ്രകാരം എഴുന്തിരിക്ക പിലം കൊടും നമ്മുടെ രാജ്യത്തെ കട്ട ഉദവി ചെയ്യും. അവർ വെട്കം അനുഭവിച്ച എല്ലായിടങ്ങളിലും അവരുടെ കീർത്തിയും പുകഴ്ചയും അവയും യേശുവിനാമത്തിനാൽ. ആമേൻ ആമേൻ ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ. കാലവേളയിലും ഇണങ്ങി അരുമയാണ് പാടലുകൾക്കൂടാക തുതികൾക്കൂടാക ജപങ്ങൾക്കൂടാക വാർത്തകൾക്കൂടാക വഴി നടത്തിയിരിക്കീകൾ. കത്തിരതാമേ ഉങ്ങളുടെ കൂടെ ഇരുന്ന് ആശീർവദത്ത് വള നടത്തുവാറാക. കത്തിരക്കരത്തിലെ ഉങ്ങളെയും കുടുംബത്താരെയും ഒപ്പിക്കുറോം. സഭക്കാര്യങ്ങൾ ബിസിനസ് കാര്യങ്ങളോ വന്നാലും ഖത്തർ കൂടെ ഇരുന്ന് ആശീർവദത്ത് വള നടത്തുവാറാക. നാളെ കാലവേളയിലെ ഇതേ വേളയിലെ സന്ധിപ്പോം. അതുവരെയും ദിവസമാത കൂറുകോം വാഴ്ത്തുകോം ആശീർവദിക്കുറോം. കത്തിരക്കരത്തിലെ ഒപ്പുവിത്തുകൊണ്ട്
2: വഴിനടത്തുവാറാക.
1: இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்று 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 அன்று செவ்வாய்க்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம். கதிரை கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இந்நாளுக்கான வசனம், கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 கூறப்படுகிற அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கத்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார் என்று கூறிக்கொள்ளுவோமா? கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உரிய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதா அதிகாரங்கள் 1 சாமுவேல் 19, ஏசாயா 63 பழைய ஏற்பாளிலிருந்தும் புதிய ஏற்பாளிலிருந்தும், மத்தேயு 8 அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, மத்தேயு 9 இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். மத்தோடு ஜீவமன்னா வாக்கு தத்தம் நற்சிந்தனை ஜீவ வார்த்தை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. கத்திர கரத்திலே உங்களை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமை அந்த ஜப வேலையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜபங்களை கேட்டார். அந்த ஜபங்கள் எங்களுடைய ஆத்மாவிலிருந்து புறப்பட முன்னதாக அவர் அறிந்திருக்கிறார். எங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அறிந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் மாலை வேளையிலே ஜெமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனாயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சுசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜனட் அவர்கள் ஜெபன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணையப் போகிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமை வழி நடத்துவாராக. இந்த சமர் காலங்களிலே பலர் வேலை காரியங்கள், பிரியான காரியங்கள், குடும்ப காரியங்கள் அத்தோடு சுயினமாக பலர் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேலை பலர் இணையவில்லை. மீதியான ஊழியர்கள் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேசலோடமா
3: ஆமேன்.
1: இணைந்திருக்கிறோம், ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: தங்கம்மா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே கொஞ்சம் அவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்க இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியம் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கேயா, பெரேயா, அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயா ஊழியத்திலே அங்கு மக்கேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம் தான் இந்த தெசலோனிக்கேயா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாட்கள்லே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அந்த இடத்தில் அவர்கள் நிக்க முடியாது, இருக்க முடியாத ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலோனிக்கேயாவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களாய் இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிக்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தீன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்க காண. அத்தேன பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு, அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை. எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள் அந்த நகரம் விக்கிரங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் வருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடுத்து ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். எப்படியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த மூன்று இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அத்தேன பட்டணம் கிரேக்கியர் கூடுதலா இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகர் அநேகம் உண்டு. அவைகளைத்தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. அவன் பாசையில தான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமாய் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேன பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்தவர்கள் இங்கே வருவார்கள் போவார்கள். அப்படியாய் அங்கே இருக்கிற அந்த கடின இருதயம் பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள் அப்போ சில பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்ண்டா அது பெது விதம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த பெரியா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினந்தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகளை எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்தாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தாவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதாகவே பரிசுத்தாவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவர் ஏனென்றால் அவள் ஒரு பணக்காரி ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தால்தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரியாயா சபையார் அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்கள்லும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே எல்லாரும் உம்மிடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் வாடியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு, திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு, மற்றும் பெரிய பட்டணத்துல போல ஒவ்வொரு பட்டணங்கள் உள்ள மக்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, தியானித்து பார்க்க, அன்று வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்துல நாங்கள் செய்கிற ஊழியங்களில, ஒவ்வொரு ஊழிய திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கூட இருந்து ஒரு ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்தந்த பட்டணங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலகம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இட பிரச்சனையானவ ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை ஐந்து கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிற தேவன், அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக, நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக, சமாதானம் இயேசு தருகிறது சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே ராஜாக்களோடு இடப்படும்படியாக, ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ராஜாக்களோடு நீர் இடப்படும்படியாக, அந்த ராஜாக்களுக்காக ஜெபிக்க, அந்த பட்டண அதிகாரிகளுக்காக ஜெபித்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு திரு சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த தேசத்திலேயும் வந்து விட்டார்கள் என்பது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில் உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் அவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை வெளியாட்களோ குறைவு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையோடு முத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழியங்கள் இந்த ரேடியோ வித்யாவளிஞ்ச சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிறோம் ஒரு மனிதர்கள் ரட்சிக்கப்பட, மதம் ஒரு வழி அல்ல, இன்மைக்கு பின்பு மறுவாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை ரட்சகராக கொண்டு ஒரு விடியலை தேடி, இயேசுதான் தமிழ் மக்களுடைய விடியல் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீரா. வேறு வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்துக்கு எழுத்துக்கு செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த இந்த ரேடியோவுக்குடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் நற்குணசாலிகளாக மாற்ற எங்களுடைய இதயங்களை உம்முடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய உம்முடைய உத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த காலத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: அமேன் அமேன். அங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக. அமேன்,
3: அமேன். God bless you sister, God bless you everybody.
2: அமேன், அமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,

0: நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் நீங்கள் இலங்கை தேசத்திலே இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற அந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதன் நுழம்புகளின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்க டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அப்பா சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே சும்மா இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமிக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போற்றுகிறோம் ராஜா, அதி ராஜா உண்மை வணங்குகிறோம் ராஜா. அப்பா தாகப்பனை உமை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா. கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனை. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே கத்தாவே இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கத்தாவே அப்பா நீர் பார்த்து அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக அந்த தொட்டாதபடி மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீர் அப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா அப்பா. அப்பா தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அப்பா. எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்பன் வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க. அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறா இருக்கிறீரப்பா. உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையே அந்த இடத்துல ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் ஆண்டவரே அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா. சுற்றி வேலையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாதி ராஜா அப்பா. தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே வலையல் வண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வலைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புறதுக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா. அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பன்னு இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா அப்பா. நீங்க அந்த நோய்க்கு கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீரப்பா அப்பா. அப்பா தகப்பனே அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே புனியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற உங்களோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சுன்னு சொல்லி ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே கத்தா. நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதரம் உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா அப்பா. எந்த நோயும் பாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்க வராது ராஜா. எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா. அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உம்ம நம்பி வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீர் கைவிடாத தேவனப்பா. இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்திலிருந்து திரும்பி வராதென்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா. விசுவாசிக்கிறோம் ராஜா உம்முடைய அப்பா. உம்ம ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசிக்கும் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா. அப்பா நாங்க உம முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா, உம இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை இன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றேன் ஆண்டவரே. அப்பா இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா. அப்பா உம கெஞ்சி கேட்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்க, அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி, சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா. அது ராஜா அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா, கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இன்றே அந்த நோய்களை திரத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரே தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனை மறந்து வகையிலும் வேலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரை கட்டுக் கொடுக்கிற ஜீவ ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாயிருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டு தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் பரவி சுத்தம் செய்து வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன் முழு தேசம் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே முழுவதும் அப்பா உம்முடைய ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா. அப்ப நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கிற உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா. நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா. நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே. உம்ம விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சைக்கிற தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம்ப்பா. நன்றி சொல்ற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணி நல்ல சாப்பாடு ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக உங்க சோஸ்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நீர் நல்லவராயிருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்ப சகலத்தையும் அறிந்திருக்கிறவராயிருக்கிற தேவர் அப்பா, இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே. ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்தவராயிருக்கிற ஜனங்கள் யாரும் இறந்து போகாதபடி அப்பா அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும் அந்த ஆஸ்பத்திரி அவ்வளத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் பலனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண்கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க பாதுபாய் நோய்வடிகள்ல இருந்து நீங்க பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள் ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவ எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவனோட குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே ஐயா அண்டனையாவ உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாரமப்பா. அப்பா இந்த சங்கமத்துல என்று வராதவர்களை உங்களோட கரத்துல தாரமப்பா. வினோவை தாரமாப்பா, அவன் மகன் கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாரம் ஆண்டவரே. நீரே சாட்சியாயிருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா, இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஏசப்பா நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
0: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்,
1: ஆமென்,
0: ஆமென், ஆமென். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், டோலி சிஸ்டர் மேக் ஆஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதருக்குதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலேயே
2: நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. அப்பா அந்த சங்கம ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே பல பல அரப்பு மக்களுக்காகவும் பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவர எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உலகத்தினுடைய ஆண்டவர எல்லா விதமான ஆண்டவர அப்பா போராட்டங்கள் ஆண்டவர நிந்தைகள் அவமானங்கள் போர்கள் சண்டைகள் இப்போது இப்படியாக ஆண்டவர ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜெபிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒருவனுடைய தகப்பனுடைய பிழையாய் சேர்ந்து ஆண்டவரை உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்த தந்த ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரை திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனா வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் கர்த்தர். அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரை நடக்கிற நடப்பீட்டு ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சு பெக்கிறோம். அடைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையில இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகள் ஒருவர் மேல் ஒருவர் அந்த வைத்திருக்கிறதான அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். பொறாமையினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரை இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வருவது உண்டு. சிலர் ஆண்டவரே தவறான ஆண்டவரே போதனைகளை மக்களை ஆண்டவரே திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரே இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா நே ஆண்டவரே உமக்கு பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே, உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடி, அது மறித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரன் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து கொடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இப்படியா ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க. அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லிய வார்த்தையின் முடியா நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்ன அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா, இந்த உலகம் கொள்ளாதையா, கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா. அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே திராணி இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத வடிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்ட ஆண்டவரே. அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரிகாசம் பண்ண கூடாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் ஊழியத்தை செய்யவும் கனமான ஊழியத்தை செய்யவும் திறமையான ஊழியத்தை செய்யவும் தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சு பிற்கிறோம். அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒற்றுமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாயிருக்கிறோம். அப்படியாக என் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் அவருக்கு துணையாயிருங்க, அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க, இவர் தேவைகளை சந்திங்க, இவர்கள் செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அப்படியா இந்த வேலையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே, அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவரை உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான ஜப வேளையை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாக கர்த்த நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தென் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காய் கேத்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கேத்ததாமே உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு யூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல இந்த எண்ணாக்கல்லும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
3: ஹாலேலூயா, ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபிநேசரே இனியுமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்மையோடு முத கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா, யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலியும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்து ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமே இல்லாத படிக்கும் ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமேசு ராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவரே நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கழகத்தின் எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடன் இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் மது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உங்க ஊழிய செய்யற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தெய்வம் தாமே வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இருதயங்களிலே கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தெய்வ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை நிறூற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீர். உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில் இருக்கிறதான எல்லா போராமைகளின் ஆவிகள் விலகி போகட்டும். கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினையை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோரும் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு கிருபா உமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமும் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேரப் பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையும் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஜபித்த யாவருக்காய் நன்றி. இனி ஜபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே ஆமீன்.
0: கேட்டதும் எனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாரா.
0: ஆமீன். நாங்கள்
1: ஊழியக்காரருக்காக
0: நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமே நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தகப்பன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தகப்பன் உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் நல்லவர் போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களோட சித்தத்தின் பின் நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. நேற்று மின்று மாற எலும்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக இருப்பதுதான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என் மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா நீங்க கைவிடா தகப்பனே கைவிடா நாதனே மக்கு நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்காரோட தேவலை சந்தித்து ஆண்டவரே பிரதர் லெஸ்லி அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரே யாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு பெலனையும் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷ தைலத்தினால ஊற்றி அவர்களை மிரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் கூட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமே நன்றி நன்றி ஆமே. God bless you.
0: ஜெபங்களை கேட்டது உனக்கு சோத்திரன் நன்றி டாலி சிஸ்டர். ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே
4: ஆமே நன்றி நன்றி. கத்தர் விட மாட்டார்.
0: நன்றி
5: நன்றி.
0: நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு கிடைக்கலமா இருக்கிறார் அப்பா. தகப்பனே இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அன்பான தகப்பனே. இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே அவர்கள் மேலும் உத கரங்கள் இருப்பதாக அப்பா அத கப்பனே இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேல சுட்டு சா கொண்டுட்டார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதுலேயே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளர் குளறியை பார்க்க முடியவில்லை. ஏசப்பா நீரேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே இந்த கொடுமைகளில் இருந்து மக்கள் ஆறுதல் அடைய கேதரன் தகப்பன். எப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள். அப்பா அப்பா தகப்பனே 100 பேர் அநியாயமறந்து போனார்களே. அப்பா அப்பா 200 பேருக்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே இந்த கொடுமைகளில் இருந்து பாதுகாரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் தலையிலே போடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை உம்மதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும். அப்பா இலங்க தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அம்மை கூவி அழைக்கிறோம். அவர்கள் மேல் இறக்கும் பையன் தகப்பனே. ஆவியானவரே மதுகரங்களை நீட்டும் தகப்பனே. அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் மீது கரம் இருப்பதாக. ஆவியானவரே உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனே. உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா தகப்பனே அந்த தாய்மார்களுக்கு நீரே ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா இலங்க தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இலங்க தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே மதுகரங்களில் அவர்களுக்கு மதுகரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்திருந்த தகப்பனே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே என்ன நடந்தது என்று தெரியவில்லையே. அப்பா என்ன கொடுமையில் நடக்கின்றது தகப்பனே. பதைக்க துடிக்க சாகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே அப்பா தகப்பனே இலங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே வினோ சிஸ்டரை ஆசீர்வதியும் அவன் குடும்பத்தை. அப்பா அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நான் கேப்பேன். அப்பா அவங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நான் கேப்பா. அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குறுகுற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவியானவரே அவளோடு கூட இருந்து அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்காக அப்பா அவையும் மகளையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே கனாஸ் லேசிய குடும்பத்தை உமதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த சிங்கம்ம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே கனாசீக்கள் குடும்பத்தை ஆசீர்வதி. அப்பா தகப்பனே அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் இந்த தேழ்வுகளை சந்திக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ

0: ஆமேன் ஆமேன். இன்னும் யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். மூன்று ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி மூன்று விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீக்குறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கத்த பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, அவையானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக, பரலோகத்தில இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூட இடும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு, இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு, இயேசு நடந்த வழியில தவறுகளை, ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.
0: நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களோட கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கத்ததாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கத்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நான் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்கிறேன். கத்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் புரோக்ராம்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபலானுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்விருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே. உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதலுந்து இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் கர்த்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீர் செய்வீராக, நன்மையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே. அந்த குடும்பம் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கம் வானொலிக்காய், லேசிய நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கி பெருக பண்ண கத்தாவே உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. என்ற தகப்பனே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர் வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கத்தாவே. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரான படியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மண்டையில வைத்து விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்கள்ல அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசி

0: எனக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கர்த்தாவே ஆண்டவரே. இன்னுமாய் தகப்பனே, வினோவுக்கு இருக்கிற காரியங்கள் வேலைகள் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கர்த்தாவே, பணத்தே தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கர்த்தாவே இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாய் கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமோடு ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏமிய நாங்கள் கனனால் காணவில்லை கர்த்தாவே, ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கர்த்தாவே, பிள்ளைக்கு நல்ல மனநிலைமைய கடலிடும். என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கர்த்தாவே நீங்க அறிவிங்க கர்த்தாவே. அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் வழி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த குரூப்பாக குடும்பமாக இணைந்து வழி நடத்திய உங்களை கத்திரதாமை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமை உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதே வழியிலே ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் எங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே இணைந்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: Recording stopped.
1: நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

கணித ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்கப் போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெந்தைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த 4:6 சொல்லுகிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது இரண்டாவது வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் இரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம் பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வு தான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன். தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 10:16 கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம், அருமையானவர்களே, நீங்கள் இன்று சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எப்படி? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அதாவது ஜபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜப கூடுகை உயிரற்றதாயிருக்கிறது. அவர் ஜீவனுள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேச போகிறோம். நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 Peter 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாய் பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும், இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும் போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர், இனி அவ்வாறு தலையை சீவி கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா? அன்பு அவர்களுக்குள் இல்லாததால்
இந்த சிறிய பிரச்சனையெல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ, நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரமும் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்ன சொல்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால், ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள், எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவரெல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டிருந்தான். அது இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும்
பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதன் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்து நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை? எங்களைப் போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம், அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:16 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், பவுல் உபத்திரவத்தின் கடைசி எல்கைக்கே சென்று விட்டார். நீங்கள் அந்த ஒரு எல்கைக்கு செல்லவில்லை. உங்களுடைய பாடுகளை புதுமையானதாக கருதுகிறீர்கள். ஆம், நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களாய் ஆகிவிடுகிறோம். ஒரு தேவ ஊழியரை பார்த்து மருத்துவர் மருத்துவ ஆய்விற்கு பின்பு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீர் என்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம். ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கே பற்றி எரிகிற அக்னி என்றும் குறிப்பிடப்படுவது உலையில் வைத்து உருக்குவதை சொல்லுகிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலையிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள். அது சுரங்கத்தில் நின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது. அப்பொழுது அதற்காக இறக்கப்படுவார் யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லை. உருக்கப்பட்ட பொன்னானது அடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பொருளாக உருவாகும் என்ற நம்பிக்கை அதை பார்க்கிற எவருக்கும் உண்டாகப் போவதில்லை. இந்த பற்றி எரிகிற அக்னிக்குள்ளாக இந்த பொன் என்ன தவறு செய்தது?
சுத்திகரிக்கப்பட்ட பொன்னானது உருளையின் வழியாக முத்தரிக்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதிலுள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக. கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழிநடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்?

0: திருப்பதி சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிறோம். ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7ஆம் தேதி ஆடி மாதம், 7ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும்
1: கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே அன்பான சகோதரர் சங்கமம் மாநில இடத்தின் அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் மாநிலையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏ விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஈசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா திராமல் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பயிர் பயிராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ஐயா திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை எசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா, அவர் வீசி தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்லத்தான் ராஜா. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே, பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே.

ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஒரு

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, இஷ்டவேலே பயப்ப

ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்ப

எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு. பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே.

நீயும் கடக்கும் போதும் ஆறுகளை நீயும் கடக்கும் போதும்

0: சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான பாடல் ஊடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: அதேபோல் பிரதர், உங்களையும் உங்களை சேர்ந்து ஊழியர்கள் எல்லா குடும்பங்களையும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள் அனு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் நாமத்தில் எடுத்துக்கொண்டு காட் பிளஸ் யூ ஆல் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் சௌரன் சிபா அவர்கள் லண்டன் யூகேயில் இருந்து இணைந்து பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை ஒரு நாளிலே இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமீன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாடலோடு இணைவோம்.
2: ஹை பிரீஸ்ட் ஃபாரெவர், ஐ பிரேஸ் யூ. ஹோலி லார்ட், ஐ வர்ஷிப் யூ. ஹோலி, ஹோலி, ஹோலி லார்ட் காட் ஆல் மைட்டி. We lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. Oh, the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever. Oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven, we exalt you. Jesus, who holds the keys of hell, we lift up your holy name. Jesus, who will come in the glory of the Father, I praise you. Jesus, who performs all things he has promised, I worship you. Jesus, who saves us from sin, we adore you. Jesus, who suffered for us, I exalt you. Oh, Judge of Israel, we lift up your holy name. Judge of all the earth, we praise you. The just judge of righteousness, we exalt you. the justifier of him who believes in you. We adore you. O King, we praise you. King eternal, immortal, and invisible, we worship you. King of heaven, we exalt you. King of Israel, we glorify you. King of kings, we adore you. King of Salem, we bow down before you. King of the saints, we adore you. Lord God, we worship you. Lord God of Abraham and Isaac, we worship you.

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்து கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பது போல தெரியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில் பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடு

0: சுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்றைக்கு முக்கியம். சபைக்கு போகிறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமாக பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே போனாலும் கடைசியாக மாலையில் நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்போ வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசாக ஒரு அந்த வீட்டில் போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்ணுறோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்கிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அதோட விடலை. அந்த வீடு நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா, அதை யாராவது சொல்கிறாங்களா? இப்போ என்ன தான் கூப்பிடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறேன், சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்கிற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டில் சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பைபிள் படி நீங்கள் பார்த்தா பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்கு போனால் நீ அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டயே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. உங்கள் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ ஃப்ளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டில் அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்போ இதை குறித்து தான் ஆண்டவர் 2 நாளாக அதிகமாக பாரப்படுத்தினார், அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும்போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில் நான் தேவ கிருபையினால் நிற்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான். இங்கே கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல, என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமே ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியாக நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடு தான். ரொம்ப முக்கியம், வீடு தான் முக்கியம். இப்போ வந்திருக்கீங்க உதாரணமாக, உள்ளத்துக்கு ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எவ்வளோ நேரம் எல்லாம் மிஞ்சிப்பேனா 1 மணியோ 1.5 மணியோ, அதுக்கு மேலே போய் தான் ஆகணும். என்ன சொல்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாராக கேட்பாங்க நீங்கள் போலியான்னு. அதனால் போய் கடைசி எங்கே போனோம், அங்கே தான் போனோம் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, பிரசங்கம் நல்லா இருக்குது, ஜபம் நல்லா இருக்குது, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற போதே தெரியுது வீட்டில் என்ன இல்லை, வீட்டில் அவங்களுக்கு ஏற்றபடி இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்கள் வீட்டில் தங்க போகிறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்கள் வீ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போகிற கேட்பாங்களா, கேட்பாங்களா, அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அதை போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டால் அந்த வீட்டில் தங்க முடியுமா? ஆனால் அதை மறைமுகமாக கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ்ன்னு பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனால் அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டில், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால் உட்கார வைப்பீங்க, அழகாக ஃபர்னிச்சர்லாம் போட்டு வைப்பீங்க, டிவிலாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கேயே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களாக வந்து பார்த்துட்டு போகிற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனால் தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனால் டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டில் சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யார், இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? திடீர்னு வந்துட்டாங்களே, அப்போ தான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடித்த காஃபி டம்ளரு அப்படியே அந்த சேரில் இருக்கிறது தெரியும், அப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா அவங்களுக்கு? அந்த டவலில் அந்த மூலையில் போட்டிருக்கு, அப்போ தான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் க்ளீன், இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி, ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்போ யாராவது வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால அவங்க அது விசேஷமாக தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்கள் வீட்டில் தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையாலும் ஆசீர்வதிக்க மாட்டார், புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்போ வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தத்தை
0: நான் கண்டு
1: உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க, ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர், ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டில் இருக்கிற ஃபேனையும் டியூப்லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க. நீங்க புரிதா, கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டில் சந்தோஷமா இருக்கோ, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும், கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டில் இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில் சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஒரு வீட்டை பாதுகாப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு நமக்காக சிலுவையிலே பலியாயிட்டாரு. எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். ஆமேன். நாம் போய் ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ அல்லது புறாக்களையோ போய் பலிபீடத்தில் வெட்டி அந்த இரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவசியம் இல்லை? எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அப்போ அந்த இரத்தத்தால் யார் யார் கழுவப்படுறாங்களோ, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வீட்டுக்குள்ளே வாதை வருவதற்கு வாய்ப்பில்லை. நான் பேசுவது எத்தனை பேர் காதுல கேட்டுச்சோ அவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்களுக்கு பெயர் தான் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க மனம் திரும்பினவங்கன்னு அர்த்தம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்களுக்கு பெயர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், நான் சின்ன பிள்ளையிலேருந்து போகிறேன், எங்க அம்மா அப்பா ஏற்கனவே போறாங்க, அந்த சபைக்கு தான் நான் போறேன், நான் ரட்சிக்கப்படலையா நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்னு இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா, மனம் திரும்பி இருந்தா, இயேசுவின் இரத்தத்தினால நான் எப்படி இருப்பேன், கழுவப்பட்டிருப்பேன். இன்னைக்கு நான் சிலரை பார்க்கறேன், எங்க பார்த்தாலும் எல்லா கூட்டத்துக்கும் போயிடுவாங்க, ஆனா அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். ஒரு காலத்துல நான் பார்த்தது என்னன்னா, கூட்டத்துக்கு வந்தா ரட்சிக்கப்பட்டுருவாங்க, கூட்டத்துக்கு வந்தா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிடுவாங்க. ஆனா சமீப காலம் பார்த்தா கூட்டத்துக்குலாம் வருவாங்க, ஆனா அது என்னன்னே புரியல. அப்போ என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரசங்கம் எனக்கு இல்லை, இந்த செய்தி எனக்கு இல்லை, நான் தான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டேன், அதுக்கு அடையாளமா எங்க பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. ஞானஸ்நானம் யாருக்கு, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவங்களுக்கு தான் ஞானஸ்நானம். ஆனா பைபிள்ல நீங்க தெளிவா வாசித்து பார்த்தா, அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்படணும், அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீங்கள் மனம் திரும்பினது உண்மை, ஆனால் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். உதாரணமா உங்க அம்மா ஒன்று சொல்றாங்க, அதுக்கு கீழ்படியாம நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தா என்னை பார்த்து நீங்க ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை நான் முதல்ல யோசிக்கணும். சிலர் வாய் விட்டு பேசிடுவான், அவனை நம்பலாம், பேசாம இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து பேச ஆரம்பிச்சான் அவ்வளோதான், வீடே ரெண்டாயிரும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அதுக்குன்னு பேசுறவங்களை நம்பலான்னு அவரே சொல்லிட்டாரு. நீ என்ன சொல்றான்னு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா உங்களுக்கு? நம்ம எதை பேசினாலும் நம்ம ரொம்ப இதா பேச வேண்டியிருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன, நான் என்ன சொல்றேன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஜென்மஸ்வாபம் கிரியை செய்யாது. சத்தமா சொல்லுங்க, ஜென்மஸ்வாபம். எல்லாம் தமிழ் தானே, சத்தமா சொல்லுங்க, ஜென்மஸ்வாபம் கிரியை செய்யாது. அந்த ஜென்மஸ்வாபம்ன்ற தமிழுக்கு இன்னொரு தமிழ் என்ன சொல்றது, பிறவி குணம். வெரி குட், பிறவி குணம். பிறக்கும் போதே குணம் இருக்கும். அது எப்படி பிறக்கும் போதே குணம் இருக்கும், அது அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம், அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு பேர் தான் பிறவி குணம், அந்த ஜென்மஸ்வாபங்கள். சிலர் பார்த்தா ஆரம்பத்தில் ஒழுங்கா இருப்பான், சிலர் சொல்றாங்க 10th படிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தான், +2 படிக்க ஆரம்பிச்சது தான் தாமதம், என்னென்னமோ பேசுறான், +2 வந்தா எங்கிட்ட பேச்சே இல்லை, அப்போ காரணம் கத்தோடைய பிள்ளை பேச்சே இல்லைன்னா அவர் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. சிலர் வந்து பேசலன்னு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அமைதியாக இருப்பார், ஒன்றும் பேச மாட்டார். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு மிகுந்த அன்போடு தாழ்மையோடு சொல்கிறேன், அன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கும் இன்றைக்கி ரட்சிக்கப்படுறதுக்கும் எல்லாம் ஒன்று தான். ஆமே, ரட்சிக்கப்பட்டா மனம் திரும்பினா நம்பர் 1 ஜென்மஸ்வாபம் மாறணும். உதாரணமா பயங்கரமா ஒருத்தன் கோவப்படுறான்னு வைங்களேன், ஜென்மஸ்வாபம், அது ஒரு சுவாபம். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவங்க அடிக்கடி நல்ல பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டு இருந்தா கோபம் வருமா வராதா? இதுதான், அப்படிதான் போகக்கூடாது. கோபம் அப்படி வர மாதிரி இருக்கும், உடனே ஆவியானவர் பேசுவார், இதுதானே உண்மை. உடனே அப்படி மீறி சில நேரத்தில் ஒன்று பேசிட்டா கூட உடனே நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், கர்த்தர் என்னோடு பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அப்புறம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு உங்கள் கோபம் தனியே கடவுது. எவ்வளோ அழகாக போட்டிருக்கு, கோபம் வராதுன்னு பைபிளில் போடல. கோபம் ஒரு சுவாபம், புரியுதா உங்களுக்கு? கோபம் ஒரு சுவாபம். சில விஷயத்தில் கோபப்படணும், நீங்கள் ஒரு அலங்கோலமாக உடை உடுத்திட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு, அப்படியே சொல்லுவேன் நான், நாலு நாளாக என் பையன் வீட்டுக்கே வரல, எங்கடா போனால் இன்னும் ஒரு 5 நாள் கழித்து வரதான்னு அப்படி சொல்லுவேன் நான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது தகப்பனா இருந்தா அவன் தன் பிள்ளை என்ன செய்வான், கடிந்து கொண்டு சிச்சிப்பான். அதான் நேசிக்கிற தகப்பனுடைய அர்த்தம். அப்ப இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தா சிரிச்சிட்டான், ஏதாவது சொன்னா முகலாம் மாறியது. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின அவங்களுக்கு அவர் நல்லதான சொல்றாங்க, அப்படி என்ன வரும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஜென்ம சுபாவம் மாறும். அவங்க சொன்ன அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. உதாரணமா வரேன், நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? வருவாங்க. வர முடியலன்னா என்ன சொல்லுவாங்க? வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? இந்த இயேசுவின் நாமத்தினால நான் மிகுந்த அன்போடு கூட சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவங்க குணம் மாறும். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டவங்க பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. எதை ஃபாலோ பண்ணுவாங்க? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உதாரணமாக ஒரு ஸ்திரீக்கு அந்த 10 வெள்ளிக்காசு இருந்துச்சான், ஒன்று காணாம போச்சான், அப்புறம் அவளுக்கு தேடி கண்டுபிடிச்சிட்டாளாம். கண்டுபிடிச்சோன்னு என்ன செஞ்சாளா? தேடி கண்டுபிடிச்சோடனே அயல் வீட்டுக்காரர்கள், சிநேகிதர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அவ வீட்டுக்கு கூப்பிட்டு என் கூட என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, காணாமல் போன வெள்ளிக்காசு கிடைச்சிருச்சு. ஆமென். தான் பெற்ற, தான் இழந்து போன, தனக்குள் இருந்த தாளந்துகள், ஒரு காலத்தில் இந்த தாளந்து இறந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப அதை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார், அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற சந்தோஷத்தை ரட்சிக்கப்பட்டவங்க பகிர்ந்து கொள்வாங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா இங்க சாட்சி சொல்லும் போது கீழே இருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தாங்க, அவங்க சொன்னாங்க இங்க போங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. அந்த அம்மாவுக்குள்ள ஒரு ரட்சிப்பு இருக்கிறதுனாலதான் ஆண்டவரை பற்றி பேச முடிஞ்சது. கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வருவதுதான் தேவ சித்தம். அந்த ஆசீர்வாதம் தங்கணும்னா, இந்த தங்கறதான் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான், சும்மா வந்து போறத பேசல, புரியுதா உங்களுக்கு? அப்ப தங்குகிறதுக்கு முதல் காரியம், என் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். என் வீடு எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். என் வீடு ஒரு மனம் திரும்பின வீடா இருக்கணும். என் வீட்டுக்குள்ள ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய சகோதரிகள் சொல்றாங்க, நல்லா நல்லா தான் இருக்கு பிரதர், ஆனா இது என் வீட்டுக்காரன் கேட்கணும் இந்த பிரசங்கத்தை, நானே தான் கேட்டுட்டு இருக்கிறேன், அவர் கேட்டார்னா திருந்திடுவார்னு நான் நம்புறேன் அப்படின்னு. ஆனா நீங்க பைபிள்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், வேதத்தை நீங்க சீக்கிரமா திருப்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நீங்க திருப்பி 1 பேதுரு 3 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
1: அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: அப்பொழுது
1: அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தா,
0: யாராவது கீழ்ப்படியாம இருந்தா,
1: பய பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து,
0: போதனையின்றி
1: மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்.
0: கையை வைத்து ஆண்டு மயப்படுத்துங்க. ஆமென். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரசங்கம் கேட்டாதான் திருந்துவானு, அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா பிரசங்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல அவங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கோ பிரசங்கம் கேட்கறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க எப்படி கர்த்தருக்குள்ள வருவாங்க? இந்த வசனத்தை பாருங்க, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடவடிக்கை நடக்கைய பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க நம்பணும், இந்த வார்த்தை நீங்க விசுவாசிக்கணும். ஏனென்றால் சகோதரிகள் தான் வீட்டில் ரொம்ப முக்கியமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள மனைவி. அப்ப புத்தி இல்லாத மனைவி என்ன செய்யறா? தன் கைகளினாலேயே. அதுக்கெல்லாம் வந்து இடிக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள்லாம் கூட்டிட்டு வர வேணாம். புரியுதா உங்களுக்கு? இடிக்கிறதுக்கெல்லாம் மெஷின்ல வேணா, நாலஞ்சு ஆட்கள் வேணா அவங்க கையினால இடிச்சிருவாளா? அப்ப எவ்வளவு பலசாலி பாத்தீங்களா நீங்க? அப்போ கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமேன். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப தேவனுடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கணும்னா, ஆண்டவரே என் வீட்டில் மாத்திரம் பணம் இருந்துச்சுன்னா என்னை இந்த ஆள் இவ்வளோ கேவலமாக பேசுவாங்களா? ஏமா நான் மாத்திரம் படிச்சிருந்தேனா நான் இவரை நம்பி இருக்கப்பேனா? எனக்கு மாத்திரம் நாலு காசு கையில் இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி கேவலப்பட வேண்டிய அவசியமா? அப்படியெல்லாம் நீங்கள் புலம்பாதீங்க. என் வீட்டில் ரட்சிப்பு மாத்திரம் இருந்திருந்தா இது நடக்குமான்னு கேளுங்க. ஆமே. நான் மாத்திரம் படிச்சிருந்தா அதான் தெரியும், அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மாத்திரம் எனக்கு மாத்திரம் பணம் இருந்தா அதான் இல்லையே. இல்லாததை பத்தி பேச வேணாம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, உங்க மேல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தா உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, நான் சாதாரண ஆள் அல்ல, எனக்குள்ள ஆண்டவர், நான் சாதாரணவளா ஒரு காலத்தில் இருந்தேன், சாதாரணவனா இருந்தேன், ஆனா இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டேன், என்னுடைய சுவாபம் மாறன ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை தாங்க, கீழ்ப்படிதலை தாங்க என்று நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்க வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனாய் மாற்றிடும். கையை வைத்து ஆமீன் சொல்லுங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டில் வாசித்த வசனம், அந்த இயேசு அந்த ரத்தம், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். இப்ப நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ரட்சிக்கப்படலைன்னா அது கஷ்டம். ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவது, வேகமா வேதத்தை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் வேக சில வசனங்களை முடிந்த அளவுக்கு சொல்ல விரும்புறேன். முதலாம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க.
1: அவள் இருந்த வீட்டில்
0: தேவ தூதன் பிரவேசித்து
1: கிருபை பெற்றவளே, வாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
0: இந்த வசனத்தை பொதுவாக நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் பொதுவாக கேட்போம், அதோட அந்த வசனங்கள்லாம் மறந்துடுறோம் நம்ம சில நேரங்களில். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்துறாரு, என்னை கவனிக்கணும். அந்த வசனத்தில் நான் அதிகமாய் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவதூதன் மரியாளின் வீட்டுக்கு வந்தார், அவள் இருந்த வீட்டை தேடி வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வராருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஆள் வராருன்னு வைங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சும்மா சோ இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர் வராருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அதுக்கே நம்ம பயங்கரமாக பேசுவோம், அவர் வரார், இவர் வரார், இவர் வரார். அவர் சிலர் சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு யாருமே வர்றதில்லை, என் வீட்டுக்கு வர கண்ணு தெரியுது அவங்களுக்கெல்லாம், என் வீட்டுக்கு வரணும்னு. என் வீட்டுக்கு நீங்களாம் வருவீங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் வருவீங்களான்னு வர்றதை கூட வராமாக்கிடுவாங்க. நீங்களாம் வருவீங்களான்னு. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பரலோகத்தின் தேவன் இந்த தேவன் தம்முடைய தூதனை இவன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். இதிலிருந்து ஏன் அனுப்பினார் அப்படின்னு கேட்டால், இந்த மரியாளுடைய வீடு பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வீடு. இந்த வீடு பரலோகத்தோடு, இந்த வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் அடிக்கடி வராங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். தொடர்பு இல்லாம வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கா ஒரு நாள் வர தொடர்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், மரியாள் வீடு பரலோகத்தோடு தொடர்புடைய வீடு. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நீங்க இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். பரலோகத்தோடு தொடர்புனா அது என்ன பிரதர்? அது எப்படி தொடர்பு வச்சுக்கிறது? பரலோகத்தோடு தொடர்புடைய வீடுன்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்தோடு இருக்கிற தேவனோடு கூட பேசுகிற வீடு. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எப்போதெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜபம் பரலோகத்தோடு உங்களை இணைக்கிறது. எங்கள் பரலோக பிதாவே என்று கூப்பிடுகிறோம் இல்லையா, இயேசுவின் நாமத்தில் ஜபம் பண்றோம். அந்த ஜபம் பரலோகத்தோடு இணைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற இரண்டாவது ஆசீர்வாதத்திற்கு வழி என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் அடிக்கடி உங்க வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, உங்க வீட்டை பரலோகத்தோடு ஆவியானவர் இணைச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், மரியாள் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடுகள் இருந்திருக்கும், ஆனா அவங்க வீட்டுக்கெல்லாம் தேவ தூதனை கர்த்தர் அனுப்பல, இவங்க வீட்டுக்கு தான் அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன, இதுல இருந்து ஒன்று விளங்குது, அவங்க ஜபம் பண்ணுகிற ஜபிக்கிற தேவனுக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு வீடு. உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கியா? உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவரோடு கூட தனித்து உறவாடுறீங்களா? தனித்து உறவாட முடியுதா? காலையில் வேலைக்கு போனா இல்லை தொழிலுக்கு போனா, சாயந்தரம் டயர்டா வந்தோடனே அப்படியே சாப்பிட்டோடனே படுக்க தான் தோன்றும். ஆண்டவரோடு பேசுறதுக்கே முடியல. அதனால்தான் நல்ல நேரம் அதிகாலை நேரம், சில நேரங்கள் இரவு நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது உங்க மனநிலைமையெல்லாம் தேவனோடு கூட ஒன்றரை கலந்து ஒருமனப்பட்டு நீங்க ஜெபம் பண்ண முடியும். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தை வேகமாய் திருப்புங்க, வேகமாய். அப்போஸ்தலர் 12:5.
1: அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள்.
0: 12
1: அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
0: 18 வாசிங்க பிரதர், எனக்காக.
1: பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல.
0: நல்ல, போதும், நல்ல கவனிங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குதுனால வேகமா அவங்களோட பேசி கொண்டு போறேன். நல்ல கவனிக்கணும், நானும் தானே ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என் வீட்டுக்கு என் தொடர்பு வைக்கல என்று நீங்க கேட்கலாம். நான் சொல்ற ஜெபம் ஏதோ வீட்டை விட்டு இப்ப வெளியே வந்தோம் ஜெபம் பண்ணோம், சாப்பிடும் போது ஜெபம் பண்ணோம், அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசல. ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். இதுவரைக்கும் ஜெபிக்காவிட்டா இனிமே நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி முடிந்தா இரவு நேரத்துல ஆண்டவரோடு கூட நீங்க கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி ஜெபித்து பாருங்க. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த 12 பேதுருவை ஏரோது பிடித்து கால்களை கைகள்லாம் சங்கிலி போட்டு சிறைச்சாலையில இருக்கிறா. நாளை காலையில அவனை கொல்ல போகிறாங்க. ஆனா பேதுருவ என்ன செய்துட்டு இருக்கிறாரா? தூங்கி கொண்டிருக்கு. நாளை காலையில கொல்ல போகிற ஒரு ஆளுக்கு தூக்கம் வருமா? ஆனா அவன் தூங்கிட்டு இருக்கான். காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த பேதுருவை என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவர் அவனுக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பேதுருவாயிருக்கிறாய், நீ பாறையாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல என் சபையை கட்ட போறேன் அப்படின்னு ஆண்டவர் யாருக்கு சொல்லியிருந்தாரா? பேதுருக்கு சொன்னார். அதே போல இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ இளம் வயது, அதாவது யோவான் கடைசி அதிகாரத்தை திருப்பாதீங்க, டைம் இல்ல, நீ இளம் வயதா இருக்கும்போது நீயே உன்னுடைய அறைய கட்டி கொள்ற, அப்புறம் நீ முதிர் வயதாகும் போது, நல்லா புரியுதா உங்களுக்கு, முதிர் வயதாகும் போது. அப்போ இந்த அப்போஸ்தலர் 12 அவன் முதிர் வயது உள்ளவன் அல்ல, அவன் ஒரு இளைஞன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவனுக்கு தெரியும், என் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி எனக்கு எப்பதான் மரணம் வரும், முதிர் வயதுல தான் வரும். கைய வைத்து ஆமென் சொல்லுங்க. அந்த வெளிப்பாட்டை அவன் நம்புகிறவன். அதனால இந்த ஏரோது நினைச்சிட்டு இருக்காரு, நாளைக்கு என்ன கொல்ல போறன்னு. ஆனா அவனோ ஆண்டவருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டவன். அதனால அவனுக்கு நல்ல தூங்கிட்டான். இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்க சொன்ன 12:5 வாசிக்க சொன்ன 12:18 எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த வீட்டார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜபம் பண்ணாங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க நம்புறேன். இந்த வீட்டார் அவனுக்காக ஜபம் பண்ண நேரம் இரவா பகலா? இரவு. இரவு இரவெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவனை வீட்டுக்குள்ளே வந்து கதவை தட்டி அங்க எல்லாம் அவங்களோடு கூட அவன் சம்பாஷணம் பண்ணி அங்கிருந்து அவன் வெளியே புறப்பட்டு போகும்போது என்ன வாசித்தோம்? 18-ஆம் வசனம்.
1: பொழுது விடிந்த
0: போது. சத்தமா பேசுங்க எல்லாரும், இன்னொரு முறை. அப்ப பேதுருக்கு விடுதலை எப்போ கிடைச்சது? இரவில. இரவெல்லாம் பேதுரு வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க தொடர் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க இரவெல்லாம். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், திங்கக்கிழமை வாங்கன்னு. ஒருவேளை உங்களுக்கு ராத்திரியில விடுதலை கிடைக்கும்னு ஆண்டவர் வச்சிருந்தா, அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த விடுதலை உங்களுக்கு வராம போயிடக்கூடாது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆமென். அப்ப ஒரு இன்னொரு வேதத்தில் நான் அதை வாசிக்கும் போது, அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த அற்புதம் நடந்திருக்கிறது பேதுருக்கு. ஆமென். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போறோம், குடும்ப ஆசீர்வாதம் கூட்டு போறோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றோம், அப்படி அல்ல. நீங்க ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்க. அப்போ உங்கள் வீடு பரலோகத்தோடு தொடர்புடைய வீடா மாறிடும். அந்த வீட்டுக்கு கர்த்தர் தூதனை அனுப்புவார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6-ஆம் அதிகாரத்துக்கு சீக்கிரம் அப்படி சொல்லி கொண்டு போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6-ஆம் அதிகாரம் 46 வாசிங்க. நல்ல கவனிங்க. இப்போ இந்த நவீன உலகத்துல எல்லாமே நமக்கு உடனே கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறோம். அந்த காலத்துல உதாரணமா தோசை இட்லி சாப்பிடணும்னா முந்தின நாளே அந்த மாவுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இல்லையா? இப்ப நினைச்ச நேரம் போய் வாங்கி டக்குன்னு தோசையை சுட்டு சாப்பிடுறதுக்கு வசதி இருக்கு. அது மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி, உடனே காஃபி, உடனே டி, எல்லாமே உடனுக்குடன் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே வளர்ந்துருக்கு. அதே போல அநேகர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதமும் எப்படி வரணும், இன்னைக்கே வரணும், அப்பதான் நாளைக்கு நான் வருவேன். புரியுதா உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆனா இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்த, என்னுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கும் சொல்லி கொடுத்த, நீ எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யறாயோ அங்கெல்லாம் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைய ஆண்டவர் எனக்கு என்னென்ன இப்ப எப்படி சொல்றாருன்னா, நான் கற்றுக்கொண்டதான் நான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவன் வீட்டுல வரணும்னா ஆண்டவர் சொல்றாரு, 2 வீட ஆண்டவர் காமிச்சார். ஒன்று, 2 வீட்டுக்கும் பெயர் என்னதான்? வீடுதான். 2 வீடு பார்க்க அழகா இருக்கு, 2 வீடு பார்க்க அழகா இருக்கு. ஆனா ஒரு நாள் பயங்கரமான வெள்ளம் வந்து 2 வீட்டையும் மோதினது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது 2 வீட்டையும் மோதினது. வெள்ளம் எல்லாம் போன பிறகு பார்த்தா ஒரே ஒரு வீடுதான் நிக்குது, இன்னொரு வீட்டையே. அப்பதான் அந்த வீட்டினுடைய ரகசியம் புரிஞ்சு, இந்த வீடு மட்டும் நிக்குது, இந்த வீட்டை காணமே. அப்பதான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சொல்றாங்க, இயேசு இயேசப்பா அழகாய் சொல்றாரு, ஏன் அந்த வீட்டை காணோம்? அந்த வீடு

பிரைஸ் த லார்ட், ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், சோத்ரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஓ ஹாலேலூயா, சோத்ரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா, சோதரம் சோதரம் சோதரம் சோதரம், தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஏமேன், ஏமேன், ஏமேன், ஏமேன், ஏமேன், ஏமேன், ஏமேன், ஏமேன். அவர் காட் இஸ் அ குட் காட், ஏமேன், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளும் கர்த்தருடைய கிருபையினால் 98வது தடவையாக கனடா ரிவைவல் பிரேயர், கனடாவிலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும். இந்த காரியத்தை பாஸ்டர் தயாவுக்கு பெரிய பாரமாய் கர்த்தர் போட்டு அவரோடு இணைந்து பாஸ்டர் ராஜனும் பிரெண்டன்லே இன்பர்சனாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது சூமூடாக பல தேசங்களிலே பலரையும் இணைத்து செய்யக்கூடியதாக அது தொடர்ந்து 98வது தடவையாய், 98வது மாதத்திலே ஒரு தடவை நடைபெறுகிறது இந்த காரியம். அந்த 3வது திங்கக்கிழமையிலே இந்த கனடா ரிவைவல் பிரேயர் நடக்கிறது. இதிலே உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நாம் எல்லாரும் இணைந்துதான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். கனடாவுக்காக, ஏன் கனடாவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து கனடாவிலே அநேகரை ரட்சித்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் கனடாவிலே வந்துதான் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக ஹிந்து இங்கே பாஸ்டர்மார் இருக்கிறவர்கள் ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஏற்கனவே அநாதி தீர்மானத்தின்படி இலங்கையில் இருந்து நம்மை கொண்டு வந்து இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் வருவதற்கு இலங்கை ஜனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், ஊழியக்காரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக டிவியிலே எடுத்து கொண்டு வந்திருக்கிற எல்சராய் டிவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ரேடியோவிலே, சங்கமம் ரேடியோவிலே இது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அந்த ரேடியோவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இலங்கையிலிருந்து, இந்தியாவிலிருந்து, மற்ற தேசங்களிலிருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், ஊழியக்காரிகள் ஒவ்வொருவருக்காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இந்த ஜபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய், நாம் கேட்கிற வார்த்தை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆராதனை ஆண்டவர் பொறுப்பிட்டுக் கொள்ளும்படியாய், ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாம் ஒரு கணம் ஒப்பு கொடுத்து இந்த ஆரம்ப ஜபத்திலே நான் ஜபிக்கிற

0: கம்பீரமாய் களி கூறுவார். நம்மிலே கம்பீரமாய் களி கூறுவார். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபத்துக்காய் வந்திருக்கிறோம். நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை நோக்கி, கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்ததே ஜெபம். ஜெயமில்லாவிட்டால் ஜெயமில்லை. ஆகவே இந்த ஆரம்ப ஜெபத்தையில இந்த வார்த்தையை மயமாய் வைத்து, கர்த்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர், ஆண்டவர் நீர் வல்லமை உள்ளவர், நீர் ரட்சிக்கிறவர், தேசத்தை காப்பாற்றுகிறவர், தேசம் பெரிய அழிவிலே போய்கொண்டிருக்கிறதப்பா, அந்த இந்த கனடா தேசத்தை நீர் ஆண்டவரே பெருமலையை பொழிந்து காப்பாற்றப் போகிறீர், ஆண்டவரே பல காரியங்களை மாற்றங்களை கொண்டு வரப் போகிறீர் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. 98வது தடவையாக இந்த கனடா ரிவைவல் பிரேயர் ஆண்டவரே நடைபெற கர்த்தர் தொடர்ந்து நடைபெற, எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற, தொடர்ந்து பரலோக கதவை தட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறதுக்காய் சோதிரம். ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் இணைந்திருக்கிறவர்களுக்காய், ஒவ்வொரு ஊழியர்கள் ஊழியக்காரிகள் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி, இந்த ஆண்டவரே ரிவைவல் பிரேயரை கொண்டு நடத்துகிற ஆராதனை நடத்துகிற மகள் ஆண்டவரே, ஜெபத்தை உம்முடைய கரத்தை ஓய்ந்திருக்க விட மாட்டோம். இந்த கனடா தேசம் எழுப்புதலை காணுமட்டும். இந்த கனடாவிலே ஆண்டவரே உலகத்திலே அதிக ஜனங்கள், அதிக நாட்டு ஜனங்கள் வாழுகிற தேசமா இந்த கனடா இருக்கிறதப்பா. அத்தனை தேசங்களுக்கும் நேர் உம்முடைய அன்பை சுவைப்பதற்கு, உம்முடைய நற்செய்தியை கொண்டு போவதற்கு இந்த கனடாவை நீர் எழுப்புதல் தேசமாய் மாற்றி, இந்த தேசத்திலே இந்த அக்னி புறப்பட்டு சென்று உலகம் முழுக்க ஆண்டவரே உலகத்தின் கடைசி எல்லை வரை புறப்பட போறதுக்காய் உமக்கு முன்கூட்டியே நன்றி செலுத்தி, இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கூட நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஹலலூயா, ஹலலூயா. நாங்க வேதத்துல நாங்க பாக்குறோம், வேற நாமம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகரானது, அவருக்கு சமமானது ஒன்றும் இல்லை. வேதம் அழகாக சொல்லுகிறது, சகல முழங்கால்கள் முடங்கிடும் நாமம், சகல நாவுகள் யாவும் அறிக்கையிடும் நாமம், அது இயேசு என்ற நாமம். ஆகவே இந்த பாடல் சொல்லுகிறது, தேசம் ரட்சிக்கப்படுவதற்கென்று, தேசம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் இந்த பூமியில இல்லை. அது ஒரே ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மாத்திரம் எங்களை ரட்சிக்க கூடும். தேவ இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மட்டும்தான் எங்களை விடுதலை அடைய முடியும். ஆகவே உற்சாகமாக என்னோட சேர்ந்து இந்த பாடல்

உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட நாமம் எங்களுக்கு மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்களோட நாமம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று, நாம் விடுதலை அடைவதற்கென்று, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று, நித்தம் உங்களோட வாழ்வு நடக்கிறதுக்கென்று ஆண்டவரே, உங்களோட நாமம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமுடையவரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமே இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். We praise you God, we bless your name oh God. You are wonderful, you are matchless oh God in all the earth oh God. How great, how awesome are you. You alone are worthy of all praises. You are worthy.

வேண்டும் ஆண்டவரே. உங்களோட நாமம் ஒன்றை மகிமை அடையணும் ஆண்டவரே. ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் சொன்னது போல நாங்க சிறுக வேண்டும் ஆண்டவரே, நீங்க பெருக வேண்டும் ஆண்டவரே. Let your name alone be glorified, O God. Let your name alone be exalted, O God.

0: கணம் கணத்துறி ஒருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். You deserve the glory and the honor and the praise. Be magnified, O God. We bless your name.
1: Amen, amen. Amen. Thank you. We had a wonderful time of praising and worship. இந்த நேரத்தை ஜப நேரத்திலே நாம் கடந்து சொல்லுவோம். கத்தை கொடுத்ததான இந்த பரிசுத்தமுள்ளதான நேரத்திலே, குறிப்பாக இந்த ஜப வேலையிலே கர்த்தர் நம்மை மீண்டுமா இந்த ஜூமின் ஊடாக ஒன்று சேர்த்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இந்த நாள் குறிப்பாக 98வது முறையாக இந்த கனடா ரிவைவலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல வருடங்களாக இந்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட நிச்சயமாக கர்த்தர் ஒரு எழுப்புதல் இந்த தேசத்திலே தேவன் தரப்போகிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து போராடி ஜெபிக்கிறோம். ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் சொன்னது, வாய்க்கால்களை பள்ளத்தாக்கில் எங்கும் வெட்டுங்கள். So we need to do our part when before God will do his part. ஆண்டவர் எழுப்புதலை நம்மால் கொண்டு வர முடியாது, எழுப்புதலை தேவன் தான் கொண்டு வர முடியும். ஆனால் நம்மளால் செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்று தான், வாய்க்கால்களை வெட்டுவதைப் போல நாம் ஜபத்தை நாம் ஆண்டவருக்கு முன்பதாக ஏறெடுக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் இந்த ஜப வேலை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஒருவேளை ஒரு பெரிய ஒரு சிம்டம்ஸை நாம் இந்த நாட்களை எதிர்பார்க்காவிட்டாலும், ஆண்டவர் சொல்வதை போல நம்முடைய வேலையை நாம் செய்யும் போது அதற்குரிய பிரதிபலன்களாக பெரிய ஒரு பிரேக் த்ரூவை சீக்கிரமாக நாம் பார்க்கப் போகிறோம். ஜப வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் ஒவ்வொருத்தராக. குறிப்பாக இந்த வேலையை ஜபிக்க வேண்டிய பிள்ளை ஊழியர்கள், 3 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்துக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய ஜபத்தை ஏறெடுக்கலாம். சுமற்றல் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு கூட ஒன்றை இசைந்து நாம் இந்த ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். முதல் ஜபத்தை பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் இப்பொழுது ஜபிப்பார்கள். கனடா தேசம் இங்குமுள்ள திருச்சபைகள் மீண்டும் ஆதி அன்புக்கு திரும்பும்படியாகவும், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அற்புத அடையாளங்கள் நம் சபைகளில் வெளிப்படும்படியாகவும், சபைகள் விசுவாசத்திலும் பொறுமையிலும் நற்கிரியிலும் அதிக அதிகமாய் பெறும்படியாகவும் ஜெபிப்போம். பாஸ்டர் ஆண்ட்ரூ இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் ஆல் த சர்ச்சஸ் in Canada, so the church will return to the first love of the Christ, and the church will grow in faith, in patience, and every good works. So and the good works will be multiplied in the churches. So Pastor Andrew is going to pray.
2: நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 1:9 நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அவருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். நம்முடைய சபைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கத்திருந்த நாளிலுமாக சபைகளை பலப்படுத்த, பரிசுத்தாவியானவருடைய வல்லமை சபைகளில் ஊற்றப்பட, தேவனுடைய அந்த அன்பு, அந்த அன்பினுடைய அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று சபைகள் அறிந்து கொள்ள கத்தர் கிருபை செய்யும்படிக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஒரு கணம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்ட ஜெபத்தை கேட்கிற கத்தர் நீங்க ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலுமாக நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இணைந்து பரலோகத்தின் தேவன் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலுமாக ஆண்டவரே இந்த தேசத்தில் நீர் எழுப்பியிருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ரட்சித்த ஒவ்வொரு மக்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனை. ஒவ்வொரு காரியங்களில் இருந்து விடுவித்து கர்த்தர் நீர் உம்முடைய மகிமையின் சுவிசேஷத்தை கொண்டு ஆண்டவரே அப்பா விடுதலை ஆக்கின உம்முடைய ஜனத்துக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலுமாக அருமை பிதாவே, மறுபடியும் உம்முடைய வல்லமை எங்கள் சபைகளிலே ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் சபைகள் ஆண்டவரே எப்படி பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய சத்தியத்தை சுமந்து சென்றார்களோ அப்படி இந்த நாட்களிலே செல்லத்தக்கதாக, சுவிசேஷம் எங்கும் பரம்பத்தக்கதாக ஆண்டவருடைய கிருபை இந்த தேசத்தை ரத்தத்தில் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, சபைகள் எல்லாம் பக்தி விரித்து அடைந்து வளர்ந்து பெருகிற்று என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கிருபையை கர்த்தர் சபைகளுக்கு கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்குள்ளே ஆண்டவரே அந்த அக்கினியை போடுவீராக, விசுவாசிகளுக்குள்ளே அந்த பாரத்தை கொண்டு வருவீராக. தகப்பனே, ஆதி மேன்மை அடையத்தக்கதாக ஆண்டவர் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக சபைகள் எல்லாம் மாறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களிலுமாக தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. தாகமுள்ள சபைகளை எழுப்புங்க, வாஞ்சையுள்ள பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரே, சுவிசேஷத்துக்காக வைராக்கியம் அளிக்கிற சபைகள், ஊழியர்களை கர்த்தர் இந்த நாட்களை எழுப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களிலே ராஜா, இந்த நாட்களிலே ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே பாஸ்டர் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே, அந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே தேவனுடைய மனுஷனை கொண்டு போய் நீ நிறுத்தினது போல ஆண்டவரே, தேவரீர் அப்பா, நாங்கள் பார்க்கிற காரியங்கள் வேதனை அளிக்கக்கூடியதா இருந்தாலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய கீழே காற்றை நீர் அனுப்பும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும் ஆண்டவரே. சபைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும், ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும். இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று ஜனங்கள் கண்டது போல கர்த்தர் நீர் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய இரக்கத்தின் கரம் நீட்டப்படட்டும். ஐயா ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த இத்தனை 98 மாதங்களாய் நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம் என்று அல்ல, கர்த்தர் கட்டாயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒரு மாற்றம் உண்டாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே மாற்றம் வரட்டும், வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, ஊழியர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும். கர்த்தர் விரும்புகிற இருதயங்களை கர்த்தர் எழுப்புவீராக. நீர் அப்படி செய்கிறபடினாலும் உம்மை சோத்தரிக்கிறோம். எல்லா மகி உமைக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. வேத வசனத்தை தியானித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் எழும்பட்டும். கர்த்தர் அப்படி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம். எல்லா மகி உமைக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: அடுத்த ஜப குறிப்பை பாஸ்டர் ஜபா அவர்கள் இப்பொழுது செய்வார்கள். இந்த கடைசி நாட்களில் கனடா தேசம் எங்கும் உள்ள திருச்சபைகளில் ஆவியானவரின் அருள்மாறி அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாகவும், சபைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடும் வளர்ந்து பெருகும்படியாகவும், கனடா தேசத்தில் மாபெரும் எழுப்புதல் உண்டாகி உலகம் முழுவதும் பற்றி பிடிக்கும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் ஜபா, ஹி வில் பி ப்ரேயிங் ஃபார் த outpouring of the Holy Spirit upon all the churches, especially in Canada. The church will grow with the fear of the Lord and the comfort of the Lord Jesus Christ. Not only the revival will arise in Canada, that will spread all over the world. Pastor Jabba, now.
3: Thank you. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான 98வது ஆசீர்வதிக்கப்பட்ட எழுப்புதல் ஜெபத்துக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் அது சுயரத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கனடா தேசத்துல திருச்சபைகளையும் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அருள்மாறி அளவில்லாமல் ஒவ்வொரு திருச்சபையிலும் ஊற்றப்படும்படியால் பின்மாறி அபிஷேகத்தை ஒவ்வொரு திருச்சபையும் கண்டுகொள்ளத்தக்கதாக தேவ வல்லமைக்களை அவர்கள் வரும்படியாக, தேவ பிரசன்னத்துல ஆவியானவரே ஒவ்வொரு சபைகளும் நடத்தப்படும்படியாக உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆதி திருச்சபையிலப்பா முன்மாறி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆனாலும் அது வார்த்தை சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்போது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், ஓ வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், அப்பா மூப்பனர் சொப்பனம் காண்பார்கள். அந்த அனுபவத்துக்களை ஒவ்வொரு திருச்சபையும் வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாத அளவுக்கு இருக்கிற உலக காரியங்கள், லௌலியமான காரியங்கள் சபைகளை விட்டு அகன்று போகும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரை ஆறுதல் ஒவ்வொரு சபைகளும் பெறும்படியா ஜெபிக்கிறோம். பின்மாறி அபிஷேகத்தை ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இருக்கிறோம் கர்த்தரால மட்டும்தான் முடியும் அப்பா. எங்கட பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் ஒருவரால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாள்லயே ஆண்டவரே பரிசுத்த குலைச்சல் சபைகள்ல இருப்பதுனாலே ஆவியானவர் அசைவாட முடியாமல் அநேக தடைகள் இருக்குதை பார்க்கிறோம். இந்த நாட்கள் ஒவ்வொரு திருச்சபைகளும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான சபையாக நடக்க ஆவியானவரே நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு திருச்சபையிலும் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களை திருச்சபையில எழுப்புதலை காண முடியாமல் தடைகளை உடைத்து அப்பா அந்த தடைகளினால் உடைத்தனால் மட்டும்தான் கனடா தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண முடியும் ஆண்டவரே. கனடா தேசத்தின் எழுப்புதலை கண்டால் உலகத்திலேயே அந்த எழுப்புதல் வந்துவிடும் அப்பா. அதற்கு ஒவ்வொரு சபைகளும் நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் உண்மை முத்தமா கத்தரை சேவிக்கத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொரு திருச்சபைக்கும் கொடுக்கும்படியாய் உமது சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியானவரே மக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். இதுவரை மக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்தால் அந்த பாவத்தை திருச்சபையில் இருந்து மன்னித்து விட்டு நீர் தொடர்ந்தும் அசைபாடும்படியாய் உமது சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்கன்ற விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம். கணம் தொதி மகிமை மாற்றுமை யாவற்றை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த ஜெப குறிப்பை பிரதர் ஆல்விஷ் ஞானராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். He is going to pray that God would pour out His Spirit upon all the saved youths everywhere in Canada, that they do not conform to the pattern of the world and to live a life of a testimony, and those who went far away return to the Lord. குறிப்பாக ஆல்விஷ் ஞானராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக. குறிப்பாக சபைகளிலே அவர்கள் ஆண்டவருக்குள் பக்குவப்பட வேண்டும், வளர வேண்டும். எந்த விதத்திலும் உலக காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, உலக காரியத்தோடு கூட ஒத்து போய்விடாதபடி ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ. அது மாத்திரமல்ல, தேவனை விட்டு தூரமாக இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் திருப்பும்படியாகவும் பிரதர் ஆல்விஷ் ஞானராஜ் அவர்கள் இப்பொழுது ஜெபத்திலே நம்மை நடத்துவார்கள்.
4: Heavenly Father, Jesus, the Holy Spirit, we thank you, God. We thank you for your presence. We thank you for your presence, oh God. God, we come to your feet today praying for the saved youths in Canada, oh God, the youths in churches who are born in Christian families, who have faith in Jesus Christ, their Lord and Savior, oh God. Lord, we recognize that there are so many sins and problems in this world that are designed by the devil, like a roaring lion, to pull your children down and push them into darkness, oh God. God, we pray that you give them your spiritual strength. And Lord, we pray that we particularly pray against all hypocrisy, oh God. We pray against all hidden sins in this world, oh God. Lord, we pray that you give your children, the saved youth, your strength, oh God. Let them be arrows in the hands of a strong man. We pray for your divine strength and providence and power to live a holy life in this generation, oh God. Let them not be conformed to the patterns of the world, oh God. In the name of Jesus, we pray for a renewed Holy Spirit anointing and a spiritual rejuvenation, oh God, so that they have become new creations for your glory, oh God. Let them be like mini Jesus in this world, oh God, like a city on top of a hill, showing everybody, oh God, the way, the truth, and the life, that is you, oh God, pointing everybody to Jesus Christ, oh God, to live a witnessing life, oh Master. We pray that you give them help. We pray that you give them support to live a holy life, oh Master. We pray that you give them clarity from all confusion of the devil, oh God. Lord, we pray that you give them protection from all demonic temptations, oh God. God, we pray that you create the conditions where they can thrive in a good and proper Christian life, oh God. Lord, we pray against all the arrows of the devil, oh God. We pray that the come against all the arrows of sins, oh God. Lord, we pray that you equip your youths, oh God. We pray that you equip them with the, oh God, with the armor of God so that they can take victory against these sinful temptations, O God. We pray that let them share your victory, O God. You gained victory over the devil on the cross, O God. You gave that victory to us because we are your children, O God. Lord, we pray that we have given our bodies as a living sacrifice to you. And we pray that you give that gift to every saved youth in Canada, every youth in all of our churches, O God, in all Christian families throughout Canada, that they can be empowered through your power to live a holy and witnessing life, to live a set-apart life in this world, O God. We come against every demons that are causing your children to fall into sin. In the mighty name of Jesus, we proclaim liberty. We proclaim freedom from all addictions, O God. We pray that you restore their holiness. We pray that you restore the Holy Spirit in their life so that they can live a witnessing life for your glory, Master. We ask all of these things in our Lord and Savior, Jesus Christ's name. Amen.
1: Amen, amen. Thank you, Brother Alvish. அடுத்த ஜபக்குறிப்பை பாஸ்டர் செல்வி அவர்கள் இப்பொழுது ஜபத்தில் நடத்துவார்கள். கனடா தேசத்தின் பொருளாதாரத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். பொருளாதார சூழ்நிலைகளை கர்த்தர்தான் கட்டி எழுப்ப வேண்டும். உலகம் முழுவதும் சூழ்நிலைகள் மிகவும் ஒரு பாதகமாக இருந்தாலும் இந்த கனடாவையும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கனடா தேசத்திலேயும் வேலை இல்லாத நிலைகள், வேலை நெருக்கடிகள், தொழில் வளங்கள் குறைந்து போன நிலைமைகள். ஸோ இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாஸ்டர் செல்வி அவர்கள் ஷீ இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் த எக்கனாமிக் ஸோ தட் காட் வுட் சேஞ்ச் த சிச்சுவேஷன் ஆஃப் வாட் த கனடா இஸ் கோயிங் த்ரூ, எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜாப் அண்ட் த பீப்புள் ஆர் லூசிங் த ஜாப். And also God will give the wisdom to the leaders so that they will come up with a good plan and a good plan so that the factories will be increased in Canada so the people find the jobs. So Pastor Selvis is going to pray for these things.
5: கிருபையில மிரக்கத்தில் மைஸ்ரோம்ல கத்தாவே இந்த வேலைக்காக துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 98 ரிவைவல் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்பா, எங்கள் ஒவ்வொருடைய ஜபங்களையும் கேட்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் அப்பா, உம்முடைய நாமத்திலே கேட்டுக்கொள்வது பெற்றுக்கொள்வோன்ற நிச்சயத்தோடு வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆவியானவரே, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சிகள் காணப்படாதபடி அப்பா, ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே தகப்பனே வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவாக்கி தரும்படியாகப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்து தலைவர்கள் உம்பக்கமாக மாற்றப்படும்படியாகப்பா. ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கேட்டுக் கொள்வீர்கள் என்று சொன்னீங்க தகப்பனே, சம்பூர்ணமாய் நீங்க தருவீர்கள் என்று நாங்கள் விசுவாசத்தோடப்பா எங்கள் தேசத்து தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானம் தெய்வீக ஞானத்தினால் நீங்க நிரப்புங்கப்பா. மக்களுக்கு பிரயோஜனமானதை மாத்திரமே அவர்கள் செய்யத்தக்க வண்ணமாகப்பா, தேவ ஞானத்தினால் அவர்கள் வழிநடத்தப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படட்டும் அப்பா. வேலையில்லா பற்றாக்குறைகள் இந்த தேசத்திலே நீக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே பணக்கார வர்க்கத்தினர் ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே புதிய புதிய யுக்திகளை பாவிக்கத்தக்கதாக புதிய புதிய கம்பெனிகளை உருவாக்கும்படியாக அநேக ஜனங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. குறைவுகளை நிறைவாக்குறவர் நீங்க, கிறிஸ்து இயேசு மகிமையிலே ஆண்டவரே எங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லவர், உம்முடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு நிறைவாய் உள்ளதப்பா. ஆவியானவரே, நீங்கள் எங்கள் தேசத்தை நீங்க ஆசீர்வதித்தாங்க, எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாங்கப்பா, எங்கள் தேசத்துக்கு குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனே அப்பா. எங்கள் தேசத்திலே தகப்பனே ஒருவர் தானும் ஆண்டவரே குறைவுகளோடு இருக்காதபடி அப்பா, ஆண்டவரே வருமானம் இல்லை என்று இருக்காதபடி அப்பா, அன்றாடு ஆண்டவரே வாழ்க்கை தரங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீங்க வாய்க்க பண்ணி தாங்கப்பா. ஆண்டவரே வருமானம் மிகுதியினால் ஆண்டவரே ஒவ்வொருவருமான ஏழு எளிய திக்கெட்டுகளை விசாரிக்கத்தக்க வண்ணமாக கைட்டு செய்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெருக பண்ணுங்கப்பா. பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க தகப்பனே, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க தகப்பனே. எங்கள் தேசத்துக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே நீங்க பொக்கிச சாலைகளை திறந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேனுங்க. அந்த நிறைவான ஆசீர்வாதம் எங்கள் கனடிய தேசத்தில் நிறைவாய் ஆண்டவரே இறங்கட்டும் அப்பா. நீங்க ஆசீர்வாதத்தை தர வல்லவரப்பா. சிங்க குட்டிகள் பட்டினியா கிடந்தாலும் உண்மை தேடர்களுக்கு ஒரு நன்மையினும் குறைவிடாதுன்னு சொன்ன தேவாதி தேவனப்பா, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஆண்டவரே குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், வறட்சிகள் எல்லாம் செழிப்பாக்கப்படட்டும் அப்பா. எங்கள் தேசம் ஆண்டவரே இந்த தேசம் உமக்காக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உண்மை அறிந்த நாங்கள் ஒவ்வொரு அப்புறம் வைராக்கியத்தோடு நின்று ஜபிக்கிறவர்களாகப்பா எங்களை இன்னமினமாய் ஆண்டவரை எழுப்புங்க தகப்பனேப்பா. ஆண்டவரே பெடரல் பிராவின்சல் ஆண்டவர் முனிசிபல் ஒவ்வொரு லீடர்ஸையும் ஆண்டவர் உம்முடைய கரங்களை குழப்பியிருக்கிறோம். ஆண்டவரே மக்களுக்கு பிரயோஜனமானதை மாத்திரமே செய்யத்தக்கதாகப்பா. ஆண்டவரே பயத்தோடும் உம்முடைய தேவ ஞானத்தோடும் ஆண்டவர் இந்த தேசங்களை ஆளுக செய்ய விசேஷித்த ஞானத்தை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. ஆவியானவரே தகப்பனே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. ஆண்டவரே நீங்க அந்த ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே தம்முடைய பார்லிமெண்ட்ஸிலும் நீங்க ஆண்டவரே அந்த இடத்துக்குள் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் ஆளுக செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த பில்சன் ரிலீஸ் பண்ணாதபடி அப்பா ஜனங்களுக்கு பிரயோஜனமானது மாத்திரமே செய்யத்தக்கதாகப்பா. ஆண்டவரே எங்கெங்கு ஆண்டவரே தகப்பனே சினிமா பிசினஸ் எல்லாம் உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று அவர்கள் பில்ஸ்கள் எல்லாம் மேக் பண்ணத்தக்க வண்ணமாகப்பா. விசேஷித்த ஞானம் தெய்வீக ஞானத்தினால் நீங்க அவர்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே இந்த தேசம் பணக்கார வர்க்கம் அப்பா. மண்ணுக்குள் ஆண்டவரே நீங்க பொண்ணை வைத்த தேவன் அல்லவாப்பா. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற வளங்கள் பெருகட்டும், கனி வளங்கள் பெருகட்டும் அப்பா. அதை இன்னுமாய் கண்டு அதை ஆண்டவர் உற்பத்தியாக்க இந்த தேசத்தில் எல்லாவற்றையும் மேக் பண்ணத்தக்க வண்ணமாகப்பா. இந்த தேசத்தின் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு யாவரும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கத்தக்கதாக உம்முடைய தேவ சமாதானம் தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீது நீங்க மழையாய் பொழியும்படியாக உம்முடைய பள்ளத்தக்கரத்துக்குள் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. கேளுங்கள் தருவேன் நீங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஜபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு வேண்டிய சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்கள்னாலும் எங்கள் தேசத்தையும் தேசத்து தலைவர்களையும் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க நிறைவே ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பள்ளத்த கோட்டைக்குள் ஜபிக்கிறோம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஆமென்
1: ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த ஜபக்குறிப்பை பிரதர் மதியழகன் ஜெபிப்பார்கள். கனடா தேசத்திலே பல சபைகள் மூடப்பட்டு வருகிறது. அது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம்தான். பாரத்தோடு கூட இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய தன கிரியை நிச்சயமாக தேசத்திலே வெளிப்படும் போது தான் இந்த காரியங்கள் நிறுத்தப்படும். இப்படியே நீடித்தால் 27,000 சபைகள் வருகிற ஆண்டிலே அது 10 ஆண்டுகளிலே அது மூடுவதற்குரிய அதன் அநேக வாய்ப்புகள் உள்ளதாக அதனுடைய ஆய்வு தெரிவிக்கிறது. ஆனாலும் கர்த்தர் ஒரு ராவிலே தேவன் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுவதைப் போல தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்போது காலியாக இருக்கிற திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிற திருச்சபைகளை கூட கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். இவைகளை மனதிலே வைத்து பிரதர் மதியலைன் இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் ஆல் த சர்ச்சஸ் இஸ் கெட்டிங் க்ளோஸ்ட். God would bring the revival so that all the churches will be opened and God will change the situation and God will bring the revival among the churches, the reformation among the people of the Lord. Brother Madhi Alagan now.
6: Kathala Iswaryamulla and Bintakappane Namala Vuelayilum Andavare 98th in the Andavare Jabatthile Nangal Vandirukurom Andavare 8 Varadangalum 2 Madangalum Andavare Nangal Jabikya Thodangi ஆனாலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை மீண்டுமாய் மனத்தை நாங்கள் ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே லண்டன் மாநகரிலே அங்கே என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம் எத்தனை ஆயிரம் சாலியங்கள் சுவைக்கொண்டோம். ஆனாலும் கனடாவிலும் அப்படியான காரியங்கள் வந்து கொண்டிருக்கப்படியால் ஒரு கண்ணீரோடும் பாரத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே இதற்குரிய முழு பொறுப்பையும் ஆண்டவரே நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். பாரம்பரிய சபைகள் எங்களுக்கு வழிகாட்டின சபைகள் இந்த தேசத்திலிருந்து ஊழியங்களாய் புறப்பட்டு எத்தனையோ நாடுகளுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ரட்சிப்பையும் சொன்ன ஆண்டவரே இந்த ஊழிய ஸ்தாபனங்கள் சபைகள் எல்லாம் என்று ஆண்டவரே மாறிவிட்டார் காரணம் ஆண்டவரே ஊழியர்கள் ஆண்டவரே பலிபீடத்தில் இருக்கிற போதவர்கள் ஊழியர்கள் ஆண்டவரே தலைவர்கள் விசுவாசிகள் என ஆண்டவரே அத்தனை பேரும் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியங்களால் இந்த சபையின் ஆண்டவரே இந்த நாட்டின் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஈடுபடுத்து ஆண்டவரே தண்டகம் பண்ணுதல் ஆண்டவரே பிள்ளை சூனியத்துக்கு சமமாயிருக்கு சொன்னீங்களே ஆண்டவரே ரெண்டகம் பண்ணி கொண்டு அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் ஆண்டவரை வைத்தபடியா இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நாடு இப்படியாய் போய்கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவே நாமத்துல ஒவ்வொரு முதலாவது ஒரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையிலே போதவர்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு குருந்தியர்களை நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் ஜாதொன்றிலும் உடல் உண்டாக்காதபடி எவ்விதத்திலும் திறவனின் ஊழியக்காரர்கள் விளங்க பண்ணுகிறோம் என்று தைரியமாய் பவுல் சொன்னாரு ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே பலிபடத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் பண ஆசையினாலே ஆண்டவரே பெருமையின் ஆவை ஆசையினாலே ஆண்டவரே தனக்கு தனக்கென ஜெப சமச கட்டி ஆண்டவரே இந்த நாளில் நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் உடல் உண்டாக்க காரியமாய் இருக்கிறபடி ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே கனடாவில் உள்ள சபைகளில் உள்ள ஊழியர்கள் ஆண்டவரே முதலாவது பலிபடத்திலே பரிசுத்தமாய் ஆண்டவரே நிக்க ஆண்டவரே தைரியமாய் ஜனங்களுக்கு உண்மையை போதிக்கத்தக்கதாய் கள்ள போதனைகள் வராதபடி ஆண்டவரே ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே எபேசு சபையிலே ஆண்டவரே கடந்து எபேசுப்பட்டன கடந்து கடைசி முடிய ஆண்டவரே பயணத்தை தொடங்குற பொழுது ஊழியர்களை எபேசு ஊழியர்களை கூப்பிட்டு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே ஆண்டவரே நான் போன பின்பு மந்திய தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் கள்ள உபதேசங்கள் சபைகளுக்கே வரும் என்று எச்சரித்தீங்களே ஆண்டவர். ஆனாலும் அந்த கள்ள உபதேசங்களுக்கு ஆண்டவரே கள்ள போதனைகளுக்கு கள்ளமாய் மாலமான காரியங்களுக்கு ஆண்டவரே தலைவர்களாகிய பலர் நாங்கள் உட்பட ஆண்டவரே இந்த நாளில் உடன்பட்டிருந்தால் ஆண்டவரே உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என் தலைவர்களும் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே மாறுகிற பொழுது ஆண்டவரே தேவனே நீங்க இந்த தேசத்திலே ஆலயங்கள் பூட்டப்படுவதை சபைகள் ஆண்டவரே மாற்றம் அடைவதை நீங்கள் நிறுத்த முடியும் என்று நம்புறபடியால் ஆண்டவரே இந்த பவுலடியால் சொன்னது போல் ஆண்டவரே கள்ள ஓநாய்கள் கள்ள வைகள் ஆண்டவரே திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குள்ள நரிகள் வந்தாலும் கத்தாவே தைரியமாய் ஊழியக்காரனோடு நிக்க தைரியமாய் ஜனங்களுக்கு தலைவர்கள் என்று தைரியத்தோடு சொல்லத்தக்க ஒரு காரியத்தை சொபி ஆண்டவரே செய்யும்படி நாங்கள் ஜொபிக்கிறோம். அப்படியே சபைகளில் உள்ள மக்களுக்காக ஜொபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க கலாத்திய சபையிலே சொன்னீங்களே ஆண்டவரே ஜனங்களை பார்த்து சொன்னீங்களே ஆரம்பத்து ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே ஆண்டவரே சோசியல் மீடியாவிலேயா முடிக்க போறீங்க என்று கேட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே பிலிப்பியிலே பிலிப்பி அதிகாரத்திலே சொல்றீங்களே ஆண்டவரே அநேக விசுவாசிகள் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையர் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்றெல்லாம் சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசிகள் ஆகி இருக்க மக்கள் இடையே ஆண்டவரே அலங்கோலமான காரியங்கள் ஆண்டவரே தேவனே நடந்து கொண்ட சோசியல் மீடியாக்கள் கூட பார்க்க ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஆண்டவரே தங்களை காட்டி ஆண்டவரே தங்களுடைய பாடல்கள் போட்டு ஆண்டவரே முக வர்ணனையை விண்ணித்து ஆண்டவரே உங்களை காலாலே மிதித்து ஆண்டவரே ஏதோ ஒரு சில இயேசுவை வேறொரு இயேசுவை காட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையில இப்ப நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே உடைய கரத்திலே ஆண்டவரே ஆண்டவரே இந்த விசுவாசிகள் சபைகள் மூடப்படுகிற சபை உள்ள விசுவாசிகளுக்குள்ள கிரியை செய்யற எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகளும் உடைந்து போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்ட சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க கொலேசியர் சபைக்கு எழுதுகிற பொழுது நீங்க சொன்னீங்க ஆண்டவரே இந்த நிருபத்தை வாசித்த பின்பு லவோதிக்கா சபைக்கும் கொண்டே கொடுங்க சொன்னீங்களே. லவோதிக்கா சபையிலே வாசித்த பின்பு ஆண்டவரே மற்ற சபைகளுக்கும் எழுதுங்கொண்டு எழுதியிருப்பீங்களே ஆண்டவரே. அந்த ஊழியர்கள் ஒருமனப்பட்டு எத்தனை 100 மைல்கள் ஆண்டவரே நடந்து போய் ஆண்டவரே மற்ற சபைக்கு ஓடு ஓடி சென்று ஆண்டவரே ஒரு ஒற்றுமையோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஊழிய ஒருமனப்பட்ட ஆவி வருபடியால் ஆண்டவரை உற்சாகப்படுத்துற பவுலடியால் உற்சாகப்படுத்தினது போல ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியர்களை உற்சாகப்படுத்துற பார்க்கிறோம் ஆண்டவரே. உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இந்த தேசத்திலே சபைகள் ஆண்டவரே பண்ணுகிற சபைகளை ஆண்டவரே சுற்றி காட்டத்துக்கு நல்ல தலைவர்கள் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. தேசத்திலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் வல்லமை உள்ள பிதாவே உடைய கரம் ஆண்டவரே ஒரு நாள் அதை செய்வீர்கள் நம்பிக்கையோட ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க நான் சபையை கட்டுவேன் சபையின் பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ள அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரே உடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் மதியழகன். அடுத்த ஜப குறிப்புக்குள் போவதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு. பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து அந்த அறிவிப்பை கொண்டு வருவார்கள். அதற்கு பிற்பதாக நாம் தொடர்ந்து ஜபத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பாஸ்டர் கிறிஸ்டோபர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா.
7: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரலாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எதிர்வருகிற 24ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை இலங்கையினுடைய எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். அம்பாரம் மாவட்ட போதகர் அக்கியம் இதை ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த இடத்துல இருக்கிற சகல ஊழியர்களையும், சகல தேசங்களில் இருக்கிற சகல ஊழியர்களையும் அந்த எழுப்புதல் ஜபத்திலே அந்த நாளிலே நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்பாய் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாளாகவும், எங்களை தேசத்திலே ஒரு விசேஷமான ஒரு எழுப்புதல் வருவதற்கு இந்த ஜபம் எங்களுக்கு அவசியமா இருக்கிறது, கால தேவையா இருக்கிறது. ஆகவே தயவு செய்து சகல ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் நாங்கள் மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரும் எல்லாருமாக சேர்ந்து அந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்க உங்கள் அனைவருக்கும் விசேஷ அழைப்பை நாங்கள் தருகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. நன்றி.
1: ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த ஜப குறிப்பை சிஸ்டர் எலிஷிபா அவர்கள் இப்பொழுது ஜபத்தில் நடத்துவார்கள். She is going to pray for the unsaved youths throughout Canada to be freed from all forms of addiction, drugs, adultery, alcoholism, social media and disobedience, and for the salvation of their lives. She is going to pray. இப்பொழுது சிஸ்டர் எலிஷிபா அவர்கள் ஜெபிப்பார்கள். கனடா தேசத்தில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, குறிப்பாக இந்த நாட்களிலே பல வாலிப பிள்ளைகள் பலவித போத வஸ்துகளுக்கு, குடிப்பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சமூக வலைதளங்களுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தான் விடுவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். ஒன்று மனம் திரும்புதலை தர, ஆண்டவரை சிருஷ்டிகரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய உள்ளங்களை கர்த்தர் தாமே தொடும்படியாக. Sister Elishiba, she is going to pray now.
8: Heavenly Father, Lord, we thank you, Lord, for this time, O Master, Lord. Thank you, Lord, for bringing us together throughout this online meeting, O Father God. Lord, I want to pray, O Father God, for the unsaved youths, O Lord, throughout all over Canada, O Master, Lord. Lord, you know every single one of them, O Father God. Lord, you have appointed them, O Lord, you have created them with a purpose, O Father God. O Father, Lord, we pray, O Father God, for every single unsaved youth, O Lord, throughout this country, O Master, Lord. O Lord, they are wasting their lives, O Father God, in the temporary pleasures, O Father, Lord, in the temporary satisfactions, O Father Lord. O Master Lord, let them, O Father God, find you, O Father Lord. Let them be saved, O Father Lord. Let them accept who you are, O Father God. O Lord, may more people, O Father Lord, may more young generation, this young generation, O Father Lord, encounter you, O Father Lord. May they experience your love, O Father God. Master Lord, may you send, O Father Lord, laborers to be able to spread the gospel to them, O Lord, that they may touch their hearts, O Master Lord. We pray, O Father God, that whatever bondages that they're in, O Father, whatever the enemy has them in captive, O Father God, all the drugs, O Lord, all the addictions, O Father Lord, the addiction of social media, of drugs, of alcohol, O Father Lord, we pray, O Father God, that you may break, give a breakthrough to all those chains, O Father Lord. And you may deliver them, O Master Lord. Let them find, O Father, true peace in you, O Father Lord. Let them find true satisfaction by you, O Master Lord. O Lord, let them not waste their lives, O Lord, in this temporary world, O Master Lord. But we pray, O Father Lord, that you may give them a deliverance, O Lord. Give them a clarity of mind, O Father Lord. Let them find that peace, O Lord, that they're searching for by you, O Father God. O Lord, we pray, O Master, for you are the one who delivers, O Father Lord. You are the one who breaks through, O Father, through all the chains, O Father God. Lord, we surrender these people into your hands, O Master Lord. I pray, O Father God, that these unsaved souls, O Father God, these unsaved youths, O Master Lord, may find you, O Father Lord, that they may, O Father, accept your salvation, O Father God. Lord, that they may, O Father Lord, be strong soldiers for you, O Father God, that they may, O Father Lord, spread the gospel, O Father God. We pray, O Lord, we surrender all these people into your hands, O Master Lord. In Jesus' mighty name, we pray. Amen.
1: Thank you, thank you, thank you for the prayer. அடுத்த ஜபக்குறிப்பை பாஸ்டர் பிரமிளா அவர்கள் இப்பொழுது ஜபத்திலே நடத்துவார்கள். கனடா தேசத்தின் பாதுகாப்பிற்காக, யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், போதை வஸ்து, கொலை, கொள்ளை நோய்கள், வாகன விபத்துகள், இயற்கை அழிவுகள் என்பவைகளிலிருந்து தேசத்தை கர்த்தர் தான் பாதுகாக்க வேண்டும். அமெரிக்காவுக்கு கனடாவிற்கிறதான இந்த இடையிலான உறவை கர்த்தர் தான் மேம்படுத்த வேண்டும். அது சரியாக தேவன் தான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி சிஸ்டர் பாஸ்டர் பிரமிளா, சி இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் த நேஷன் ஆஃப் கனடா. ஸோ த லார்ட் ஆஃப் You know, the evil things are going on. She will keep these things in prayer. And also between the relationship between Canada and the America, God may again rebuild the relationship so that there will be a good time. There will be the good, you know, the connection between these two land for the welfare of God people. So Pastor Pramila.
9: சவுண்ட் வரையில சார்,
1: அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர்.
9: அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். கத்தாவே அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனி அப்பா. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய அபிஷேகம் தகப்பனி இருப்பதற்காக உண்மை சோசரிக்கிறோம் தகப்பனி. கனடா தேசத்தின் பாதுகாப்புக்காக தகப்பனை கொடுத்த நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனி அப்பா. இந்த ஊழியன் தகப்பனே கனடா நாட்டை நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜொபிக்கிறோம் தகப்பனி அப்பா. அனைவரே வெஸ்ட்லும் தகப்பனே ஒன்டாரியோலும் ஓவர் 1000 ஃபாரஸ்ட் ஃபயர்னால் தகப்பனி வேதனை பட்டு கொண்டு இந்த நாட்டை உமது கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனி அப்பா. அண்டவரே 196 ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஒன்டாரியோவில் மட்டும் வந்து தகப்பனி அப்பா 56 மேற்பட்டது கண்ட்ரோல் பண்ண முடியாமலுக்கு இருப்பதை நீங்கள் காண்கிறீங்க தகப்பனி அப்பா. அப்பா உம்முடைய கண்களிலே இந்த நாட்டுக்கு தயவு கிடைக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனி அப்பா. அண்டவர் இந்த திக் ஸ்மோக்கினாலே தகப்பனியை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிட்டிசன்ஸையும் தகப்பனி அப்பா இந்த நாட்டில் வாழ்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனி அப்பா. அண்டவரே தகப்பனி அப்பா அண்டவரே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்களோடு தகப்பனி ஹார்ட் ப்ராப்ளம்களோடு இருக்கிறவர்களுக்கு தகப்பனி படுகிற வேதனைகளின் கத்தை நீங்கள் காண்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனி அப்பா. இந்த வயல் ஃபயர்லேருந்து தகப்பனி இந்த நாட்டை பாதுகாத்து தகப்பனி அப்பா. அண்டவர் நாங்கள் செய்த பாவங்கள் தகப்பனி எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனி இந்த நாட்டை நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜொபிக்கிறோம் தகப்பனி அப்பா. உம்முடைய கிருபை இறங்கும்படியாய் நாங்கள் ஜொபிக்கிறோம் தகப்பனி அப்பா. அப்பா இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நீங்கள் வைத்திருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸை போலீஸ் அதிகாரிகளை தகப்பனி அப்பா, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸை தகப்பனி அப்பா, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸை தகப்பனி அப்பா, உமது கரங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனி அப்பா. ஆண்டவரே தகப்பனி உங்களுக்காக தகப்பனி இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிற தகப்பனி ஜெப வீரர்கள் தகப்பனி ஃப்ரண்ட்லைன்லேருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப வீரர்களும் தகப்பனி அப்பா நீங்கள் பாதுகாத்து நசினா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பாதுகாக்கிறோம் தகப்பனி. செய்கிற ஒவ்வொரு தொழில்களும் தகப்பனி கத்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனி அப்பா. அதே வழியில் தகப்பனே இந்த நாட்டிலே ஓடுகிற வாகனங்களை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனி. ஒவ்வொரு வாகனங்களையும் என் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனி அப்பா. சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைபிடிக்க கத்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனி அப்பா. முன்னும் பின்னுமாக கத்தர் நீங்க கூட இருங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவர் சரியான ஸ்பீட் லிமிட்டுகளிலே ஓடி தகப்பனே அப்பா ஞானமாக வாகனங்களை செலுத்த கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. வாகன உயர்த்துக்கள் வராத வண்ணம் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இந்த சம்மர் நாட்களிலே மோட்டர் பைக்குகளிலே போய் தகப்பனே தங்களுக்கு ஆபத்துக்களை தேடி விடாத வண்ணம் என் கத்தர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே கடல் பயணங்களை கத்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த சம்மர் கேம்புகள் மூலமாக தகப்பனே பிள்ளைகள் எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் விபத்து வராத வண்ணம் கத்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்பா கனடாக்கும் அமெரிக்காக்கும் இடையில உள்ள தகப்பனே அப்பா அந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி அப்பா மீண்டுமாக தகப்பனே ஒரு நல்ல பீஸ்ஃபுல் உள்ள பிளாட்ஃபார்ம் வர கத்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மொருவரால் செய்து முடிக்க முடியுமோ நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனி அப்பா. ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய பிரதமர் மாக்கானியே தகப்பனி அப்பா, அமெரிக்கன் பிரசிடென்டே அப்பா உமது கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனி. இவர்களுக்குடைய நல்ல உறவுகள் வர கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனி. உங்களுடைய பொருளாதாரங்கள் விருத்தி அடையட்டும் தகப்பனி. பாதுகாப்பு நிலைமைகள் தகப்பனி இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாக வர நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்தப்பா. விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்த ஜெபக்குறிப்பை பாஸ்டர் ஜான் ரத்னசிங்கம் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறார்கள். குறிப்பாக இந்த கனடா தேசத்தினுடைய கனடா தேசத்திற்குள் படிப்பிற்காக வேலை வாய்ப்புக்காக லகதி அந்தஸ்து கோரி அநேகர் வருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்த பிற்பதாக இங்கே உள்ள சூழ்நிலைகள் அரசாங்கத்தினுடைய காரியங்களை பார்த்து தன்னுடைய முறைகளை கலாச்சாரங்களை வேறு விதமாக குறிப்பாக இங்கே காரியங்களை இதை ஏற்றுக்கொள்ளாமல் பல விதத்திலே முரண்பட்டவர்களாக குறிப்பாக ஆண்டவரையே மறுதளிக்கிற அளவுக்கு போகிற தனங்களும் உண்டு. சுசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை எதிர்க்கக்கூடியதான ஜனங்களாக மாறிப்போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷம் ஊடுருவி சென்று கத்தராகி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவார்கள். பாஸ்டர் ஜான் ரத்னசிங்கம் இந்த காரியங்களுக்காக குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது எல்லாரும் ஒன்று இணைந்து இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒர்க்கர்ஸ் இந்த பீப்புள் ஹூ ஆர் looking and to get the Aslim here, so that God may change their heart, God may save them, so they may also understand the culture of this land, the rules and regulation of this land, follow the laws of this land. Pastor John Ratnasinghe.
10: Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 98th கனடா ரிவைவல் பிரேயர்லே இந்த நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக சோதரம். ஒருமனப்பட்டவர்களாக இந்த தேசத்துக்காக, இந்த கனடா தேசத்துல வாழுகிற 197 நாடுகளை சேர்ந்த நேஷன் இந்த தேசத்துல வாழுகிறார்கள். அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து இந்த தேசங்களை தீட்டுப்படுத்தி இன்றைக்கு இந்த தேசம் சோரம் போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறது நாங்கள் கண்களாலே காண்கிறோம். எல்லாருமா நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் தாமே இந்த காரியங்களிலிருந்து விடுவித்து இந்த தேசத்துக்குள் அடைக்கலமாய் வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பத்தக்கதாக கர்த்தர் தாமே கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளங்கள் பரலோகத்தின் தெய்வமே, இயேசு ராஜாவே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருந்து ஆண்டவரே இந்த கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்த கனடா தேசங்களை வாழ வைத்த இந்த தேசத்துக்காக துறப்பிலே நின்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தேவரீர், இந்த தேசம் அடைக்கலமான ஒரு தேசம் ஆண்டவரே. அநேக தேசங்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆண்டவரே இந்த தேசம் எல்லாரையும் அரவணைத்து இந்த தேசம் அருமையாக ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாய் மாற்றப்பட்டு இன்று வரை அதை நடத்தி வர நீர் தலைவர்களுக்கு கிருப கொடுத்தீர், அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அந்நிய தெய்வங்களை ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்து மக்களும் அந்நிய தேசங்களில இருந்து இந்த தேசத்துக்கு வந்தவர்கள் அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து அவைகளை இந்த தேசத்துல வைத்து வழிபட்டு ஆண்டவரே இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே பாழாக்கி கொண்டு இருக்கிறதான அருவறுப்புகளை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே தேவரே தயவாய் ஒரு விசை உம்முடைய ஜனங்களை நீர் மன்னியும், இந்த தேசத்தை நீர் மன்னியும் ஆண்டவரே. மூதாதையர்கள் இந்த தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை கை கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடந்து இந்த தேசத்தை உருவாக்கி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் வைத்திருந்தார்களப்பா. ஆனாலும் ஆண்டவரே அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்ததுனால ஆண்டவரே ஜனங்கள் இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி ஜீவனுள்ள தேவன் உம்மை காணாதபடி ஆண்டவரே இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது உம்முடைய வல்லமை இந்த தேசத்தின் மேல வெளிப்படுவதாக, எல்லாருடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டு ஆண்டவரே எந்தெந்த தேசங்களிலே இருந்து அந்நிய தேசங்களிலிருந்து யாரெல்லாம் இந்த தேசத்துக்கு வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பத்தக்கதாக, ஜீவனுள்ள தேவனுமை காணத்தக்கதாக அவருடைய மனக்கண்களை என் தேவன் நீர் இந்த ராத்திரியில திறந்து விட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்திலே காணப்படுகிற எல்லா அக்கினி ஆண்டவரே எல்லா விதமான அந்நிய தெய்வங்களும் அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு வழிபாடுகளும் இந்த தேசத்திலே காணப்படாதபடி எல்லா அந்நிய நுகங்களும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட்டு போகட்டும். எல்லா பலவானுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே இந்த தேசத்தை தீட்டுப்படுத்துகிற ஒவ்வொரு செயற்பாடுகளும் இந்த தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்தின் மேலே உம்முடைய மனதுருக்கம் வெளிப்பட வேணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ சபைகள் ஆண்டவரே சோரம் போய் இருக்கிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆரம்பத்தில் உற்சாகமாய் ஓடினவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு முடிவில் ஆண்டவரே ஓட முடியாதபடி ஆண்டவரே எத்தனையோ சபைகள் விற்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த தேசத்துல ஆண்டவரே அற்று போகிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோமே. என் தேவன் நீர் இறங்கவே ராக ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவரே உம்மை தேடத்தக்கதாக என் ஜனங்களை நீர் மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாசை பேசுகிற ஜனங்களும் மறுபடியும் கட்டப்படத்தக்கதாக, மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, மறுபடியும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய தேசத்துல இந்த கனடா தேசத்துல ஸ்தாபிக்கப்படத்தக்கதாக என் தேவன் நீங்க அனுக்கிரகம் செய்தல்ல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முடிக்கரத்தில் இந்த தேசத்தை நாங்கள் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அந்நிய நுகங்களினால் இந்த தேசம் தீட்டுப்படாதபடி என் தேவன் தேசத்தை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே பாவங்களை மன்னித்து என் தேவன் இந்த தேசத்தின் மேலே நீர் மனம் இறங்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்துல புகடுக்கிறோம். அப்படி செய்ய போற தேவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபி